எனக்காக திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 32 நிமிடமாக மீண்டு வழி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் உறவுகளை நாங்கள் அப்படி இணைத்துக் கொள்வோம். பிஓஎல் இருந்து சஞ்சய்குமாரி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இன்று தன்னுடைய அன்பு மருமகன் கவிஷ்ணு தன்னுடைய 4வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அம்மா சுபித்ரா, அப்பா விஜய் விநாயகமூர்த்தி, அதே போல மாமா ராஜதுரை, பத்மநாதன், அண்ணா டிலான், பார்த்திக் மற்றும் பிரதீக்ஷா, அக்காவான தனுவித்யா மற்றும் உறவுகள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவே தின வாழ்த்துக்களை வசந்தமேகம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். தெல்தோட்டையிலிருந்து ஆதி மூலம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவெளி இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பாலாயிருந்து சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பன காலை நேர வணக்கம் அக்கா மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம், அதே போல திப்பா குடும்பம், கொட்டக்கலை ட்ரைட்டன் சொன்னவங்க யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு முத்தைய காலை முத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் சகோதரி ஆரையும் பதியில இருந்து இதயரத்னம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத், திலக்ஷியா ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. நம்பிக்கை கிராமம் அருள் சந்திரா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ட்ரைட்டன்ல இருந்து சந்தியாக நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. காலை வணக்கம் சிவானி அக்கா, அருண், முரளி, ஜூட், விவேக் ஆகியோர் விடியலோடு இணைந்திருக்கிறாங்களாம். கொழும்பை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இதேவே சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு பெரிய நீலாவணந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு கேரளில இருந்து ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 725 0003, அதே போல 0312 725 111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். இதே போல பாத்தீங்கன்னா நம்ம சின்னைய மகாதேவன் சுமோதரி வகத்தோடு இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். ஜெமிலா, மும்தாஜ் பீகம், சாந்தினி, அர்ஷினி, கிரியல ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், பாதுகி, சின்ன தம்பி, அதே போல பனாவதி, சரோஜினி ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருந்தாரு. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சி நடத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் இது. வெயில் திரைப்படத்துக்காக ஒரு இனிமையான பாடல். ஒழிக்க ஆரம்பிக்கவே இந்த பாடத்தினுடைய மன்னித்துக்கு பிடித்த பாடலாக கவிஷ் விரும்பி கேட்டுக்கிறேன்.

அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பூனாகலிருந்து மகேஷ் நிகழ்ச்சி கேட்டு சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. மத்துக்கம்மா அம்மே தண்ணிலிருந்து பனிமலர் நிகழ்ச்சி கேட்டு இனிய காலை நேர வணக்கம் அக்கா. மட்டுக்களப்போக்கோவிலிருந்து சிவரஞ்சனி வந்திருக்கிறாங்க. இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நாவலப்பட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்ரீநீலா வந்திருக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அன்பான இனிய காலை நேர வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? சொந்தங்கள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கம். அவிசாவளி பென்ரிக் எஸ்டேட்ல இருந்து குமார் தங்கத்துறை நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி நித்யவாணி மற்றும் பிள்ளைகளான கிருஷாந்தனி, துஷ்யந்தனி, ருகன்யார்ஷனி, அதே போல கோபிஹாஷன், சுரேஷ்குமார் ஆகியோர் இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதே விலை சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு இந்த நாள் உங்களுக்கும் எங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ரவீந்திரன் வந்திருக்கிறாங்க நீர்கொழும்பிலிருந்து. இதுவெளி ஹாய் அக்கா, நான் சந்தியாகு வந்திருக்கிறேன். உறவுகள் யாவருக்கும் பாடல்தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதேவெளி இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு செங்கடியில இருந்து ஷக்கிலா சந்திரசேகரம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு மெஸ்கலியா பிரவுன் செக்ல இருந்து மணிமோகன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஹாய் அக்கா, நான் சந்தியா ஹட்டநந்தி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். எங்கள் வீட்டு செல்லக்குட்டி ஷஹர்ஷாக்காக ஒரு பாடத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நிகழ்ச்சியோடு இந்த குடும்பக்கு நன்றி. அதே போல இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு கேரளினாந்து ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை பொழுது வணக்கம் அக்கா. இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாகவும் அன்பு மனைவி மகேஷ் மற்றும் மகள் காயத்ரி, சுஜு, துர்கா, ரூபி, நிதுக்ஷன், சிந்துஜா மற்றும் உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு புளத்கோப்பேட்டையிலிருந்து இளங்கோன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் சகோதரி சிவானி, நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். ஜே ஏ எம் ரேஷ்வான் வந்திருக்கிறாங்க. இழந்து கூட வேறு வழிந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இனி காலை நேர வணக்கங்களோடு ஊர்கூட வந்து தமிழ்நாடு தோட்டம் மாறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. சிவா வந்திருக்கிறாங்க, நோர்வோடு வந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு இனிமையான பாடல்

வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பு ஏற்படுத்துங்கள் 0712 775 0001, அதே போல 0712 775 111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மிகமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நேரம் பாத்தீங்கன்னா பென்குடாவில் இருந்து அழகு ஸ்தரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பாதுகை சின்ன தம்பி அம்மன் பிரம் சுரேஷ், அதே போல செங்கலடி ஸ்ரீமுருகன், குமரகுரு, அதே போல தனலட்சுமி, ராஜலட்சுமி ஆகியோரை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. அன்பன காலை பொழுது வணக்கங்களோடு எட்டியந்தோட்டையில இருந்து ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. பிஓஆர் இருந்து மலர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. மாத்தலை கல்கேவத்திலிருந்து ஆனந்த் வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. லபுக்களிலிருந்து நாகராணி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சொந்தங்கள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கண்டி பன்வெளியிலிருந்து ஜெயசித்ரா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு கிணவு சந்திரகுமார் காவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு வெளிமலையிலிருந்து செல்வராம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதே போன்ற தற்சக நீங்களும் எங்கிருந்தாலும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் இது மஜ்னு திரைப்படத்துக்காக.

0: சந்தம் FM 102.6 102.8 இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
1: இன்று 2026 ஆண்டு அகஸ்ட் மாதம் 12 திகதி புதன்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 4:34 மணியிலிருந்து 6:04 மணி வரை, ராகு காலம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:34 மணி வரை, யமகண்டம் காலை 7:34 மணியிலிருந்து

நலம் கன்னி வெற்றி துலாம் லாபம் விருட்சிகம் கீர்த்தி தனுசு பயம் மகரம் பொறாமை கும்பம் ஆக்கம் மீனம் மேன்மை. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் செலவு ரிஷபம் துணிவு மிதுனம் ஈகை கடகம் முயற்சி சிம்மம் நலம் கன்னி வெற்றி துலாம் லாபம் விருட்சிகம் கீர்த்தி தனுசு பயம் மகரம் பொறாமை கும்பம் ஆக்கம் மீனம் மேன்மை. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

தாஜ்மஹால் திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ஆர் ரகுமானின் இசையில் பாடல் ஒளி துவகிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு ஒடிசை நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சண்முகநாதன் போய் எஸ்டேட் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. குறிஞ்சக்கிணிந்த அசூதின் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அசூதீன் நூர்ஜகான், அதே போல ஜாரி, அன்பர், ரிகாஸ், ரியாத் மற்றும் ரீனா குட்டிக்காக பாடல் விரும்ப கேட்டிருக்கிறாங்க. குமுதா கிருஷ்ணசாமி வந்திருக்கிறாங்க, நாவலப்பட்டிருந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்ப கேட்டிருக்கிறாங்க. உடப்புசலாவில் இருந்து சிவபாலன் வந்திருக்கிறாங்க, சொந்தங்கள் யாவருக்கும் பாடல் விரும்ப கேட்டிருக்கிறாங்க. அன்பர காலை நேர வணக்கம், நான் கெரோயினாலிருந்து சுகந்தி. பாடல்கள் எல்லாம் அருமை, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சுகந்தி. இதே போல ராஜகோபால் வந்திருக்கிறாங்க, சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களையே பகிர்ந்திருக்கிறாங்க. புவனேஸ்வரன் மங்ககரசி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களா. மும்தாஜ் பீகம் வந்திருக்கிறாங்க, கொழும்பு 14 வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களா. ரிம்சான் ரீந்தாஸ் வந்திருக்கிறாங்க, பீருவலி தர்கா நகர் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதா சொல்லியிருக்கிறாங்க. பவானி சந்திரகலா வந்திருக்கிறாங்க, அன்பான காலை பொழுது வணக்கங்களையே பகிர்ந்திருக்கிறாங்க. வெள்ளவத்திலிருந்து சிறசமி பிரபாத் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. மனைவி நிர்மலா, மகள் டிலக்ஷனி, மகன் ஜனுஷன் மற்றும் மிஸ்கரியா சொந்தங்கள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதிலை கந்த கொலையில இருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. பண்டாரவளிலிருந்து வினோதன் வந்திருக்கிறாங்க, வினோலதா, கிஷாந்தன், ரோசன், சபினா சாகிருக்காக பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. அன்பன காலை வணக்கம், வளர்ந்திருக்கும் ஐந்து நாள் அனைவருக்கும் நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக தொண்டை மாநாறு செல்வசனந்திரிந்த சுதன் வந்திருக்கிறாங்க. இதேவேளை யுவன் வந்திருக்கிறாங்க, நலத்தம்பி வீதி ஏராவூர் ஐந்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். அக்கறை பற்று போட்டல் இருந்த நிசா நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. விடியல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பேருவலையிலிருந்து ஷமட் மாவத்தை நசார் நிகழ்ச்சி கேட்டு முருகதாஸ் மற்றும் சபிக்சன் சுதன் வந்திருக்கிறாங்க, அதே போல மட்டக்களப்பு பொது குடியிருப்புல இருந்து கடற்கரை வீதி செந்தில்நாதன் வந்திருக்கிறாரு. கஜன் வந்திருக்கிறாங்க, பசரந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. மறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதா சொல்லியிருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியினுடைய இறுதி பாடல் அளிக்க ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நான் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று செல்லப் போகின்றேன். தொடர்ந்தும் நீங்கள் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். இன்று நாளும் நிகழ்ச்சியோடு இருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று நான் என்றென்றும் உங்கள் மின்காற்றலையின் காதலி ஆர்ஜே சிவானி. நன்றி சொந்தங்களே.

0: சுவையான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை.
1: வணக்கம், சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் வலைவசூடாக இன்றைய தினமும் சுயாதீன செய்தி பார்வை உங்களுக்கு நாங்கள் நேரடியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளோடு நான் எம்எஸ்எம் இர்பான். இன்றைய தினமும் நாளடுகளில் வெளியாகி இருக்கிற முக்கிய செய்திகள் குறித்து நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம். பிரதானமாக 22வது திருத்தத்திற்கு மகாநாயக்க தேரர்கள் அனுமதி அளித்திருப்பதாகவும் மகிழ்ச்சி அளித்திருப்பதாகவும் மகிழ்ச்சியாக அவர்கள் இதனை நோக்குவதாகவும் அரசாங்க தரப்பிலிருந்து இது பற்றி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடம் லஞ்ச ஊழல் விசாரணை குழுவால் பலரை மடக்குவதற்காக புதிய அதிகாரம் வழங்கப்படுகிறது என்பதான செய்திகள். செம்மணி புதைக்குழியில் நேற்றும் பெரும் அதிர்ச்சி என்றும் 5 குழந்தைகள் உட்பட 15 எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதான செய்திகளும் இவ்வாறு தரப்படுகிறது. சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் அது நீதிமன்றத்தினுடைய அனுமதியுடனே இடம்பெற வேண்டும் என்பதான கருத்தினை அமைச்சர் நளித ஜெயதீச வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு வாக்கெடுப்பின் மூலம் ஜனாதிபதியின் காலத்தை நீடிக்கும் சதி இடம்பெறுவதாக பாட்டலி சம்பிக்கிறனவுக்கு தெரிவித்திருக்கிற கருத்துக்கள் இவ்வாறு வெளியாகி இருக்கிறன. இவைதான் இன்றைய தினம் நாளடுகளில் வெளியாகி இருக்கிற பிரதானமான செய்திகள். இதனிடம் அரசாங்கம் நெல்லை மீள விலைக்கு வாங்கும் முறை தொடர வேண்டும் என்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருப்பதான செய்திகளையும் நாங்கள் இதன் மூலம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரம் சிறைச்சாலைகள் குறித்த முக்கியமான செய்திகளும் வெளியாகின்றன. இவை பற்றி விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிற தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. அரசாங்கம் நெல்லை மீள விலைக்கு வாங்கும் முறை தொடர வேண்டும். ஜனாதிபதி சந்திப்பில் அரசியல் உரிமையாளர்கள் எடுத்துரைப்பு என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட கடன் மூலம் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு அந்த நெல்லை மீண்டும் அரசாங்கம் விலைக்கு வாங்கும் முறை தொடர்ந்து செயற்படுத்தப்பட்டால் தற்போது தொழிலிருந்து விலகியிருக்கும் பெருமளவான சிறிய மற்றும் நடுத்தர நெல் ஆலை உரிமையாளர்கள் மீண்டும் இத்துறையில் ஈடுபடுவதோடு நெல்லைக்கான நியாயமான விலையை வழங்க முடியும் என அரசு ஆலை உரிமையாளர்கள் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவிடம் நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள். நெல்லுக்கு நிலையான விலையை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் நெல்லுக்காக விவசாயிக்கு நியாயமான விலை கிடைப்பதை உறுதி செய்வதற்காகவும் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வர்த்தகர்களின் பங்களிப்பை பெற்றுக் கொள்வது குறித்தும் இந்த சந்திப்பின் போது கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தொடர்ந்து செல்கிறது. இதே நேரம் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க நெல்லுக்கான உத்தரவாத விலை குறித்து ஆராய்வதற்காக சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களோடு நான் ஒரு சந்திப்பினை ஏற்பாடு செய்திருந்தான். இந்த சந்திப்பு நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றிருந்தது. இத்துறையில் செயற்படும் போது எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்து ஒவ்வொரு தரப்பினரும் ஜனாதிபதிக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். இங்கு ஜனாதிபதியுடனான இந்த பேச்சுவார்த்தையின் போது நெல் கொள்வனவு தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் ஈட்டுக்கடன் முறைமையின் கீழ் வங்கிகளுடன் கொடுக்கல் வாங்கல் செய்யும் போதும் உங்களுக்கு நேர்ந்துள்ள சிரமங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதிக்கு அறிவித்திருக்கிறார்கள். நெல் கொள்வனவு செய்வதற்காக மாவட்ட செயலாளர் அல்லது பிரதேசாளர் ஊடாக நிதி ஒதுக்கீடுகளை வழங்கும் வேலைத்திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு அவர்கள் இங்கு பரிந்துரைத்ததோடு நெல் கொள்வனவு செய்வதற்கு தங்களிடம் போதுமான கொள்ளளவு உள்ளதாகவும் விவசாயிகளுக்கு நிலையான விலையை வழங்குவதற்கும் நுகர்வோருக்கு நியாயமான விலையை உறுதிப்படுத்துவதற்கும் இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். நெல் கொள்வனவு செய்வதற்காக மாவட்ட செயலாளர்கள் ஊடாக சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுக்கு கடன் வழங்கும் வேலைத்திட்டம் தொடர்பில் மாவட்ட செயலாளர்களுடன் கலந்துரையாடப்பட்டு வருவதாகவும் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த் சமரசிங் இந்த சந்திப்பின் போது குறிப்பிட்டிருக்கிறார். இதன்படி 1 கிலோகிராம் நெல் 120 ரூபாய் குறைந்தபட்ச விலையின் கீழ் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட வேண்டும் எனவும் ஒரு விவசாயியிடமிருந்து கொள்வனவு செய்யக்கூடிய அதிகூடிய நெல் அளவு ஹெக்டேருக்கு 4000 கிலோகிராமாக இருக்க வேண்டும் எனவும் கொள்வனவு செய்யப்படும் நெல் தொகைகள் மற்றும் சம்பந்தப்பட்ட விவசாயிகள் குறித்த சரியான ஆவணங்களை பேணுவது கட்டாயமானது எனவும் குறித்த அறிக்கைகள் தொடர்ச்சியாக பரிசோதிக்கப்படும் என்றும் அமைச்சர் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கடன் திட்டமானது தற்போது பதிவு செய்யப்பட்டுள்ள சிறிய மற்றும் நடுத்தர ஆலை உரிமையாளர்களுக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுவதோடு அரிசியை விற்பனை செய்த பின்னர் உரிய தொகையை அரசாங்கத்துக்கு மீள செலுத்த வேண்டும் எனவும் இத்திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்யும் ஆலை உரிமையாளர்களுக்கு எதிர்வரும் போகங்களிலும் இத்தகைய சலுகைகளை வழங்க அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேலைத்திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்வதற்கு அனைத்து சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகர்களின் ஒத்துழைப்பு எதிர்பார்க்கப்படுவதோடு இந்த நாட்டின் உணவு பாதுகாப்புக்காக மேற்கொள்ளப்படும் பொறுப்பு வாய்ந்த பணியாக கருதி செயற்பட வேண்டும் எனவும் இதன் போது மேலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இதற்கு முன்பு செயற்படுத்தப்பட்ட இதுபோன்ற திட்டத்தின் போது கடன் திருப்பி செலுத்தப்படாமையால் எழுந்த சிக்கல்கள் குறித்தும் நிதியமைச்சின் அதிகாரிகள் இங்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு அரசாங்கத்தால் கடன் வழங்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்டதோடு அந்த நெல்லை மீண்டும் அரசாங்கம் விலைக்கு வாங்க வேண்டும் என்ற முறையே நடைமுறையில் இருந்தது. எனினும் ஜனாதிபதியின் அறிவுறுத்தலுக்கு அமைய நெல் கொள்முதல் செய்வதற்காக கடன் திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டமை பாராட்டுக்குரியது என குறிப்பிட்ட நெல் ஆலை உரிமையாளர்கள் இந்த முறை தொடர்ந்து செயற்படுத்தப்பட்டால் தற்போது தொழிலிருந்து விலகியிருக்கும் பெருமளவிலான சிறிய மற்றும் நடுத்தர நெல் ஆலை உரிமையாளர்கள் மீண்டும் இத்துறையில் ஈடுபடுவதோடு நெல்லுக்கான நியாயமான விலையை வழங்க முடியும் எனவும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் லால்காந்த, வர்த்தக வாணிபு உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வாசந்த சமரசிங்கன், நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் செயலாளர் கலாநிதி ஹரிஷன சூரியபெருமை, நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலந்த் ஆகியோருடன் நிதியமைச்சின் அதிகாரிகள் அனுராதபுரம் புறநறுவை பதுளை கண்டி ரத்னபுரி புத்தளம் ஹம்மாந்தோட்டை திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை உள்ளிட்ட மாவட்டங்களை பிரித்துப்படுத்திய சிறிய மற்றும் நடுத்தர நெல் ஆலை உரிமையாளர்களும் இந்த நிகழ்வில் இவ்வாறு பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதான தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இதே நேரம் நேற்றைய தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கும் இதனத்தில் பிரதானமாக நெல் கொள்வனவு குறித்தும் அரிசி தொடர்பிலும் அமைச்சர் நலிந்த ஜெயதீச கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய கருத்து எவ்வாறு வெளியாக இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். 30,000 மெட்ரிக் டன் அரிசி சந்தையில் விடுவதற்கு அரசு முடிவு செய்திருக்கிறது என்பதுவே அவருடைய கருத்தாக அமைகிறது. கையிருப்பிலுள்ள நெல்லின் 30,000 மெட்ரிக் டன் நெல்லை கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையத்தின் ஊடாக அரிசியாக்கி சந்தைக்கு விநியோகிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சருமான நலிந்த ஜெயதீசை இவ்வாறு தெரிவிக்கிறார். தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் விளக்கம் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பில் மேலும் அவர் கூறுகையில், அரசாங்கத்தினால் நெல் கொள்வனவு செய்யும் செயற்பாட்டுக்கு வசதிகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்கிலும் 2026 ஜூலை 22 நடைபெற்ற 34th உணவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. பரிந்துரைகளின் அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் மற்றும் வர்த்தகம், வாணிபு, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் ஆகியோர் இணைந்து சமர்ப்பித்துள்ள யோசனைக்கே அமைச்சரவை இவ்வாறு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது என்பதாக அமைச்சர் குறிப்பிடுகிறார். அதன்படி நெல் சந்தைப்படுத்தல் சபையிடம் கையிருப்பிலுள்ள நெல்லில் 30,000 மெட்ரிக் தொண்டலை சத்துச ஊடாக அரிசியாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. உற்பத்தி செய்யப்படும் அரிசி 5 கிலோ, 10 கிலோ, 25 கிலோ மற்றும் 50 கிலோ பொதிகளில் அடக்குவதற்கும் அரசாங்கம் இவ்வாறு எதிர்பார்த்திருக்கிறது என்பதான கருத்தினையும் அவர் முன்வைக்கிறார். அதன் அடிப்படையில் இவை விநியோகிக்கப்படுகிறது. இதற்காக நெல் சந்தைப்படுத்தல் சபையில் பதிவு செய்யப்பட்டுள்ள நெல் ஆலை உரிமையாளர்களிடமிருந்து சத்துச நிறுவனம் விருப்ப கோரிக்கைகளை பெறவிருக்கிறது. 2025 டிசம்பர் 15 மேற்கொள்ளப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்துக்கு அமைய நெல் சந்தைப்படுத்தல் சபை கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையம், தேசிய அறுவடைக்கு முகாமைத்துவ நிறுவனம் மற்றும் ஹெக்டகொப்பே கடுவ விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் ஆகிய நிறுவனங்களின் அதிகாரிகளை கொண்ட குழு ஒன்று விலை நிர்ணய குழுவாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவினால் நெல்லை அரிசியாக மாற்றும் விகிதம் மற்றும் உற்பத்தி செய்யப்படும் அரிசிக்கான பொருத்தமான விலை என்பன தீர்மானிக்கப்பட உள்ளன. உற்பத்தி செய்யப்படும் அரிசியை சத்துச கூட்டுறவு வலையமைப்பு மற்றும் தனியார் தரப்பினரின் ஊடாக சந்தைக்கு விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதீச மேலும் இது தொடர்பிலான விளக்கத்தினை இவ்வாறு அளித்திருக்கிறார். அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அமைச்சரவையினால் வழங்கப்பட்டிருக்கிற மற்றும் ஒரு அங்கீகாரம் குறித்தான செய்தியாக இது அமையப்பெறுகிறது. திவைன பத்திரிகையிலிருந்து இந்த செய்தியை எடுத்துக் கொள்கிறோம். இந்தியாவை சுற்றின ஸ்ரீலாங்கிக்க சரணாகத்தை அண்ட மௌரட்டிமினிமெட்டபகசுகம் என்பதான செய்தி. இதற்காக அமைச்சரவை ஒரு முடிவினை எடுத்திருக்கிறது. இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கின்ற இளைஞர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு தேவையான நடவடிக்கைகள், அதே நேரத்தில் அதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதீசை இவ்வாறு கூறுகிறார். யுத்த காலத்தின் போது முறையான ஆவணங்களின்றி இந்தியாவுக்கு சென்ற அகதிகளாக வாழ்ந்து வரும் இளைஞர்கள் மீண்டும் தாயகம் திரும்புவதற்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலை இதற்காக சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது. யுத்த காலத்தில் நிலவிய அமைதியற்ற சூழ்நிலை காரணமாக அங்கீகரிக்கப்பட்ட துறைமுகங்கள் மூலமன்றி முறையான கடவுச்சீட்டுகளுமின்றி இந்தியாவுக்கு சென்ற பலர் அங்கு அகதிகளாக பதிவு செய்து வாழ்ந்து வருகின்றார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. அதே நேரத்தில் அவர்கள் ஐக்கிய நாடுகள் அகதிகளுக்கான உயர் சாணிகள் ஆலயம் மூலம் சுய விருப்பத்துடன் மீண்டும் தாயகம் திரும்பும் எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் சட்ட மாதிபரின் ஆலோசனைக்கு அமைய சில தீர்மானங்கள் எட்டப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் 2006 ஆகஸ்ட் மாதம் 1 முன்னர் முறையான ஆவணங்களின்றி இந்தியாவுக்கு சென்று அங்குள்ள இலங்கை ஊதரகங்கள் மூலம் இலங்கை என அடையாளப்படுத்தப்பட்ட நபர்களுக்கு அரசு உளவுத்துறையின் தடையகற்றல் அறிக்கை பெறப்படும். அதற்கிடங்கு அவர்கள் கொலை, தேசத்துரோகம் போன்ற கடுமையான குற்றங்களில் ஈடுபடாதவர்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே நாட்டுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள். இவ்வாறு நபர்களுக்கு தற்காலிக பயண ஆவணங்கள் வழங்கப்பட்டு 1948 இலக்க குடிவரவு குடிகள்வு சட்டத்தின் கீழ் எவ்வித சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் அங்கீகரிக்கப்பட்ட முறைமைகள் ஊடாக நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்படும். 2006 ஆகஸ்ட் மாதம் 1 முதல் யுத்தம் நிறைவடைந்த 2009 மே மாதம் 19 வரையிலான காலப்பகுதியிலும் இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்தவர்களுக்கும் அடையாளப்படுத்தல் மற்றும் உளவுத்துறை தடையகற்றல் அறிக்கையின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கைகள் எதுவுமின்றி இந்நாட்டுக்குள் பிரவேசிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படும். அதேவேளை கொலை மற்றும் தேசத்துரோகம் உள்ளிட்ட குற்றங்களுடன் தொடர்புடைய நபர்கள் அடையாளம் காணப்படும் பட்சத்தில் அவர்கள் துறைமுகம் அல்லது விமான நிலையத்திலேயே தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீஸ் துறையினரிடம் ஒப்படைக்கப்படுவர் என்றும் இவ்வாறு அந்த அமைச்சரவை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற அமைச்சரவை விவகாரத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பில் அமைச்சரவை இதற்கான அங்கீகாரத்தையும் வழங்கியிருக்கிறது என்பதான செய்திகள் தரப்படுகின்றன. இதனிடம் மற்றொரு தகவல் குறித்தும் பார்க்கலாம். வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கு உலக வங்கியிடமிருந்து நிதி $100 மில்லியன் உடன்படிக்கைக்கு அமைச்சரவை அனுமதி என்பதான ஒரு செய்தியை நாங்கள் தினகரன் பத்திரிகையிலிருந்து எடுத்துக் கொள்கிறோம். வடகிழக்கு மாகாணங்களில் ஒருங்கிணைந்த பிராந்திய அபிவிருத்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக உலக வங்கியின் சர்வதேச அபிவிருத்தி சங்கத்திடமிருந்தே $100 மில்லியன் நிதியுதவியை பெற்றுக் கொள்வதற்கான உடன்படிக்கையில் கச்சா திருவதிக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது. 2026 முதல் 2031 வரையிலான காலப்பகுதியில் இலங்கைக்கு $1,000 மில்லியன் வழங்குவதற்கு உலக வங்கி குழுமம் ஏற்றுக்கொண்டுள்ள விரிவான வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த $100 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடன் வசதியை பெற்றுக் கொள்வதற்காக இலங்கை அரசாங்கத்துக்கும் உலக வங்கி குழுமத்துக்கும் இடையில் இடம்பெற்ற கடன் உடன்படிக்கை பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கின்றன. இத்திட்டத்தின் மூலம் பொருளாதார சாத்தியக்கூறுகளை கொண்ட துறைகளை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட முக்கியமான விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. அதே நேரம் நுண் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான வர்த்தக முயற்சிகளை ஊக்குவித்தல், பொருளாதார வாய்ப்புகளை விரிவாக்குதல் மற்றும் பிராந்திய தொடர்பாடுகளை மேம்படுத்தல் என்பன எதிர்பார்க்கப்படுகின்றன. அத்துடன் நிலையான பிராந்திய அபிவிருத்தி ஊடாக மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பிராந்திய பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படவிருக்கிறது. நிதியமைச்சரான ஜனாதிபதி அனுர்குமார் ஜனநாயக் சமர்ப்பித்த யோசனைக்கு இவ்வாறு அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதாக இந்த செய்தி அமையப்படுகிறது. இதனிடம் மற்றொரு தகவல் குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறைகள், 62 புலனாய்வுத்துறை சந்தேகம், 38 இதுவரை நீதிமன்றத்தில் ஆஜர் என்பதான தகவல் தரப்படுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலை ஏற்பட்ட மோதலில் 32 உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் மேலும் ஒருவரை சந்தேக நபராக பெயரிடுவதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திடம் அனுமதி கோரியிருக்கிறது. மோதல்கள் இடம்பெற்றிருந்த தினத்தில் சிறைச்சாலைக்குள் இருந்த பின்னர் பிணையில் சென்றிருந்த நபர் ஒருவரே இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கிறார். பிணையில் சென்றிருந்த இந்த நபர் தலைமறைவானதாலேயே சந்தேகிக்கப்பட்டு இவரை கைது செய்ய நேரிட்டதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்தது. குறித்த சந்தேக நபர் வழக்கின் 32 சந்தேக நபராக பெயரிடப்பட்டதோடு நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதும்

இடத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு குறித்த சந்தை நபர்களின் பெயர்கள் திறந்த நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படவில்லை. பெயர் பட்டியல் மற்றும் பிஆர்கே ஆகியவற்றை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதவானின் உத்தரவு உத்தியோகபூர்வ அறையில் வைத்து சமர்ப்பித்திருக்கிறார்கள். இதன்படி எதிர்வரும் ஆகஸ்ட் 21 தேதி சம்பவ தொடர்பில் கைது செய்யப்பட்டு சந்தை நபர்களாக பிரிடப்பட்டுள்ள 62 கைதிகளும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவிருக்கிறார்கள் என்பதான தகவல்களும் வெளியாகியிருக்கின்றன. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அடுத்ததாக அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு இன்றைய தினம் நாளடுகளில் வெளியாகி இருக்கிறது. ராஜித்துக்கு எதிராக குற்றப்பத்திரிகை என்பதான செய்தி கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல். மீன்பிடித்துறை முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன மீது ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் லஞ்ச ஆணைக்குழு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறது. இந்த குற்றப்பத்திரிகையில் 13 பேர் சாட்சிகளாக பேரிடப்பட்டுள்ளதோடு 25 ஆவணங்கள் சான்று ஆவணங்களில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. 2012 ஜூன் 12 முதல் 2012 ஆகஸ்ட் 6 வரையான காலகட்டத்தில் மீன்பிடித்துறை அமைச்சராக பணியாற்றிய போது கிரிந்த மீன்பிடித்துறை முகத்திலிருந்து மணலை அகற்றி சந்தையில் விற்பனை செய்வதற்காக சிவ் கம்பெனி லிமிடெட் என்ற கொரிய நிறுவனத்தை தேர்ந்தெடுத்ததன் மூலமும் அந்த நோக்கத்துக்காக வெலிகோவா என்ற கப்பலை குத்தகைக்கு எடுக்க மீன்பிடித்துறை முக கூட்டுத்தாபனத்தின் தலைவருக்கு அழுத்தங்களை வழங்கியதன் மூலமும் அவர் ஊழல் குற்றத்தை செய்ததாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக லஞ்ச ஊழல் சட்டத்தின் 70வது பிரிவின் கீழ் ஊழல் என்ற தலைப்பின் கீழ் 5 குற்றச்சாட்டுகளின் பேரில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் பிரதானமான முக்கியமான செய்தியாக அமையப்பெறுகிறது. அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்த இருக்கிறோம். அதற்கு முன்பு சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

சுயாதீன செய்தி பார்வையில் மற்றும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். மெகசின் சிறைச்சாலைக்குள் போதைப் பொருள் விநியோகித்த சிறை காவலர் கைதி என்பதான செய்தி தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. கொழும்பு மெகசின் சிறைச்சாலைக்கு போதைப் பொருள் விநியோகம் செய்து வந்ததாக கூறப்படும் சிறைச்சாலை காவலர் ஒருவர் கல்கிசை பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தால் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதான செய்தி தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. இதன்போது 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 100 கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் 20 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. தெஹிவளியைச் சேர்ந்த 32 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் போதைப் பொருளுடன் கல்கிசை பகுதியில் வைத்து முதலில் கைது செய்யப்பட்டார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது மெகசின் சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வரும் நபர் ஒருவர் வாட்ஸ்அப் தொலைபேசி அழைப்பு மூலமாக குறிப்பிட்ட இடம் குறித்த தகவலை வழங்கியதாகவும் அதற்கமைவாகவே இந்த போதைப் பொருள் பார்சலை பெற்றுக் கொண்டதாகவும் தெரியவந்திருக்கிறது. குறித்த போதைப் பொருள் பார்சலை பொருளை வனாத்த வீதியில் வைத்து வேறொரு நபருக்கு வழங்கவிருந்த நிலையில் சந்தேகமிருந்து புறப்பட்ட தகவலின் அடிப்படையில் கல்கிசை குற்றப்புலனாய்வு பணியகத்தின் பொறுப்பு அதிகாரி தலைமையில் அந்த நபரை கைது செய்வதற்கான திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது சிறைச்சாலையின் விளையாட்டு உடையில் வந்த நபர் ஒருவர் சந்தேக நபரின் அருகில் வந்து போதைப் பொருள் அடங்கிய பார்சலை பெற முயன்ற வேளையில் அங்கு மறைந்திருந்த போலீஸ் அதிகாரிகள் சந்தேக நபரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட சிறை காவலர் கடந்த ஜனவரி மாதமே அந்த சிறைச்சாலையில் சேவையில் இணைந்துள்ளதாகவும் அதற்கு முன்னர் வெலிக்கடை சிறைச்சாலையில் பணியாற்றியவர் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் 53 வயதுடைய சிறைச்சாலை காவலர் என்பதோடு இவர் தங்காலை வெளியத்த பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கிசை பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகம் மேற்கொண்டு வருகிறது என்பதான தகவல்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறதே. லஞ்ச ஊழல் விசாரணைக் குழுவால் பலரை மடக்க புதிய அதிகாரம் என்பதான செய்தியும் தரப்படுகிறதே. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்திற்கு புதிய அதிகாரம் வழங்கும் சட்டத்திருத்தம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறதே. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய ஒருவர் அந்த குற்றச்சாட்டு தொடர்பாக தமக்கு தெரிந்த அனைத்து உண்மைகளையும் வெளிப்படுத்தினால் அதன் மூலம் அதாவது அவருக்கு எதிராக வழக்கு தொடராதிருப்பதற்கு அல்லது வழக்குகளை மீளப்பெறுவதற்கு அதிகாரம் வழங்கப்படவிருக்கிறது. இந்த திருத்தமானது 2023 ஒன்பதாம் இலக்க ஊழல் தடுப்புச் சட்டத்தை திருத்துவதற்காக ஜனாதிபதி அனந்த்குமார் ஜனநாயகவின் பணிப்புரைக்கமைய வெளியிடப்பட்டுள்ள சட்ட மூலத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. திருத்தங்களுக்கமைய இதுவரை மேல்நீதிமன்ற வழக்குகள் தொடர்பாக மட்டுமே காணப்பட்ட அதிகாரம் விரிவுபடுத்தப்பட்டு நீதவான் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளையும்

புறப்படுவதற்கு பணிப்பாளர் நாயகத்திற்கு அதிகாரம் கிடைக்கும். அத்துடன் ஊழல் மூலம் புறப்பட்ட அல்லது ஊழல் மூலம் வேறு வழிகளில் மாற்றப்பட்ட சொத்துக்களின் மதிப்பினை அறவிட்டுக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் ஊழல் மூலம் புறப்பட்ட பதவிகள், சலுகைகள், நன்மைகள் அல்லது பிற லாபங்கள் என்பனவற்றை குற்றவாளியாக திருப்பளிக்கப்படும் நாளிலிருந்து சட்டவிரோதமானவையாக கருதுவதற்கும் இத்திருத்தங்கள் மூலம் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. இது தவிர மாகாண அரசே சேவையின் அதிகாரிகளும் போலீஸ் அதிகாரிகளும் நிரந்தர அல்லது தற்காலிக அடிப்படையில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவில் இணைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளும் இத்திருத்தங்களில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன என்பதான விடயத்தையும் நாங்கள் அவதானிக்கலாம். இதுநேரம் மற்றும் ஒரு செய்தி குறித்து நாம் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. அக்டோபர் முற்பகுதியில் வடக்கில் பெரும் வெள்ளப்பெருக்கிற்கான சாத்தியம் என்பதான செய்தி கேள்விக்குறியுடன் கூடிய செய்தியாக இது அமையப்படுகிறது. குறுகிய காலத்தில் அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகி வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என காலநிலை முன்னறிவுகள் வெளியாகி வருகின்ற நிலையில் அதனை எதிர்கொள்ள வடக்கு மாநிலத்தில் உள்ள அனைத்து உள்ளாட்சி மன்றங்களும் மனிதவளம், நிதி, வாகனங்கள் மற்றும் அவசரகால உபகரணங்களுடன் முழுமையான தயார் நிலையில் இருக்க வேண்டியதன் அவசியம் குறித்து இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் அவதானிக்கலாம். எனவே இது தொடர்பில் வடமாகாணுடன் நாகலிங்கம் வேதநாயகன் வலியுறுத்தி இருக்கிறார். வடக்கு மாகாண நிதி மற்றும் திட்டமிடல் சட்டம் மூலம் சட்டமும் ஒழுங்கும், காணி, மின்சக்தி, வீடமைப்பு மற்றும் நிர்மாணம், சுற்றுலா, உள்ளூராட்சி, மாகாண நிர்வாகம், கிராம அபிவிருத்தி, வீதி அபிவிருத்தி, மோட்டார் போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து அமைச்சர்களின் முன்னேற்றம் விழாவு கூட்டம் நேற்று செவ்வாய்க்கிழமை யாழ் சுண்டுக்குழியில் உள்ள வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்ற போது கூட்டத்துக்கு தலைமை தாங்கி உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இதுவரும் அக்டோபர் மாதத்தின் முதல் வாரத்திலிருந்து வடக்கு கிழக்கு பருவமழை தாக்கம் அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுவதால் இடர்நிலை முகாமைத்துவத்துக்கு தேவையான அனைத்து முன்னாயத்தங்களையும் மேற்கொள்ளுமாறு ஏற்கனவே உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் சாம்பசிவம் சுதர்சன் இந்த கூட்டத்தின் போது தெரிவித்தார். அவசரநிலைக்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள், வாகனங்கள், இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கூட்டத்தில் உள்ளூராட்சி மன்றங்களின் செயற்பாடுகள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டதோடு திறனாய்களுக்கான கருத்தறை சிகிச்சை வேலை திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் லஞ்ச் ஷீட் பாவனையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. லஞ்ச் ஷீட் பாவனையை கட்டுப்படுத்துவதில் முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தாலும் அதனை மேலும் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருப்பதாக வடக்கு மாகாண ஆளுநர் சுட்டிக்காட்டியிருக்கிறது. கமே 2027 ஆண்டு தொடக்கம் மேலும் கடுமையான அமலாக்க நடைமுறைகள் பின்பற்றப்பட உள்ளதாக வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் வலிகாமம் தெற்கு மற்றும் வலிகாமம் வடக்கு பிரதேசங்களில் நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமான குளங்களை உள்ளூராட்சி மன்றங்கள் ஊடாக தூர்வார்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் வடக்கு மாகாண ஆளுநருக்கு அறிவித்திருக்கிறார். கட்டட அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வரைபடங்களுக்கும் நடைமுறையில் நிர்மாணிக்கப்பட்ட கட்டடங்களுக்கும் இடையில் காணப்படும் வேறுபாடுகள் காரணமாக குடிப்புகு சான்றிதழ்களை வழங்குவதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் கட்டட அனுமதிக்கு முரணாக அமைக்கப்பட்ட கட்டுமானங்களுக்கு எதிராக உள்ளூராட்சி மன்றங்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தற்போதைய காலப்பகுதி வடக்கு மாகாணத்துக்கு அதிகளவான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலாவில் வருகை தரும் புறமாக இருப்பதால் தமது எல்லைக்குட்பட்ட சுற்றுலா தலங்களை தூய்மையை உறுதிப்படுத்துவதில் உள்ளூராட்சி மன்றங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் பொதுமக்கள் பொது இடங்களில் குப்பைகளை கொட்டும் சம்பவங்கள் தொடர்பான சிசிடிவி காணொலி பதிவுகளை உரிய போலீஸ் நிலையங்களுக்கு விரைவாக அனுப்பி சட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறும் அவர் பணிப்புரை வழங்கியிருக்கிறார். இத்துடன் ஜனாபி செயலகத்தின் கீழ் இயங்கும் தூய்மை இலங்கையை செயலணி வழங்கியுள்ள வழிகாட்டலுக்கு அமைவாக வடக்கு மாகாணத்தில் உள்ள ஒருங்கிணைந்த கழிவு முகாமைத்துவ செய்த திட்டம் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் காணலாம். இதனிடம் பிரதானமாக இப்போது பேசப்படுகிற ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். செம்மணி புதைக்குழியில் நேற்று பெரும் அதிர்ச்சி. 5 குழந்தைகளது உட்பட 15 எலும்பு கோடுகள். இதுவரை 100 மேற்பட்ட சிறுவர்கள் குழந்தைகளின் எலும்பு கோடுகள் அடையாளம் பதற வைக்கும் புதிய ஆதாரங்கள் என்பதாக தினக்குரல் பத்திரிகை பிரதான தலைப்பிட்டிருக்கிற செய்தியாக இதனை நாங்கள் காண்கிறோம். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியின் 3 கட்ட அகழ்வுப் பணிகளின் நேற்றைய 49 நாள் முடிவில் 5 குழந்தைகளின் எலும்பு கோடுகள் உட்பட 15 மனித எலும்பு கோடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இவற்றில் 11 எலும்பு கூடுகள் முழுமையாக அழிந்து எடுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டிருக்கிற இந்த உடல்கள் குறித்து, அதாவது இந்த குழந்தைகளின் 5 எலும்பு கூடுகளுடன் இதுவரை செம்மணி புதைக்குழியில் 100 மேற்பட்ட சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளின் எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டு முழுமையாக எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தரவுகள் தெரிவிக்கின்றன. செம்மணி புதைக்குழியின் 3 கட்டத்தின் 49 நாள் அகழ்வுப் பணிகள் நேற்று நடைபெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா இவ்வாறு தெரிவிக்கிறார். யாழ்ப்பாணம் நீதவான் சேனா லெனின்குமார் முன்னிலையில் இந்த அகழ்வுப் பணிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இதில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழு, தடவியல் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் தலைமையிலான மருத்துவக்குழு, தடவியல் போலீசார், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேசபை ஊழியர்கள் ஆகியோர் இணைந்து பணியாற்றியிருக்கிறார்கள்.
நேற்றைய தின அகழ்வுகளின் போது 5 குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் அடங்கலாக 15 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதுடன் 11 எலும்புக்கூடுகள் முழுமையாக அழுந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. புதைகுழி அகழ்வு பணிகள் தொடங்கியது முதல் இதுவரை மொத்தமாக 519 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 524 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அழுந்தெடுக்கப்பட்டு பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கின்றன. அகழ்வாராய்ச்சியின் போது 516 இலக்கமிடப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதியில் இடுப்பு பகுதியிலிருந்து தாயத்து போன்ற ஒரு பொருளும் அழுந்தெடுக்கப்பட்ட மணல் குவியலை சோதனையிட்ட போது 1 ரூபாய் நாணய குற்றி ஒன்றும் பிற சான்று பொருட்களாக கண்டெடுக்கப்பட்டு போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. வழக்கமான அகழ்வு பகுதிகளை தவிர்த்து சோதனை அடிப்படையில் தோண்டப்பட்ட 2 புதிய குழிகள் இருந்தும் தலா 1 எலும்பு கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இந்த அகழ்வு பணிகளின் மூலம் கண்டெடுக்கப்படும் சான்று பொருட்கள் மற்றும் மனித எச்சங்கள் அனைத்தும் நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் அறிவுபூர்வமான பரிசோதனைகளுக்காகவும் தடவியல் பகுப்பாய்வுக்காகவும் சமர்ப்பிக்கப்படவிருக்கின்றன என்பதே அவதானிக்கத்தக்க முக்கிய செய்தியாக அமைகிறது. இதனிடம் மற்றொரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக யாழ்ப்பாணத்தில் கோடிக்கணக்கில் பண மோசடி என்பதான செய்தி. வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவரிடம் கடந்த சில வாரங்களுக்குள் 7.5 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை மோசடி செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் இவ்வாறு தெரிவிக்கின்றன. யாழ் மாவட்டத்தில் வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி பணமோசடியில் ஈடுபடும் சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்து வருவதாகவும் இந்த செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. எனவே இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் கடந்த சில வாரங்களாக இவ்வாறான மோசடி சம்பவங்கள் சடுதியாக அதிகரித்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். இந்த மோசடிகளுடன் தொடர்புடைய 10க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் இதுவரை கிடைத்துள்ளதாகவும் அவற்றில் அதிகபட்சமாக ஒருவரிடமிருந்து 1.5 கோடி ரூபாய் வரையில் மோசடி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் வெளியிடப்படும் போலியான விளம்பரங்களை நம்பியே பெருமளவானோர் இவ்வாறு பணத்தை இழந்துள்ளதாக போலீசார் கூறுகிறார்கள். கனடா, பிரித்தானியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு எவ்வித செலவும் இன்றி அனுப்பி வைப்பதாக கூறிய இந்த போலியான விளம்பரங்கள் வெளியிடப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை நம்பி தொடர்பு கொள்ளும் நபர்களிடம் முதலில் ஒரு தொகை பணத்தை வாங்கி கணக்கில் வைப்பிட்டு காட்டுமாறு கூறுவதாகவும் பின்னர் அவர்களின் வங்கிக் கணக்கு கடவுச்சொல் உள்ளிட்ட தகவல்களை பெற்று நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் பணத்தை மோசடியாக எடுத்துக் கொள்வதாகவும் போலீசார் தெரிவிக்கிறார்கள். எனவே சமூக வலைதளங்களில் வெளியாகும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் தொடர்பான போலியான விளம்பரங்களை நம்பி பணத்தை இழக்காமல் பொதுமக்கள் மிகவும் அவதானமாக செயற்படுமாறு போலீசார் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் என்பதையும் இந்த செய்தியின் மூலம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனிடம் மற்றும் ஒரு தகவல் குறித்து பார்க்கலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. எம்பிக்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை, எரிபொருள் கொடுப்பனவு மட்டுமே அதிகரிப்பு என்பதான தகவலை தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு தருகிறது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை, அவர்களுக்கான எரிபொருள் கொடுப்பனவு மட்டுமே தற்போது வழங்கப்பட்டு வருகிறது என்பதான செய்தியாக இதனை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அமைச்சர் நலிந்த ஜெயத்தை செய்தி பற்றி தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். நேற்றைய தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் இது பற்றிய விடயங்கள் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறி அர்ச்சனா எம்பி வெளியிட்டுள்ள தனது சம்பள பட்டியல் தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகர்களால் சந்திப்பின் போது கேள்விகள் எழுப்பப்பட்டன. இதற்கு அமைச்சர் பதிலளித்திருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை, ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மற்றும் ஏரியா அரசு அதிகாரிகளுக்கும் வழங்கப்படும் எரிபொருளின் அளவு உள்ளது. அவர்களுக்கான எரிபொருள் லிட்டருக்கு ஏற்றால் போன்று கொடுப்பனவு வழங்கப்படுகிறது. குறிப்பாக கொழும்பு மாவட்டத்துக்கு 283 லிட்டர் வழங்கப்படுவதோடு யாழ் மாவட்டத்துக்கு 619 லிட்டர் வழங்கப்படுகிறது. இது அவ்வளையில் நிலவும் எரிபொருள் விலைக்கு அமையவே கொடுப்பனவு வழங்கப்படும். ஆனால் இதனை கடந்த மார்ச் 1ஆம் தேதி இருந்த எரிபொருள் விலைக்கு அமையவே கணக்கிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஜூலை மாதத்தில் இருந்தும் மாற்றம் ஏற்பட்டது. இதன்படி எரிபொருள் கொடுப்பனவில் மாற்றம் ஏற்பட்டது. இதனை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பள அதிகரிப்பாக கூற முடியாது என்பதுவே அமைச்சரின் கருத்தாக அமைந்திருக்கிறது. இன்னும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். முல்லைத்தீவில் தங்கியுள்ள வெளிமாவட்ட மீனவர்களை சட்டவிரோத கடற்றொழில் ஆதாரங்களை அமைச்சரிடம் கையளித்த ரவிகரன் எம்பி என்பதான செய்தி. முல்லைத்தீவில் தங்கியிருந்து மீன்பிடியில் ஈடுபட்ட வெளிமாவட்ட மீனவர்கள் ஊடாகவே முல்லைத்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோத கடற்றொழில் ஊடுருவல்கள் இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் வன்னி மாவட்ட எம்பி துரைராசா ரவிகரன் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தொடர்ந்து செல்கிறது. அது வகையில் வெளிமாவட்ட மீனவர்களுக்கு முல்லைத்தீவு கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபடுவதற்கான அனுமதிகளே வழங்கப்படுவதை உடனடியாக நிறுத்துமாறும் கடற்றொழில் அமைச்சர் மற்றும் கடற்றொழில் நீரில்வள பணிப்பாளர் நாயகம் ஆகியோரிடம் வலியுறுத்தியிருக்கிறார். அதேவேளை முல்லைத்தீவில் கடற்பரப்பில் இடம்பெறும் சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகள் தொடர்பான புய்ப்பட ஆதாரங்களை கடற்றொழில் அமைச்சரிடம் நேரடியாக கையளித்த ரவிகரன் எம்பி அத்தகைய சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்துமாறும் வலியுறுத்தியிருக்கிறார். முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற இவ்வாண்டுக்கான 2வது முல்லைத்தீவு மாவட்ட கடற்றொழில் சார் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
முல்லைத்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகள் அதிகரித்து காணப்படும் இவ்வாறு முல்லைத்தீவு கடற்பரப்பில் இடம்பெறும் சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகளின் புகைப்பட ஆதாரங்கள் இவ்விடம் மீனவர்களால் கையளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகைப்பட ஆதாரங்களை நான் ஏற்கனவே தங்களிடம் கையளித்திருக்கிறேன். இருப்பினும் இவ்வாறான சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகள் எமது முல்லைத்தீவு கடற்பரப்பில் இடம்பெறுவது தொடர்பிலான புகைப்பட ஆதாரங்களை மீண்டும் தங்களிடம் கையளிக்கிறேன். அத்தோடு வெளி மாவட்ட மீனவர்களுக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில் மீன்பிடிப்பதற்கான அனுமதியை கடற்றொழில் நீரியல் வளத் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் வழங்குகிறார். அவ்வாறு மீன்பிடிக்கான அனுமதியை பெறுபவர்கள் இங்கு வந்து சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக நீரியல் வளத் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் தென்னிலங்கையைச் சேர்ந்த ஒருவருக்கே முள்ளிவாய்க்காலில் மீன்பிடியில் ஈடுபடுவதற்கான அனுமதியை வழங்கியிருக்கிறார். இந்த நிலையில் குறித்த தென்னிலங்கையைச் சேர்ந்த மீனவர் சாலை பகுதியில் 5 படகுகளை வைத்து சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக மீனவர்கள் எம்மிடம் முறையீடு செய்திருக்கிறார்கள். இவ்வாறாகத்தான் எமது முல்லைத்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகள் ஊடுருவுகின்றன. இவ்வாறு கடற்றொழில் நீரியல் வளத் திணைக்கள பணிப்பாளராகும் வெளி மாவட்ட மீனவர்களுக்கு வழங்கின அனுமதியினாலேயே எமது மாவட்ட மீனவர்கள் சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகளால் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். எனவே எமது மாவட்டத்தில் வெளி மாவட்ட மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபடுவதற்கான அனுமதிகள் வழங்கப்படுவது உடனடியாக கடற்பரப்பில் இடம்பெறும் சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துமாறே நாம் கோரிக்கை விடுக்கிறோம் என்பதாக ரவிகரன் எம்பி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிற செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். சைமலா எக்க துரக்கத்தன அதகம் பெவத்து தயா கெலிவை என்பதான ஒரு செய்தியினை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மலேசியாவில் கைது செய்யப்பட்டிருக்கிற சைமா குறித்தான தகவலாக இதனை காணலாம். அதனோடு இணைந்ததாக பிரதானமாக இவரை விசாரணைக்காக 48 மணி நேரம் காவலில் வைப்பதற்கான அனுமதியும் இவ்வாறு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. மலேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவான கஞ்சிப்பானை இம்ரானின் நெருங்கிய கூட்டாளி என்று கூறப்படும் ரத்மலானை சைமா என்பவரை விசாரணைக்காக 48 மணி நேரம் காவலில் வைக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சந்தை நபர் கண்டி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த பின்னரே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது. ரத்மலானை சைமா மேலதிக விசாரணைகளுக்காக நேற்று முன்தினம் இரவு பேராதனை போலீஸ் நிலையத்தில் மத்திய ஊழல் தடுப்பு பிரிவு விடுக்கப்பட்டிருந்த ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி மலேசிய போலீஸ் மற்றும் இன்டர்போலின் உதவியுடன் அந்த நாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தார். அவருடன் இருந்த ரத்மலானை பகுதியைச் சேர்ந்த மேலும் 2 நபர்களும் கைது செய்யப்பட்டார்கள். மேலும் சந்தை நபர்கள் மூவரும் மேலதிக விசாரணைகளுக்காக நேற்று பிற்பகல் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார்கள். பிரதான சந்தை நபர் ரத்மலானையைச் சேர்ந்த 41 வயதானவர் என்றும் அவர் 2014 ஆண்டில் பேராதனை போலீஸ் பிரிவில் ஒருவரை கடத்தி துப்பாக்கி முனையில் காயப்படுத்தியது மற்றும் 2016 ஆண்டில் ஒருவரை சுட்டுக் கொன்றது ஆகிய 2 வழக்குகள் கண்டி நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கிறார்கள். இதற்கிடையில் மலேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட மற்ற 2 சந்தை நபர்கள் நேற்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள் என்பதை நாம் இவ்வாறு அவதானிக்கலாம். இதே ரத்மானி சைமாவை விசாரணைக்காக 48 மணி நேரம் காவல் வைக்க அனுமதி பெறப்பட்டிருப்பதான செய்தியாக இந்த தகவலை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. கஞ்சிப்பானுகே ஞாத்தி சோயூராகே காத்தனைய கொட்டையன போலீசிய உசாவியட்ட கருணு வார்த்தாக்கரை என்பதாக திவைன பத்திரிகை இந்த செய்தினை இன்றைய தினம் இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. கஞ்சிப்பானு இம்ரானுடைய நெருங்கிய உறவினர் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான தகவல்கள் இப்போது கொட்டாஞ்சினை போலீசாரினால் நீதிமன்றத்துக்கே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதாக இந்த செய்தினை நாம் இவ்வாறு அவதானிக்கின்றோம். அதுவையில் இந்த கொலை சம்பவத்தோடு யார் தொடர்பட்டிருக்கலாம் என்பதான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. கொட்டாஞ்சினை மாளிகாவத்தை பகுதியில் கஞ்சிப்பானை இம்ரானின் நெருங்கிய உறவினர் ஒருவர் சுட்டுப் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இக்குற்றச்செயலை குழு அஞ்சுவின் தரப்பினர் மேற்கொண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள். கொட்டாஞ்சினை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாளிகாவத்த சங்கராஜபாவத்தி பகுதியில் நேற்று முன்தினம் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் மேற்படி குற்றச்செயலை பிரான்சில் தலைமறைவாகியிலும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் ஒன்றின் உறுப்பினரான குழு அஞ்சுவின் வழிகாட்டலங்கள் மேற்கொண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த நபரை இலக்கு வைத்து மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த இரு சந்தை நபர்களில் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றிருந்தார். சம்பவத்தில் படுகாயமடைந்த 54 வயதுடைய முகமது அஸ்மின் மொஹிதீன் எனும் நபரை உயிரிழந்தார். குறித்த நபர் போதைப்பொருள் கடத்தல்காரரும் பொருளாதார உலகக்குழு தலைவருமான கஞ்சிப்பானை இம்ரானின் நெருங்கிய உறவினர் என தெரியவந்திருக்கிறது.
உயிரிழந்த நபர் கட்டிடப் பணிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் விற்பனை செய்யப்படும் வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் ஆவார். அண்மையில் ரத்மலானை பகுதியில் வைத்து குழு அஞ்சுவின் தரப்பைச் சேர்ந்த நபர் ஒருவர் இனந்தெரியாத சந்தேகவர்களால் துப்பாக்கியால் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் குறித்த சம்பவத்துக்கு பழிவாங்கும் நோக்குடனே குழு அஞ்சுவின் தரப்பினரால் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என விசாரணை அதிகாரிகள் சந்தேகிக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் நிஷாந்த் சொய்சாவின் தலைமையில் கொழும்பு மத்திய பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ போலீஸ் அத்தியட்சகர் மகேஷ் குமார் சிங்கவின் மேற்பார்வையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதான தகவலையும் நாம் இவ்வாறு காணலாம். இதுநேரம் மற்றும் ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. கொழும்பு பல்கலைக்கழக பீடாதிபதி உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு. 50 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கோரி பல்கலைக்கழக மாணவன் மனு என்பதான செய்தி. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் முகாமித்து மற்றும் நிதிப்பீடத்தின் பீடாதிபதி உள்ளிட்ட குழுவினரிடமிருந்து 50 லட்சம் ரூபாய் பணத்தை நஷ்டஈடாக பெற்றுத் தருமாறு கோரி சஹான்குமார் அத்துக்கோரலை எனும் மாணவன் நுகைகுட மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்திருக்கிறார். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் முகாமித்து மற்றும் நிதிப்பீடத்தினால் நடத்தப்பட்ட தொழில் முனைவோர் மற்றும் சிறுவணிக முகாமித்து உயர் டிப்ளமா பாடநெறி 2023 பயின்ற மனுதாரரான குறித்த மாணவன் சட்டத்தனி தனுஷா பெரேரா ஊடாக இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். பல்கலைக்கழக விரிவுரையாளர் ஒருவர் வேறொரு மாணவன் ஊடாக தம்மிடம் கோரிய 80,000 ரூபாய் பணத்தை வழங்க மறுத்தமையினால் பல்கலைக்கழகத்தின் இறுதி பரீட்சையில் தான் சித்தியடைவதை தடுத்துள்ளதாக மனுதாரர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவ்வாறுக்கையில் மீண்டும் எந்த ஒரு பரீட்சையும் நடத்தப்படாமல் ஆரம்பத்தில் பரீட்சையில் சித்தியடையவில்லை என அறிவிக்கப்பட்டிருந்த மாணவர்கள் சிலர் சித்தியடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டு பட்டமளிப்பு விழாவும் நடத்தப்பட்டுள்ளதாக மனுதாரர் குறிப்பிடுகிறார். ஆரம்பத்தில் பரீட்சையில் தோல்வியடைந்த மாணவர்கள் மீண்டும் பரீட்சை எழுதாமல் எவ்வாறு சித்தியடை செய்யப்பட்டார்கள் என தான் அதிகாரிகளிடம் கேட்ட போதிலும் அதுக்கு இதுவரை எவ்வித தெளிவான பதில்களும் வழங்கப்படவில்லை என்பதற்கமைய அங்கு ஏதேனும் பரீட்சை மோசடி எழுதும் முறைகேடு இடம்பெற்றுள்ளமை புலப்படுவதாகவும் மனுதாரர் தனது மனுவில் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்பதையும் நாம் அவதானிக்கலாம். இதனிடம் அரச ஊழியர்களுக்கான சம்பளம் அதிகரிக்கப்படும் என்பதான கருத்தினை அமைச்சர் நளினி ஜெயதீச வெளிப்படுத்த தொடர்பான கருத்துக்களை பார்க்கலாம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பரடைவு.

சுயாதீன செய்தி பார்வைகள் மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு குறித்து அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதீச கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வகையில் 2025 ஆண்டிலும் இந்த ஆண்டிலும் அரசு அதிகாரிகளுக்கு அடிப்படை சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 2027 ஆண்டிலும் அடிப்படை சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும். பொருளாதார மீட்சிக்கு மத்தியில் அரசு வருமானம் ஒப்பூட்டளவில் உயர்வடைந்துள்ளது. அதில் கணிசமான பகுதி அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளுக்காக ஒதுக்கப்படுகிறது. எவருக்கேனும் சம்பளம் தொடர்பான பிரச்சனைகள் இருப்பின் சம்பள ஆணைக்குழுவிடம் கோரிக்கைகளை முன்வைக்க முடியும். அரசாங்கம் அடிப்படை சம்பளத்தை உயர்மட்டத்தில் அதிகரித்திருக்கிறது. 2025 ஏப்ரலில் அதிகரிக்கப்பட்டது, 2026 அதிகரிக்கப்பட்டது, 2027 ஆண்டும் அதிகரிக்கப்பட உள்ளது. இன்னும் சில மாதங்களில் பின்னர் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் மேலும் ஒரு அடிப்படை சம்பள அதிகரிப்பு கிடைக்கவிருக்கிறது. வேண்டாம் என்று கூறிவிட்டால் இந்த கொடுப்பனவை கேட்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. பொருளாதார நிலைமைக்கு ஏற்ப அந்த அடிப்படை சம்பளத்துக்கு வழங்கக்கூடிய கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளன. மிகச்சிறந்த பொருளாதார நிலையில் இருந்து நாட்டை பொறுப்பேற்கவில்லையே. பொருளாதாரம் படிப்படியாக உயர்த்தப்பட்டு வருமானம் திரட்டப்பட்டு வருகிறது. அந்த வருமானத்தில் கணிசமான ஒரு பகுதி அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்குவது பயன்படுத்தப்படுகிறது. எவருக்கேனும் தமது கொடுப்பனவுகள் அல்லது சம்பளம் தொடர்பாக பிரச்சனை இருந்தால் அதற்காகவே சம்பள ஆணைக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு அவர்கள் தமது கருத்துக்களை முன்வைக்கலாம். மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் இவ்வாறான பணி புறக்கணிப்பில் ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்கிறோம் என்பதாக அரசு ஊழியர்களின் சம்பளம் குறித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவர்களுக்கான செய்தியாக இந்த தகவலை அமைச்சர் நளிந்த ஜெயதீச கூறுகிறார். எனவே நடத்த வேண்டாம், உங்களுக்கு அடுத்த ஆண்டும் சம்பளம் வரவு செலவு திட்டத்தினூடாக அதிகரிக்கப்படும் என்பதான கருத்தாக இதனை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரம் மற்றொரு செய்தி குறித்தும் பார்க்கலாம். அனர்த்தங்களின் பின்னரான மீள் எழுச்சிக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் பேச்சுவார்த்தை நடக்கிறது என்பதான கருத்தினையும் அமைச்சர் முன்வைத்திருக்கிறார். தித்வா புயல் அனர்த்தத்தின் பின்னரான புனரப்பு மற்றும் வாழ்வாதார உதவி திட்டங்களை அமல்படுத்துவதற்கான கடன் வசதிகளை பெற்றுக் கொள்வதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக 2026 June 15 அன்று இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் இவ்வாறு கூறுகிறார். அதுக்கு அமைய நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் குறித்த கடன் வசதியின் கீழ் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் சலுகை இப்போது மூலதன வழங்கிடமிருந்து 100 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மற்றும் நிரந்தர பொது மூலதன வழங்கிடமிருந்து 100 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெற்றுக் கொள்ளப்படவிருக்கின்றன. புயல் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வீதி உள்கடன் வசதிகளை புனரமைத்தல் மற்றும் உள்ள நிர்மாணத்தில் சேதமடைந்த நீர்ப்பாசன கட்டமைப்புகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வருதல் மற்றும் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களின் வாழ்வாதாரங்கள் மற்றும் வீடுகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வருதல் போன்ற 3 முக்கிய கூறுகளுக்கு இந்த கடன் வசதியை பயன்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டது. அதற்கு அமைய குறித்த நிதி வசதிகளை ஆசிய அபிவிருத்தி பெற்றுக் கொள்வதற்கு ஏற்புடைய நிதி ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரான ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை இவ்வாறு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது என்பதான கருத்தினையும் அவர் இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். இதனால் திவீன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து அவதானத்தை செலுத்தலாம். மத்ரவிய சிக்கருவண்ட மரண தடுவம யோஜனா வக்மனை பிரஷ்னை கதாகரதி ஆப்பு கக் என்பதாக கேபினட் பிரகாஷுக்கு மெத்தின் அளித்த கியாயி என்பதான செய்தினை திவீன பத்திரிகை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. மரண தண்டனை போதைப்பொருள் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாக இருந்த ஒரு சூழ்நிலையிலேயே அது ஒரு கருத்தாக மட்டுமே வந்திருக்கிறது என்பதான கருத்தினை அமைச்சர் நளித ஜெயதீசன் இவ்வாறு முன்வைக்கிறார். அந்த வகையில் அமைச்சர் இது பற்றி கூறும்போது மரண தண்டனை தொடர்பான இந்த யோசனை குறித்து இதுவரை இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என கூறியதோடு முழு நாடு ஒன்றாக தீர்ப்பு ஏற்பாட்டு சபையில் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என சில தரப்பினரால் யோசனைகள் முன்வைக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர் அது குறித்து எதிர்காலத்தில் தீர்மானிக்கப்படும் என்றும் கூறியிருக்கும். பிரச்சனையில் தீவிரத்தன்மை குறித்து கலந்துரையாடும் போது சில தரப்பிடமிருந்து வந்த ஒரு யோசனை எது அதை எவ்வாறு செய்வது என்பது குறித்து இதுவரை இறுதி முடிவு அல்லது உடன்பாடு எட்டப்படவில்லை. பாதர உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட செயற்பாடுகள் குறித்து பேசப்படும் போது பல்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்படும் ஒரு யோசனை மட்டுமாகவே இது அமைந்திருக்கிறது என்பதான கருத்தினையும் அவர் இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார். இது நேரம் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிற மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். 40,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற ஆலையடி வேம்பு பிரதேச சபை உத்தியோகத்தர் வசமாக மாட்டிக்கொண்டார் என்பதான செய்தி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அடக்கியது என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. அம்பாறை ஆலையடி வேம்பு பிரதேச சபையில் பணியாற்றும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் 40,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிற பாதிக்கப்பட்ட ஒருவர் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விரைந்து செயற்பட்ட லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் திட்டமிட்ட பொறிமுறையை பயன்படுத்தி குறித்த உத்தியோகத்தர் பணத்தை பெற்றுக் கொள்ளும் போதே அவரை கைது
கையுமையுமாக பிடித்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட உத்தியோகத்தர் தற்போது அதிகாரிகளின் பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ளதோடு அவர் மீதான மேலதிக விசாரணைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை அம்பாறை மாவட்டத்தின் ஏனைய பிரதேசங்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களிலும் நிலவும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தீவிர கவனம் செலுத்தி வருவதாகவும் வரும் நாட்களில் மேலும் பல அரசு உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்படலாம் எனவும் இவ்வாறு எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து பார்க்கலாம். தென்கிழக்கு பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தவறவிடப்பட்ட தங்க நகை மீட்போம் கண்டெடுத்து ஒப்படைத்த மாணவிக்கு பாராட்டு என்பதான செய்தியை தினக்குரல் பத்திரிகை தருகிறது. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அண்மையில் நடைபெற்ற 18வது பொது பட்டமளிப்பு விழாவின் போது மாணவி ஒருவரால் தவறவிடப்பட்ட பெருமதியான தங்க நகை அதனை கண்டெடுத்த மற்றொரு மாணவியின் நேர்மையான செயற்பாட்டினால் உரிய மாணவியிடம் விழ கையளிக்கப்பட்டிருக்கிறது. பட்டமளிப்பு விழா நடைபெற்ற ஜூலை 25வது தேதி பல்கலைக்கழக வளாகத்தில் பெருமதியான தங்க நகை ஒன்று கிடந்த நிலையில் அதனை கலை கலாச்சாரப்படுத்தின மொழித்துறையில் விசேட தரத்தில் கல்வி கற்று வரும் வேறுவளை தர்கா நகரைச் சேர்ந்த எம்ஏபி அப்ரா என்ற மாணவி கண்டெடுத்திருக்கிறார். அந்த நகையை அவர் பல்கலைக்கழக விரிவாளர் எம்ஐ ஃபாத்திமா சஃப்னாவிடம் ஒப்படைத்திருந்தார். பின்னர் அதை பதிவாளரிடம் கையளிக்கப்பட்டதோடு நகையின் உரிமையாளரை அடையாளம் கண்டவரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளையும் பதிவாளர் மேற்கொண்டதனை தொடர்ந்து அந்த தங்க நகையின் உரிமையாளர் பொத்துவிலைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்தில் நகையை கண்டெடுத்தும் அதனை நிர்வாகத்திடம் ஒப்படைத்த மாணவி அப்ராவுக்கு பல்கலைக்கழக சமூகத்தினர் தங்களுடைய பாராட்டுகளை இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்கள். இன்னமொரு செய்தி, கொழும்பிலிருந்து அக்கறை பெற்று சென்ற தனியார் அதிசுகுசு பஸ் மோட்டார் சைக்கிளை மோதியதில் இருவர் பலிக்குழந்தை பலத்த காயம் என்பதான செய்தி. கொழும்பிலிருந்து அக்கரைப்பற்றுக்கு சென்ற தனியார் அதிசொகுசு பேருந்து ஒன்று புலனர்வை தவறவாய பங்கம்புவ பகுதியில் மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்ததோடு 1.5 வயது குழந்தை பலத்த காயமடைந்திருக்கிறது. நேற்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை 1:30 மணியளவில் இடம்பெற்ற இந்த விபத்தில் 63 வயதான தாயாரும் அவரது 43 வயது மகனுமே உயிரிழந்துள்ளதோடு அவரின் 1.5 வயது குழந்தை பலத்த காயமடைந்து புலனுறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் இருந்து பயணிகளுடன் அக்கறை பற்றி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இந்த அதிசொகுசு பேருந்து புலனுறை தமணப்பாய பங்கம்புவ பகுதியில் வீதி வேக கட்டுப்பாட்டை மீறி வீதியை விட்டு விலகி எதிரே வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி இருக்கிறது. மோதிய வேகத்தில் பேருந்து வீதியின் குறுக்கே சென்று அங்குள்ள வாய்க்காலின் நடுவே அந்தரத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்றவரும் அதில் பயணித்த பெண்ணும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்கள். அவருடன் வந்த 1.5 வயது குழந்தை பலத்த காயமடைந்துள்ளது. உயிரிழந்த இருவரும் புலனுறை பகுதியைச் சேர்ந்தவர்கள். சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் உயிரிழந்தவர்களின் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புலனுறை வைத்தியசாலையில் ஒப்படைத்ததோடு பலத்த காயமடைந்த குழந்தையும் அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பேருந்தின் சாரதியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதாக இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அடுத்ததாக அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இப்போது அனைத்து தரப்பினராலும் பேசப்படுகிற விடயமாக அமைந்திருப்பதே 22வது திருத்தம் குறித்தான விவகாரம். அந்த வகையில் அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருக்கிற ஒரு கருத்து குறித்து நாங்கள் பார்க்கலாம். 22ஆம் திருத்தத்துக்கு மாநாயக்கர்கள் இணக்கம், கடிதத்துக்கு பின்னரே விளக்கம் அளித்தோம் அமைச்சரவை பேச்சாளர் தகவல் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. நீதித்துறை கட்டமைப்பில் கொண்டுவரப்படும் திருத்தங்கள் நீதித்துறையின் செயற்பாடுகளை வினைத்திறனாக்கி நாட்டு மக்களுக்கு பயனுடையதாக அமைந்தால் அது வரவேற்கத்தக்கது என்று மாநாயக்கர்கள் எம்மிடம் தெரிவித்தார்கள். நீதி கட்டமைப்பின் மறுசிறப்பு நடவடிக்கைகளுக்கு மாநாயகத்தர்கள் இணக்கம் தெரிவித்து ஆசீர்வாதம் அளித்தார்கள். ஒரு தரப்பினர் மாநாயகத்தர்களுக்கு தவறான விடயங்களை குறிப்பிட்டுள்ளார்கள் என்று அமைச்சரவை பேச்சாளர் நளினி ஜெயதிசை இவ்வாறு தெரிவிக்கிறார். அரசாங்க தகவல் திணைக்களத்தின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதுபற்றி விளக்கம் அளித்திருக்கிறார். நீதிபதிகளின் பதவிக்காலம் நீடிப்பு தொடர்பில் மகாநாயக்கத்தர்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்த கடிதம் தொடர்பில் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவரால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. இதுபற்றி நேற்றைய தினம் நளினி ஜெயதிஸ் அமைச்சர் அவர்கள் அளித்த பதில் குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். நீதிபதி பதவிக்காலம் நீடிப்பு தொடர்பில் மகாநாயக்கத்தர்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்தார்கள். கடிதத்தில் உள்ளடக்கப்பட்ட விடயங்களை பரிசீலனை செய்ததன் பின்னர் அரசியலமைப்பின் 22 மற்றும் நீதிமன்ற திருத்தச் சட்ட மூலத்தை அமைச்சரவைக்கு சமர்ப்பிப்பதற்கு முன்னர் நானும் நீதியமைச்சர் ஹரிசரன் ஆணைக்காரவும் மகாநாயக்கத்தர்களில் நேரில் சென்று சந்தித்து விவரங்களை தெளிவுபடுத்தினோம். நீதிபதியின் பதவிக்காலம் நீடிப்பு தொடர்பில் மாத்திரம் மாநாயக்கத்தர்களில் கலந்துரையாடவில்லை. நீதிமன்ற கட்டமைப்பில் முன்னெடுக்க உள்ள ஒட்டுமொத்த மறுசீரமைப்பு குறித்தும் விடயங்களை தெளிவுபடுத்தினோம். ஒரு நபரின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்காகவே திருத்தம் கொண்டுவரப்படுவதாக ஒரு தரப்பினர் மாநாயகத்தர்களிடம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தவறான நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி 400க்கும் அதிகமான நீதிபதிகளின் பதவிக்காலத்தை 2 ஆண்டுகளுக்கு அதிகரிக்கவே திருத்தம் கொண்டுவரப்படுவதாக குறிப்பிட்டோம். கொண்டுவரப்படும் திருத்தங்கள் நீதித்துறையின் செயற்பாடுகளை வினைத்திறனாக்கி நாட்டு மக்களுக்கு பயனுடையதாக அமைந்தால் அது வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டு நீதி கட்டமைப்பின் மறுசீரமைப்புக்கான நடவடிக்கைகளுக்கு மாநாயக்கத்தர்கள் இணக்கம் தெரிவித்ததோடு ஆசீர்வாதம் அளித்தார்கள் என்பதான கருத்தினையும் அமைச்சர் நளினி ஜெயதிசை இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறது. அவருடைய கருத்தாக அமைகிறது. இதே நேரம் பாட்டலை சம்பிக்க நடவக்க கூறுகிற கருத்து இவ்வாறு தினக்குரல் பத்திரிகையில் தரப்படுகிறது. இனி நாளிடம் இது தொடர்பான செய்தி அமைகிறது. ஒரு வாக்கெடுப்பின் மூலம் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிக்கும் சதி என்பதான செய்தியாக இதனை தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு தருகிறது.
நீதிபதி ஓய்வுபெறும் வயது எல்லை அதிகரிப்பதில் எந்த பயனும் இல்லை எனவும் இது ஒரு பயனற்ற தீர்மானம் எனவும் சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்றத்தின் ஆயுட்காலத்தை நீடித்துக் கொள்வதே இந்த நடவடிக்கையின் முக்கிய இலக்காகும் எனவும் முன்னாள் அமைச்சர் பாட்டிலி சம்பிக்கை நடவக்க இவ்வாறு கூறுகிறார். தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் செயற்கை நுண்ணறிவின் எழுச்சி காரணமாக வரும் ஆண்டுகளில் சட்டம் மற்றும் மருத்துவம் உட்பட அனைத்து துறைகளும் பாரிய மாற்றங்களை சந்திக்க உள்ள நிலையில் இந்த தீர்மானம் பயனற்றது என்றும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தற்போது அரசியல் தலைமைத்துவம் பழைய கருத்தியல்களை கொண்ட மனநிலையில் செயற்படுவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். எலோன் மஸ்க் போன்ற உலகளாவிய முன்னணி வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுவது போல் இன்னும் 5 ஆண்டுகளுக்குள் உலகின் அனைத்து செயற்பாடுகளும் தரவு மற்றும் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டே இயங்கும் என தெரிவித்திருக்கிறார். இத்தகையதொரு நவீன யுகத்தில் பழைய மூத்த தலைமுறை முன்னோக்கி கொண்டு வருவதால் எந்த பயனும் இல்லை எனவும் முன்னாள் அமைச்சர் பாட்டிலி சுட்டிக்காட்டியிருக்கிறார். தற்போதைய அரசியல்வாதிகளை ஹோமோ சேபியன்ஸ் தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் கூட அல்லர் என குறிப்பிட்டவர் பழைய ஸ்டாலினிச பாணியிலான ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதே அவர்களின் ஒரே இலக்காகும் எனவும் தெரிவிக்கிறார். ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்றத்தின் ஆயுட்காலத்தை நீடித்துக் கொள்வதே இந்த நடவடிக்கையின் முக்கிய இலக்காகும் என குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கான முதல் படிநிலை ஏற்கனவே எடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த நோக்கத்தை அடைவதற்காக தமக்கு சவாலாக விளங்கும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் மீது போய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர்களை சிறையில் அடைத்து எதிர்க்கட்சியை முற்றிலுமாக அடுக்குவதற்கு அரசாங்கம் செயற்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் இவ்வாறு குற்றஞ்சாட்டியிருக்கிறார் என்பதை நாம் அவதானிக்கலாம். இதே நேரத்தில் நம்பிக்கையினுக்கு கூறுகிற கருத்து நீதிபதி வயதிலே நீடிப்பதற்கு அரசாங்கம் எடுத்து வரும் முயற்சிகள் தொடர்பில் மாநாயக திரைகள் ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதத்தை அரசாங்கம் மறைத்துள்ளதன் மூலம் இது அரசு அனுப்பியும் வருவதோடு நாட்டின் கலாச்சாரத்தின் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கும் பாரிய அடியாகும் என்றும் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் என்ற அடிப்படையில் அவர் இந்த கருத்தினை முன்வைக்கிறார். அரசாங்கம் வர்த்தமானியில் வெளியிட்டுள்ள அரசியலமைப்பின் 22 திருத்தம் சம்பந்தமாக எடுக்கவுள்ள அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக கூட்டு எதிர்க்கட்சி நேற்று முன்தினம் மாலை பேராசிரியர் எல் பீரிஸ் தலைமையில் கூடி ஆராய்ந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். நீதிபதி வயதிலே நீடிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானம் தொடர்பில் மகாநாயக்கத் திரைகள் தங்களது நிலைப்பாட்டை குறிப்பிட்டு ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். அதனை மகாநாயக்கத் திரைகள் எங்களிடம் உறுதியளித்திருந்தார்கள். இவ்வாறு நிலையில் மகாநாயக்கத் திரைகளின் கடிதம் கிடைக்கவில்லை என அரசாங்கத்தில் இருப்பவர்கள் தெரிவிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றாலும் அனைத்து விடயங்களையும் மறைப்பது இந்த அரசாங்கத்தின் இயல்பாகும். இந்த விடயமும் வெளிப்படையாக இல்லை. நிலக்கரி மோசடி கொள்கலன் 323 விடுவிக்கப்பட்டமை திரைச்சிறையில் 2.5 மில்லியன் டாலர் காணாமல் போனவை போன்ற அனைத்தையும் அரசாங்கம் மறைத்து வருகிறது என்றாலும் பௌத்த சாசனத்தை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். நாட்டின் அரசியலமைப்பின் 9வது உறுப்புறையில் அது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு நிலையில் நாட்டில் இருக்கும் மகாநாயக்கத் திரைகள் ஒருமித்து ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதத்தை மறைப்பது என்பது அரசியலமைப்பை மீறுவது மாத்திரமல்ல இந்த நாட்டின் கலாச்சாரத்துக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கும் பாரிய அடியாகும். வேறு மத தலைவர்கள் இவ்வாறு கடிதம் அனுப்பியிருந்தால் ஜனாதிபதி அனுர்குமார் அதனை இவ்வாறு மறைத்திருக்க மாட்டார், பகிரங்கப்படுத்தியிருப்பார் என்று நினைக்கிறேன். அதிலிருந்து சட்டத்துக்கு மேலால் யாரும் இல்லை என ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். சட்டத்துக்கு மேலால் மக்கள் விடுதலை முன்னணி மாத்திரமே இருக்கிறது. அவர்களுக்கு எதிராக செயற்படுவர்களுக்கு மாத்திரமே சட்டம் நிலைநாட்டப்படுகிறது. அதனால் இங்கே அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இடம்பெறுகிறதே தவிர திருடர்களை பிடிக்கும் நடவடிக்கை இடம்பெறுவதில்லை. திருடர்களை பிடிப்பதாக இருந்தால் நாட்டை வங்குரோ தாக்கிய நிலையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதுநேரம் மக்கள் தங்களுடன் இருப்பதாக அரசாங்கம் தெரிவித்து வருகிறது. மக்கள் அரசாங்கத்துடன் இருந்தால் இவர்களுக்கு மானசபை தேர்தலை நடத்தலாம். ஆனால் மக்கள் அரசாங்கத்துடன் இல்லை. அந்த பயம் காரணமாக மானசபை தேர்தலை அரசாங்கம் நடத்தாமல் இருக்கிறது என்பதான கருத்தினையும் முன்னாள் அமைச்சர் பாட்டிலி சம்பிக்கை நடவக்க இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதே நேரம் மற்றொரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறதே. எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்திருக்கிற கருத்து, தனி கட்சி ஆட்சி முறையை உருவாக்குவதே தேசிய மக்கள் சக்தியின் நோக்கம், நீதித்துறை மீதான நம்பிக்கையும் சீர்குலைப்பதாக சஜித் சாடல் என்பதான தகவலாக இதனை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறதே. தற்போதைய அரசாங்கம் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்று கூறி அதற்கு மக்கள் ஆணையை பெற்றுக் கொண்ட போதிலும் பொதுமக்களுக்கான நலம்புரிகளில் குறைப்புகளையே இந்த அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறதே. நாட்டை தனிக்கட்சி ஆட்சி செய்யும் யுகத்தை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம். நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு மரண அடி கொடுத்து நீதியின் ஆட்சியை பாதுகாக்கும் நீதித்துறை மீது நம்பிக்கை இழக்கச் செய்ய இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். விவசாயிகளுடனான சந்திப்பில் அவர் இந்த கருத்தினை முன்வைத்திருக்கிறார். மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவே அரசாங்கத்துக்கு 3 தேர்தல்களிலும் அதிகாரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். இருந்த போதிலும் மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறியுள்ளனவா, மக்கள் எதிர்பார்த்த உயரிய வாழ்க்கை முறை உருவாகியுள்ளதா என்பதில் சந்தேகம் உள்ளது. 2019 போன்று 2024 மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். நெட்சிகாரர்கள் நியாயமான உத்தரவாத விலையை கோரிய போது தேர்தல் காலத்தில் 150 ரூபாய் நிலையான விலையை பெற்றுத் தருவோம் என தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் தெரிவித்தார்கள். 1 கிலோ நெல் உற்பத்திக்கு 137 ரூபாய் செலவானாலும் அரசாங்கம் 120 ரூபாயை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. வாக்களிப்பு அரசு அதிகாரத்தை கைப்பற்றிய பின்னர் இவர்கள் திட்டமிட்டு 3-2 பெரும்பான்மை கொண்டு நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியின் அரசாங்கம் மூலம் நெல் கிலோ ஒன்றுக்கு விவசாயிகளுக்கு 17 ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதாகவும் அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். இதனிடம் நீதிபதிகளின் ஓய்வுபெறும் வயதை அதிகரிப்பதால் நாட்டு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காது, பணவீக்கம் குறையாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரம்
இதனோடு இணைந்து மேலும் சில செய்திகள் காணப்படுகின்றன. அவை குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்த வேண்டியிருக்கிறது. சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

0: மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். சட்டத்தணிகள் சங்கத்தை இன்று சந்திக்கிறார் ஜனாதிபதி என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது. நீதிபதியின் பதவி நீடிப்பு தொடர்பில் ஜனாதிபதி அனுர்குமார் ஜனாயக்கவுக்கும் இலங்கை சட்டத்தணிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று இடம்பெறவிருக்கிறது. ஜனாதிபதியில் இன்று புதன்கிழமை ஜனாதிபதி தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறவிருக்கிறது. உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலத்தை 2 ஆண்டுகளுக்கு நீடிப்பதற்காக அரசமைப்பின் 22வது திருத்தச் சட்டம் மூலம் வர்த்தமான அறிவித்தலில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதேபோன்று மேல்நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம் மற்றும் நீதவான் நீதிமன்றம் ஆகிய நீதிமன்றங்களில் நீதிபதிகளது பதவிக்காலத்தை 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கும் வகையில் நீதிமன்ற சட்டத்தை திருத்தம் செய்யும் வகையில் சட்டம் மூலம் வெளியிடப்பட்டிருக்கிறது. நீதிபதியின் பதவிக்காலத்தை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகிற நிலையில் அண்மையில் சங்கத்தின் சகல உறுப்பினர்களும் கொழும்பில் கூடி இந்த விடயம் தொடர்பில் 5 யோசனைகளை நிறைவேற்றியிருந்தார்கள் என்பதும் முக்கியமானது. இதனைத் தொடர்ந்து இலங்கை சட்டத்தணி சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய உட்பட பிரதிநிதிகள் நீதிபதி அரசன் நாணயக்காரவுடன் கலந்துரையாடல் ஈடுபட்டார்கள். இதன்போது நீதிபதிகளின் பதவிக்காலத்தை அதிகரிக்கும் தீர்மானத்தை அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு கமையை எடுத்த தீர்மானம் குறித்து தன்னால் உறுதியான தீர்மானத்தை வழங்க முடியாது. இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதியை தீர்மானிக்க வேண்டும் என்று நீதியமைச்சர் குறிப்பிட்டார். இது கமை ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதற்கு சட்டத்தணிகள் சங்கத்தின் அனுமதி கோரிய நிலையில் இன்றைய தினம் நீதியமைச்சர் நீதியமைச்சர் சாலை உட்பட அரசாங்கத்தின் பிரதிநிதிகளின் பங்கு பெற்றவுடன் ஜனாதிபதி தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற இருக்கிறது. கலந்துரையாடலாக இருக்குமே தவிர ஜனாதிபதி எடுத்த தீர்மானத்தில் எந்த விதமான மாற்றங்களும் இடம்பெறாது என்பதே எமது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே அவர் எடுத்த முடிவில் உறுதியாக இருந்து இதனை நிறைவேற்ற தயாராக இருக்கிறார் என்பது அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் மூலம் தெரிய வருகிறது. மற்றொரு செய்தி, 18 சபைக்கு வருகிறது 22வது யாப்பு திருத்தம் என்பதான தகவலையும் தமிழன் பத்திரிகை இவ்வாறு தருகிறது. அரசாங்கத்தால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை எதிர்வரும் 18ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க ஆளுந்தரப்பு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்களை தெரிவிக்கின்றன. நீதியரசர்கள் மற்றும் நீதிபதி ஓய்வு வயதில் 2 வருடங்களால் நீடித்தல் உள்ளிட்ட நீதித்துறையின் வினைத்திறனை அதிகரிக்கும் நோக்கில் அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்டுள்ள இந்த திருத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அத்துடன் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த திருத்தத்துக்கான சட்டம் மூலத்தை எதிரும் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அறிய முடிகிறது. இது தொடர்பில் முன்னாள் ஆளுநர் கீர்த்தி தென்னக்கோன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ஆகஸ்ட் 18ஆம் தேதி 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க ஆளுந்தரப்பு தயாராகி வருகிறது. அதன் பின்னர் இதனை தோற்கடிப்பதே நீதித்துறையின் சுயாதீனத்தை எதிர்பார்க்கும் சகல தரப்பினரும் பொறுப்பாகும். இந்த சகல விடயங்களுக்கும் அப்பால் மக்களின் அதிகாரமான இந்த அதிகாரத்தை சரிஜன வாக்கெடுப்பினை நிறைவேற்றிக் கொள்ள இவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்றால் மக்கள் வீதிக்கிறங்கி இந்த செயற்பாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதும் அவருடைய கோரிக்கையாக அமைகிறது. இதனிடம் மற்றொரு தகவலை பார்க்கலாம். எனவே மக்கள் வீதிக்கு வர வேண்டும் என்று கீர்த்தி தென்னக்கோன் விரும்புகிறார். இது தொடர்பில் சரோஜன வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்பட்டே ஆக வேண்டும் என்பதான ஒரு கருத்து நிலைப்பாட்டில் எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன. இவ்வாறான ஒரு நிலையில் அந்த தீர்மானத்தையும் நீதிமன்றமே எடுக்க இருக்கிறது என்பதும் இங்கே நாங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விடயம். இப்போது அமைச்சரவை பேச்சாளர் இது பற்றி இவ்வாறு கூறுகிறார். 22வது யாப்பு திருத்தம் சரோஜன வாக்கெடுப்பை உயர்நீதிமன்றமே தீர்மானிக்கும் மனு தாக்கல் செய்யுமாறு கூறும் அமைச்சரவை பேச்சாளர் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு அமையப்படுகிறது. அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் சரோஜன வாக்கெடுப்பை நடத்துவதே இல்லையே என்பதை உயர்நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டும். எனவே அவ்வாறு சரோஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டிய அவசியம் இருக்கமாக இருந்தால் அதுகுறித்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய ஜனாதிபதி சரதனை உள்ளிட்ட தரப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சரவை பேச்சாளர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். சரோஜன வாக்கெடுப்பு தொடர்பில் அரசாங்கத்தால் தீர்மானம் எடுக்க முடியாது. எவராவது ஒருவர் அரசமைப்பு திருத்தம் அல்லது சட்டத்திருத்தத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். அதன் பின்னர் இந்த அரசமைப்பு அல்லது சட்டத்திருத்தம் பாராளுமன்றத்தில் மூன்றிலான பெரும்பான்மையினால் நிறைவேற்றுவது போதுமானதா அல்லது அதற்கு மேலதிகமாக சரோஜனை வாக்கெடுப்பை நடத்துவதும் அவசியமானதா என்பதை உயர்நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் நான் விரும்புகிறேன் என்பதற்காக சரோஜன வாக்கெடுப்பை நடத்த முடியாது. மேலும் ஜனாதிபதிக்கு அவசியம் என்று கண்ணினால் அரசியலமைப்பின் பிரகாரம் ஏதாவது விடயம் தொடர்பில் நிலைப்பாட்டை கூற முடியும். நிலைப்பாடு அல்லது விளக்கம் கோருவது என்பதை சட்டமாக கொள்ள முடியாது. உதாரணமாக ஏதாவது ஒரு விடயம் தொடர்பில் ஜனாதிபதி மக்களின் நிலைப்பாட்டை கூறுகிறார். அந்த நிலைப்பாட்டை ஆதாரமாக கொண்டு சட்டம் ஒன்றை உருவாக்குவதற்காக சட்டத்தில் இருக்கும் உரிமைகள் முன்னோக்கி செல்லமே தவிர ஜனாதிபதியினாலும் சரோஜன அதிகாரத்தை நடத்த முடியாது. சரோஜன வாக்கெடுப்பை நடத்துவதென்றால் அதுக்கு தனியான முறையொன்று இருக்கிறது. தற்போது மனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்கமைய மனுக்களை உயர்நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பின்னர் பாராளுமன்றத்தில் முன்னிலிருந்து பெரும்பான்மை பெறுவது மாத்திரம் போதுமானதா, சரோஜன வாக்கெடுப்பை நடத்துவது அவசியமானதா என்பதை உயர்நீதிமன்றமே தீர்மானிக்கும். குறிப்பிட்ட சில உறுப்புரைகளின் அப்பிரகாரமே சரோஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பது அரசியலமைப்பில் எழுதப்பட்டுள்ளது. எனவே ஜனாதிபதி சரதனிகள் உதயகம் மண்பில் உள்ளிட்ட தரப்பினர் உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்து சட்டத்தில் இவ்வாறு இருப்பதால் சரோஜன வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று மனு தாக்கல் செய்ய முடியும். அரசியலமைப்பில் உள்ள ஏற்பாடுகளுக்கு அப்பால் வேறு குழுவினரால் தீர்ப்பளிக்க முடியாது என்பதான கருத்தினையும் அவர் இவ்வாறு வலியுறுத்தி பேசியிருக்கிறார். இதனிடம் மற்றொரு செய்தி குறித்தும் பார்க்கலாம். அரசின் தந்திரத்துக்கு துணை போக வேண்டாம், மலையக காணி உரிமை குறித்து ஆசிய அபிவிருத்தி வங்கியிடம் மனு எம்பி விளக்கம் என்பதான செய்தி தரப்படுகிறது. அந்த வகையில் இதுபற்றி மனு எம்பி பல்வேறு தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்திய வம்சாவளி மலையக தமிழர்களின் காணி உரிமை தொடர்பில் அரசு பேசி பேசி காலத்தை கடத்துகிறது என்றும் இப்போது புதிய மத்திய மலைநாட்டு பாதுகாப்பு அதிகார சபை என்ற ஒரு புதிய புரளியை கொண்டு வந்து காலநிலை மனுசரிவு நீர்ப்பிடிப்பு என்று விற்பனையாகும் சொற்களை பயன்படுத்தி ஒட்டுமொத்த பெருந்தோட்ட வாழ் மலையக தமிழர்களுக்கும் காணி உரிமையை தந்திரமாக மறுக்கவும் அவர்களை வெளிப்பிரதேச இடங்களில் குடியேற்றவும் தொடர்பாடி வீடுகளை கட்டி குடியேற்றவும் என்பிபி அரசு திட்டமிடுகிறது. இது இவர்களது பழைய ஜேபிபி கொள்கை என்று தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் இலங்கையில் உள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கி தேசிய இயக்குநர் ஷெனன் கோலின் தலைமையிலான வங்கிக் குழுவிடம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். மேலும் இவர்கள் இன்று ஆசிய அபிவிருத்தி வங்கி இலங்கை ஐக்கிய நாடுகள் அலுவலகம் ஆகிய சர்வதேச நிறுவனங்களை தந்திரமாக பயன்படுத்த முயல்கிறார்கள். காலநிலை மனுசரிவு நீர்ப்பிடிப்பு ஆகிய உன்னத விடயங்களை தோல் முற்போக்கு கூட்டணி ஆதரிக்கிறது. ஆனால் இவை எமது மக்களின் காணி உரிமைக்கு குந்தகம் விளைவிக்க முடியாது என்றும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடம் மற்றும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். கல்வியொன்றே எம் சமூக விடுதலைக்கான ஆயுதம் என்பதாக பிரதியமைச்சர் பிரதீப் தெரிவித்திருப்பதான கருத்து இவ்வாறு வெளியாகிறது. எமது சமூகம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் கல்விதான் எமக்கான ஒரே சாதனம். அந்த கல்வியை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்த பெருந்தோட்டம் மற்றும் சமூக வசதிகள் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அந்த கல்விக்காக இந்திய அரசாங்கம் மலையக மாணவர்களுக்கு வழங்கும் உதவிகளுக்கு சாதாரணமாக நன்றி கூறி கடந்து போக முடியாது எனவும் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். கல்வி பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள தோட்ட தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை கடந்த 79 ஆண்டுகளாக வழங்கும் இலங்கை தோட்ட தொழிலாளர் கல்வி அறக்கட்டளை அமைப்பின் விருது வழங்கல் நிகழ்வோ நேற்று முன்தினம் இந்திய ஒரு சான்றிதழ்களில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதமரையாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதியமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை இந்த செய்தியின் மூலம் நாங்கள் அவதானிக்கலாம். இத்தோடு நாம் சுயாதீன செய்தி பார்வை நிறைவேறுகிறோம். மற்றும் ஒரு சுயாதீன செய்தி பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கையோடு நன்றி வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை
2: வசந்தம் FM 102.6 102.8.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
5: அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். நேர்களை இப்போது முதல் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நாட்டில் உலகத்தில் என்ன மாதிரியான விடயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா டக்குனு டியூன் பண்ணுங்க வசந்தம் எஃப்எம். எங்கெல்லாம் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்களை உங்களுக்கு ஒரே நிகழ்ச்சியில தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நிகழ்ச்சியின் முதலாவதாக நேற்று தினம் சீர்த்திருக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்த்திருக்கப்பட்ட 3076வது அத கோடிபதி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 4, 38, 58, 73 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 4, 38, 58, 73 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 97,20,080 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,53 லட்சம் ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீர்த்திருக்கப்பட்ட 4,962வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி தனுசு வெற்றி இலக்கங்களாக 10, 14, 36, 62 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி தனுசு வெற்றி இலக்கங்களாக 10, 14, 36, 62 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,80,39,360 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 56 லட்சம் ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீர்த்திருக்கப்பட்ட 3,250வது சுபபோல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்களாக 14, 16, 18, 49 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்களாக 14, 16, 18, 49 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஸ் சீட்லிப்பின் விசேட இலக்கங்களாக 8, 5, 0, 1, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 8, 5, 0, 1, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 65,93,680 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,65 லட்சம் ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீர்த்திருக்கப்பட்ட 5,411வது சனிதாலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 7, 8, 9, 18 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 7, 8, 9, 18 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்லிப்பின் விசேட இலக்கங்களாக 9, 2, 3, 1 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 4, 2, 3, 9, 1 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 74,320 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,35 லட்சம் ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,426வது கப்ருக்கலொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஓ சூப்பர் இலக்கம் 25 வெற்றி இலக்கங்களாக 1, 16, 26, 49 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ சூப்பர் இலக்கம் 25 வெற்றி இலக்கங்களாக 1, 16, 26, 49 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 5 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,32,24,760 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 33,68 லட்சம் ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீர்த்திருக்கப்பட்ட 984வது சுப்பிரிதன சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்களாக 1, 2, 5, 3, 7, 3 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்களாக 1, 2, 5, 3, 7, 3 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 40,38,620 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,64,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீர்த்திருக்கப்பட்ட 458வது ஜெயசம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்களாக 5, 3, 7, 3 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்களாக 5, 3, 7, 3 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் 28 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 66,42,720 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீர்த்திருக்கப்பட்ட 1,080வது சஸ்ரீலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 26, 29, 44 தெரிவாகியுள்ளது. மீண்டும் வெற்றி இலக்கங்களாக 26, 29, 44 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 11 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 41,60,840 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீர்கிழக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 392வது சுபதவச குலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மிதுன ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 44, 60, 62 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி மிதுனம் வெற்றி இலக்கங்களாக 44, 60, 62 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 3, 3, 8, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 3, 3, 8, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 500,000 ரூபாய் பரிசில்கள் 2, 50,000 ரூபாய் பரிசில்கள் 5 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 900,51,300 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசில்களாக வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 4,518வது கொவிசத்தலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்களாக 3, 21, 40, 41 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்களாக 3, 21, 40, 41 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,59,120 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,72,39,440 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 6,276வது மாஜன சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்களாக 1,70,28,8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்களாக 1,70,28,8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 1,00,000 ரூபாய் பரிசல்கள் 12 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 2,20,92,400 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,56,20,824 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,306வது தனநிதான லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்களாக 5,7,21,55 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்களாக 5,7,21,55 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 57,99,640 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,47,30,09 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிக்கப்பட்ட 2,624வது மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கம் சூப்பர் இலக்கம் 11. ஆங்கில எழுத்து ஜி சூப்பர் இலக்கம் 11 வெற்றி இலக்கங்களாக 4,5,32,73 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி சூப்பர் இலக்கம் 11 வெற்றி இலக்கங்களாக 4,5,32,73 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 81,30,480 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த மெகா பரிசாக 30,13,30,550 ரூபாயும் அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும் அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 1,585வது ஹந்தான லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக தனுசு ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 19, 28, 30, 51 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி தனுசு வெற்றி இலக்கங்களாக 19, 28, 30, 51 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 25,000 ரூபாய் பரிசில்கள் 16 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 93,92,280 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 35,62,397 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அத சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 851வது அத சம்பத்தவின் வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்களாக 0,2,8,8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்களாக 0,2,8,8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 3, 50,000 ரூபாய் பரிசில்கள் 49 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 48,78,240 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஜயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 544வது ஜயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்களாக 1,5,5,8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்களாக 1,5,5,8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 5,00,000 ரூபாய் பரிசல்கள் 2, 50,000 ரூபாய் பரிசல்கள் 38 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 72,63,120 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: இன்று 2026 ஆண்டு அகஸ்ட் மாதம் 12 திகதி புதன்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 4:34 மணியிலிருந்து 6:04 மணி வரை, ராகு காலம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:34 மணி வரை, யமகண்டம் காலை 7:34 மணியிலிருந்து 9:04 மணி.

நலம் கன்னி வெற்றி துலாம் லாபம் விருட்சிகம் கீர்த்தி தனுசு பயம் மகரம் பொறாமை கும்பம் ஆக்கம் மீனம் மேன்மை மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள் மேஷம் செலவு ரிஷபம் துணிவு மிதுனம் ஈகை கடகம் முயற்சி சிம்மம் நலம் கன்னி வெற்றி துலாம் லாபம் விருட்சிகம் கீர்த்தி தனுசு பயம் மகரம் பொறாமை கும்பம் ஆக்கம் மீனம் மேன்மை இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
3: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் வந்து காலை பொழுதிலேயே வந்து உற்சாகமாக கிளம்பி உங்களோட வேலைகளுக்கெல்லாம் போயிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் வந்து நாம் ஒரு நல்ல முயற்சி எடுக்கணும், நல்ல ஒரு விடயத்தை பெறணும், நம்ம வந்து ஒரு நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஒரே இடத்துல வாங்கணும் அப்படிங்கிற ஆசையும் தேவையும் எல்லோருக்கும் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்களாக இருக்கலாம், அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்களாக இருக்கலாம், இவை எல்லாவற்றையும் ஒரே குறையின் கீழே போயிட்டு இந்த காலையிலேயே நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் இந்த டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால், நீங்கள் எங்கே போகணும், ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. அங்கே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் இந்த காலை பொழுதுலேயும் ஞாபகப்படுத்துகிறேன். அப்படி இருக்கும்போது ரைட், காலையிலேயே எலும்பிட்டோம், நமக்கு அறக்க பிறக்க எலும்பி அறக்க பிறக்க ரெடியாகி சாப்பிடாம அதையும் குடிக்காம அப்படியே வேலைக்கு ஓடிடுவோமே அப்படின்னு நினைக்காம என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான உணவை தயவு செய்து கட்டி பார்சல் எடுத்துட்டு போற வழியில சாப்பிடலாம் பரவாயில்ல, சாப்பிட்டுருங்க. பிகாஸ் உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், நாமளும் இந்த நாள் முழுவதும் உற்சாகம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த காலை உணவு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விடயம் அப்படிங்கிறதையும் இந்த காலை பொழுதுல ஞாபகப்படுத்துகிறேன். தொடர்ந்து மினிந்து கொள்ளுங்க. வணக்கம் வசந்தத்தோடு, நான் உங்க சங்கர் புஷ்பராஜ்.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.
1: போதைப் பொருள் என்பது மனிதனின் உடல் மற்றும் மனநிலையை பாதிக்கும் ஒரு பொருளாகும். ஆரம்பத்தில் சிலர் ஆர்வத்தினாலோ, நண்பர்களின் தூண்டுதலாலோ அல்லது மன அழுத்தத்திலிருந்து தப்பிக்கவோ போதைப் பொருட்களை பயன்படுத்த தொடங்குகிறார்கள். நாம் அறிந்த ஒன்று என்னவென்றால், போதைப் பொருள் பாவனை உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இது மூளை, இதயம், நுரையீரல் மற்றும் கல்லீரல் போன்ற உறுப்புகளை பாதிக்கக்கூடும். ஆனால் பலருக்கு தெரியாத விஷயம் என்னவென்றால், போதைப் பொருள் உடலை மட்டுமல்ல, ஒரு மனிதனின் சிந்தனை திறன், முடிவெடுக்கும் திறன் மற்றும் எதிர்கால வாழ்க்கையையும் பாதிக்கிறது. தொடர்ச்சியாக போதைப் பொருள் பயன்படுத்தும் நண்பர்களுக்கு, தொடர்ச்சியாக போதைப் பொருள் பயன்படுத்தும் நபர்களுக்கு நினைவாற்றல் குறைவு, கவனக்குறைவு மற்றும் மனநல பிரச்சனைகள் ஏற்படலாம். மேலும் போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையான ஒருவர் தன்னை மட்டுமல்லாமல் தனது குடும்பத்தினரையும் சமூகத்தையும் பாதிக்கக்கூடும். அறியாத மற்றும் ஒரு தகவல் என்னவென்றால், ஒரு முறை மட்டும் பயன்படுத்தினால் எதுவும் ஆகாது என்ற எண்ணமே பலரின் முதல் தவறாக இருக்கிறது. சில போதைப் பொருட்கள் மிக குறுகிய காலத்திலேயே அடிமைத்தனத்தை உருவாக்கக்கூடும். போதைப் பொருள் பாவனை கல்வி, வேலைவாய்ப்பு, குடும்ப உறவுகள் மற்றும் சமூக மரியாதை போன்றவற்றிலிருந்தும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதற்கு மாற்றாக விளையாட்டு, கலை, இசை, புத்தக வாசிப்பு போன்ற நல்ல பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவது மன அழுத்தத்தை குறைக்கவும் ஆரோக்கியமான வாழ்க்கையை உருவாக்கவும் உதவுகிறது. நண்பர்களே, ஒரு கண நேர ஆர்வம் வாழ்க்கை முழுவதையும் பாதிக்கக்கூடும். எனவே போதைப் பொருளுக்கு இல்லை என்று கூறி ஆரோக்கியமான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போம். மீண்டும் ஒரு பயனுள்ள தலைப்புடன் சந்திப்போம்.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.

0: வணக்கம் வசந்த, வாழ்வின் நிதர்சனம்.
1: வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய நாள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வானிலை எப்படி இருக்கு அப்படிங்கறது ஒரு வாட்டி நம்ம பார்த்திடலாம். இன்றைய தினம் மேல் மற்றும் சபரகமு மாவட்ட மாகாணங்களில் கண்டி, நுரலியா, காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வந்து எதிர்வு கூறியிருக்கிறாங்க. நாட்டில் சில பகுதிகளில் ஊவா மாகாணம், மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு வந்து மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசுவதுடன் காற்றின் வேகம் மணிக்கு சுமார் 40 கிலோமீட்டர் வேகமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பகுதியில் இருக்க மக்களை ரொம்ப கவனமாக இருக்க சொல்லியிருக்காங்க. கொழும்பிலிருந்து காலி மற்றும் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் கடல் அலைகள் சுமார் 2.5-3.0 மீட்டர் உயரத்திற்கு மேலெழும்பக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ கவனமாக இருங்க அந்த பக்கமெல்லாம் இருக்கிறவங்க அப்படிங்கிற விடயத்தையும் நான் காலையிலேயே சொல்லிட்டு, எப்படி இருக்கும்போது இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி என்ன ஸ்பெஷல்? இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச இளைஞர்கள் தினம். ஆஹா, இன்றைய நாளுக்கு ஏதாவது ஒரு தலைப்பு எடுத்து நம்ம பேசலாம் அப்படின்னா இவர்களை பற்றியே பேசலாமே. என்ன பேசலாம்? இளைஞர்கள்லாம் எங்களுக்கான தினம் தான், நாங்கள் தான் இளைஞர்கள். சரி, இன்றைய கால இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய்ப்புகள் குறைவாக இருக்கா அப்படி இல்லைன்னு சொன்னால் சரியான வாய்ப்பை அவங்க வந்து பயன்படுத்துகிறதுக்கான பொறுமைங்கிறது குறைவாக இருக்கா, வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதா, அல்லது கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கான பொறுமை இன்றைய கால இளைஞர்கள்கிட்ட குறைவாக இருக்கா, இது ரெண்டில் எது அப்படிங்கிறது வந்து நீங்கள் எனக்கு சொல்லலாம். காரணம் என்னென்னா வேலை வாய்ப்புகள் இல்லைமாங்க. அதுவே ஒரு வேலைக்கு கூப்பிட்டு ஒரு வேலையை கொடுத்தோம்னா அது சரிவர செய்ய மாட்டாங்க, இல்லை அந்த வேலையில் நீடித்து நிற்க மாட்டாங்க. நிறைய காரணங்கள் சொல்லி அதை புறக்கணிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்குது. இப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்ல போகிறீங்க இன்றைய இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் குறைவா அல்லது சரியான வாய்ப்பை பயன்படுத்தும் பொறுமை குறைவா, இது ரெண்டில் எது குறைவாக இருக்குது அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை மேற்கொள்ளுங்க. 01 2 75 00 01 அல்லது 01 2 75 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படின்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கின் ஊடாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இந்த இளைஞர்களை பற்றி பேசும்போது இன்றைய நாளில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை வந்து நாம் நினைவுபடுத்தி ஆக வேண்டும். இப்போது இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் இந்த நச்சுத்தன்மை வாய்ந்த போதைப் பொருட்களின் பயன்பாடு அப்படிங்கிறது வந்து அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். முன்ன காலகட்டங்களை விட இப்போ வர வர புதிய புதிய போதைப் பொருட்கள் நமக்கே பேர் கேட்கும்போது இதெல்லாம் என்னது இது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு விளைவுனால அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இதற்கு அடிமையாகி இருப்பாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அரசாங்கத்துக்கோ இல்லை ஒரு தனி நபருக்கோ கூடிய ஒரு விடயம் கிடையாது. முழு நாடும் ஒன்றாக இணைந்து தான் இதை வந்து மீட்டெடுக்க முடியும். அதுக்காக தான் அரசாங்கம் முழு நாடும் ஒன்றாக அப்படின்னு சொல்லி ஒரு தேசிய செயல் திட்டத்தை வந்து செயற்படுத்துகிறாங்க. இந்த போதைப் பொருட்களில் வந்து பிடிப்பட்டவங்க, இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவங்களை அதிலிருந்து விலகி செல்றதுக்கோ இல்லை அகன்று செல்றதுக்கோ நாம தான் உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நோக்கத்தோடு இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாக இணைந்து இதை இல்லாத ஒழிப்போம் அப்படிங்கிற விடயத்தை ஞாபகப்படுத்திட்டு, உங்களுக்கு வந்து இப்போ தலைவலி காய்ச்சல் எல்லாம் வந்துருச்சு, இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் சகஜம், எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு, அப்படியெல்லாம் இருக்கும்போது இது எல்லாவற்றையும் உங்க விட்டு துரத்திடணும் அப்படின்னு என்ன பண்ணும், மெல்டோல் எடுத்துக்கோங்க. மெல்டோல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் எதுவாக இருந்தாலும் பறந்து போயிரும். நீங்களும் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் இல்லை, இன்றைய நாளுக்கு இந்த வேலைகள் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த எல்லா வேலைகளையுமே வந்து சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. இது நிகழ்கால உலகின் நிதர்சனம். வணக்கம் வசந்தம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8
1: ஜிஐ பைப் சரி ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல்ஸ் பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் 71 9 79 76 38 இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.6

வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறோம். உங்களுக்கு வந்து கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடற்தொழில் உபகரண பொருட்கள் எல்லாவற்றையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளும் அப்படின்னா எங்க போனா பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு யோசனையா இருக்கா? நீங்க போக வேண்டிய ஒரே இடம் ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது 2026 வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அந்த சம்பவம் மிக மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 2026 இலங்கையின் மிகவும் மதிப்புமிக்க வணிக நாமமாக இலங்கை வங்கி மீண்டும் தெரிவு செஞ்சிருக்காங்க. இலங்கை வங்கியை வந்து மீண்டுமே வந்து செஞ்சிருக்காங்க. இது யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராண்ட் ஃபைனான்ஸ் லங்கா மதிப்பீட்டில் வந்து கிட்டத்தட்ட 65.5 பில்லியன் ரூபாய் பெறுமதியுடன் முதலிடத்தை தக்க வைத்திருக்கிறது இலங்கை வங்கி. அப்படிங்கிறதான் மிக பெருமையான ஒரு விடயமாக இருக்கிறது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் ஃபைனான்ஸ் யூகே அப்படிங்கிற நிறுவனத்தின் இலங்கை அங்கத்துவ அமைப்பான பிராண்ட் ஃபைனான்ஸ் லங்கா அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த தரவரிசையை வந்து உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. அதுவும் இலங்கை வங்கியின் வர்த்தக நாமம் பெறுமதி வந்து 14.1% வருடாந்த வளர்ச்சியுடன் இந்த வருடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 65.5 பில்லியன் ரூபாவாக உயர்வடைஞ்சிருக்கு. அப்படிங்கிறது மிக மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருக்கிறது. தலைமுறை தலைமுறையாக வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை மக்களுக்கு வங்கி மீதான ஒரு நம்பிக்கை அப்படின்னு வரணும்னு சொன்னால் அது இலங்கை வங்கியால் தான் கொடுக்க முடியும். ஏன்னா ஊரில் எங்கே போனாலுமே, எந்த ஊருக்கு போனாலுமே, எந்த வங்கி இருக்கோ இல்லையோ, நம்மளோட இலங்கை வங்கி கண்டிப்பாக இருக்கிறோம். நிறைய பேரோட ஆரம்ப அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லலையா, நம்ம சின்ன வயசில் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் எங்கே ஆரம்பிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பிஓசியில் தான் ஆரம்பிச்சிருப்போம். அந்த மாதிரி நாடளாவிய ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களின் நம்பிக்கை வென்ற ஒரு நிறுவனமாக இலங்கை வங்கி இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை இந்த வர்த்தக நாம மதிப்பீட்டில் வந்து இந்த பிராண்ட் ஸ்ட்ரென்த் ரேட்டிங்கில் AAA அப்படிங்கிற உயரிய நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலங்கை வங்கி உயர்த்தப்பட்டிருக்கு. AAA வாங்கியிருக்காங்க அப்படியா அப்படிங்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. காரணம், இவங்க வந்து வாடிக்கையாளர்களுக்கும் இந்த வங்கிக்கும் இடையிலான இந்த நட்புறவு தான் இதுக்கு மிக முக்கியமான காரணம். இவங்க சேவை வழங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் கூட எவ்வளோ நட்பாக செயற்படுறாங்க, எவ்வளோ நவீனத்துவமாக தங்களை அப்டேட் பண்ணிக்கிறாங்க. காலத்துக்கு ஏற்றால் போல இன்னுமே பேங்க்லேயே போயிட்டு நாம் வந்து காசு எடுத்துக்கிட்டு இருக்கணும், இல்லை ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போகணுங்கிறதெல்லாம் கிடையாது. கார்டே இல்லாமல் கூட என்ன பண்ணிக்கலாம், மொபைல் நம்பர் வச்சு ஏடிஎம் நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து காசுக்கெல்லாம் பிஓசியினோட எடுத்துக்கலாம், இல்லை டிரான்சாக்ஷன் பண்ணலாம். இந்த மாதிரி காலத்துக்கு ஏற்றால் போல தங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொறுப்புணர்வு வந்து அவங்களுக்கு எப்போவுமே இருந்திருக்கு. வர்ற சேவையாளர்கள் இல்லை வாடிக்கையாளர்களோடு தங்களோட சேவையை வந்து சிறப்பாக வழங்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வர்த்தக நாம முதலீடு, வர்த்தக நாம பெறுமதி, அது மட்டும் இல்லாமல் வர்த்தக நாம செயற்பாடு, பிராண்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பிராண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற மூன்று இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான தூண்களாக வந்து இவங்க இருக்காங்க. இதன் அடிப்படையிலேருந்து அந்த பிராண்ட் ஃபைனான்ஸ் லங்கா அப்படிங்கிற இந்த மதிப்பீட்டை வந்து கொடுத்துருக்கிறாங்க. நிதி பகுப்பாய்வு மற்றும் சுதந்திரமான நுகர்வோர் ஆய்வுகளை வந்து அடிப்படையில் தான் இந்த இலங்கை வங்கிக்கு வந்து இந்த ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. சரி, இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. 87 ஆண்டுகால பாரம்பரியமான உலகளாவிய அங்கீகாரமும் வந்து இந்த பிஓசிக்கு இருக்கிறது தான் மிக முக்கியமான காரணம். இலங்கை வங்கி அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விடயம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பிராண்ட் ஃபைனான்ஸ் நிறுவனத்தினால் வெளியிடப்பட்ட உலகின் முன்னணியில் 500 வங்கிகள் இருக்குது. 500 வங்கிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையிலிருந்து இந்த டாப் 500 பேங்கிங் பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இடம் பிடிச்சிருக்க ஒரே வங்கி வந்து இலங்கை வங்கி தான் அப்படிங்கிறது மிகப்பெரிய முக்கியமான விஷயம். இது சர்வதேச நிதி அரங்கில் வங்கிகளை வளர்ந்து வரும் நட்பேரை வந்து தொலைநோக்கு பார்வையோடு வெளிப்படுத்துகிறது. இலங்கை வங்கி அப்படி ஒரு அடைவை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து மிக மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை வங்கி நிதித்துறை ஈட்டியுள்ள வெற்றி நாட்டின் பொருளாதார மீட்சிக்கு மிக முக்கியமான ஒரு பங்காக அமைந்திருக்கு. 2025 ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 77 பில்லியன் ரூபாவை வரியாக செலுத்தி இலங்கையில் மிகப்பெரிய பெருநிறுவன வரி செலுத்தும் நிறுவனமாக தனது இடத்தை வந்து இலங்கை வங்கி அப்படிங்கிறது வந்து பெற்றிருக்கு. இதன் இலக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலும் வரிக்கு முந்தைய லாபமாக 120.8 பில்லியன் ரூபாவை பதிவு செய்தது தனது செயற்திட்டத்தின் சிறப்பான நிதியையும் வளத்தையும் வந்து நிரூபிக்கிறாங்க. இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அதுதான் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களோட நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி இந்த டிஜிட்டல் சேவைக்கு அவங்க அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிறது மிக முக்கியமான விஷயம். அதிலேயும் மிக முக்கியமாக பிஓசி ஃப்ளெக்ஸ் இருக்குது. இதுவரையில் 2.5 மில்லியனுக்கும் அதிகமான பதிவிறக்கங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. அவ்வளோ பேர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மொபைலில். 2 ட்ரில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பரிவர்த்தனை பெறுமதிகளை வந்து ஈட்டியிருக்காங்க. பிஓசி ஃப்ளெக்ஸ் அண்ட் அப்புறம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த கார்டை முன்ன மாதிரி கொண்டு போய் இப்படி சொருகிக்கிறீங்களாம் எடுக்க தேவையில்ல. டப் அண்ட் பே போனோமா தட்டினோமா பே பண்ணோமா, இந்த டப் அண்ட் பே மூலமாகவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான விடயங்களை இந்த
பிஓசி நிறுவனமானது செய்திருக்குங்கிறது மிக முக்கியமான விஷயம். சுற்றுலா மற்றும் சமூக பொறுப்புணர்வை முதன்மைப்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, இலங்கையில் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கியினால் இதுவரை வெளியிடப்பட்ட மிகப்பெரிய நிலை பெயரான அபிவிருத்தி பத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை வெற்றிகரமாக வெளியிட்டிருக்கு, இலங்கை வங்கி வந்து வெற்றிகரமாக வெளியிட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து நிதியியல் துறையில் வந்து ஒரு புதிய மைல்கல்லாக வந்து பார்க்கப்படுது. சரி, இவங்க வந்து வங்கி சேவை மட்டும் தான் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. மக்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், அந்த கஷ்டத்தில் தான் உதவணும் அப்படின்னா அந்த இடத்துலையுமே இலங்கை வங்கி வந்து முன்னணியில் நின்றுருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த தித்வா புயல் வந்துருந்துச்சு இல்லையா, இந்த புயலில் இந்த சூறாவளியில் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து இல்லை இந்த சமூகத்தை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இலங்கையை மீள கட்டி எழுப்புவோம் ரீபில் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற அரசாங்கத்தின் செயற்திட்டத்துக்கு கிட்டத்தட்ட 500 மில்லியன் ரூபாயை வந்து பார்த்திங்கன்னா இலங்கை வங்கி நன்கொடையாக கொடுத்துருக்கு. வங்கி சேவை மட்டும் இல்லாமல் மக்களை வந்து மையப்படுத்தி அவங்களை நலனுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான விடயங்களை செய்திருக்காங்க. அதிலேயும் மிக முக்கியமாக கிட்டத்தட்ட நாடளாவிய ரீதியில் 331 பிரதேச செயலக பிரிவில் தனது சேவையை வந்து விரிவாக்கியிருக்காங்க. அதுலேயும் வந்து பிஓசி கண்டென்ட் முகவர் வங்கி கிளைகள் ஊடாக கிட்டத்தட்ட 2500 மேற்பட்ட வாடிக்கையாளர் சேவை மையங்களை வந்து ஏடிஎம் இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னால் சிஆர்எம், குறிப்பாக சொல்லணும்னா காசு போடுறது இல்லை காசு எடுக்கிறது, இந்த மாதிரியான டிஜிட்டல் மையங்களின் ஊடாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலங்கை தீவு வந்து ஒரு நவீனமயமாக்குனதுக்கான மிகப்பெரிய பொறுப்பு வந்து அவங்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறதா நாம் சொல்லிக்கணும். இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கிய ராஜ்யம், இந்தியா மற்றும் மாலத்தீவு ஆகிய நாடுகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட சர்வதேச கிளைகளை வச்சிருக்காங்க. இலங்கை வங்கி இலங்கையில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, சர்வதேச ரீதியிலையும் வந்து அவங்களோட இந்த சன்னாமத்தை வந்து பதிச்சிருக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு விடயம்.

0: நிகழ்வு பதிவேடுகள்.
1: அம்பாறை நான்காம் கிராமம் ஸ்ரீ வீர காளியம்மன் ஆலய வருடாந்த திருச்சடங்கு உற்சவமானது இன்றைய நாள் ஆரம்பமாக உள்ளது. லுணுகலை உடப்பங்குவ அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வருடாந்த ஆடி திருவிழாவை முன்னிட்டு இன்றைய நாள் பாட்குட பவனி நடைபெற்று நாளைய நாள் வேட்டை திருவிழா இடம்பெற்று ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று திருச்சடங்கு என்பன நடைபெற உள்ளது. மட்டக்களப்பு வந்தாறு மூலை ஸ்ரீ சிவவராகி அம்மன் ஆலய வருடாந்த திருச்சடங்கானது இன்றைய நாள் ஆரம்பமாக உள்ளது. மட்டக்களப்பு கழுதாவளி வட்டி குளக்கட்டு அத்தியடி ஸ்ரீ நாகதம்பரான் ஆலய வருடாந்த அலங்கார உற்சவமானது எதிர்வரும் 14/8/2026 வெள்ளிக்கிழமை அன்று இனிதே ஆரம்பமாக உள்ளது.
0: நிகழ்வு பதிவேடுகள் கேட்டீர்கள். இது போன்ற உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறும் கலை கலாச்சார பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி வசந்தம் FM நிகழ்வு பதிவேடுகள், இலக்கம் 37 விக்ரமசிங்கபுர பத்தரமுல்ல, அல்லது 011-2775-1101 என்ற ஃபேக்ஸ் இலக்கத்துக்கும் அனுப்பி வையுங்கள்.

வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாம அடிக்கடி ஞாபகப்படுத்துற ஒரு விடயம் இருக்கு, என்ன? வீதிகளில் பயணம் செய்யும் போது மிக கவனமாக பயணங்களை மேற்கொள்ளுங்க. காரணம் என்னன்னா, அதிகப்படியான வீதி விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. நாம வந்து ஒரு நாள் வீட்டில இருந்து கிளம்பி வேலைக்கு போற அந்த ஒரு மணித்தியாலத்திலேயோ இல்ல அரை மணித்தியாலத்திலேயோ ஏதோ ஒரு வீதி விபத்து எங்கேயோ நடந்திருக்கும், அதை பார்க்காமல் கடந்து செல்லவே முடியாது. இப்படி இருக்கும்போது இந்த வீதி விபத்துகளை தடுக்கிறது எப்படி, இல்ல இந்த வீதி விபத்துகள் ஏற்படும் போது எப்படி செயற்படணும் அப்படிங்கிற தெளிவை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு வந்து நமக்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் ஐடிஎன் ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற ரீதியில் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து வந்து டேக் கேர் அப்படிங்கிற ஒரு வேலைத்திட்டத்தை வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். பாடசாலை மாணவர்களுக்கு வீதி விபத்து தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் செயற்திட்டம் அவர்களோட கல்வி வலயங்களுக்கே சென்று பாடசாலைகளுக்கே சென்று மாணவர்களுக்கு வீதி நாடகம் சேலமூர் ஊடாக இந்த தெளிவுபடுத்தலை நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். வருகின்ற மாதங்களிலும் இந்த செயற்திட்டம் வந்து இன்னும் சிறப்பாக செயற்படுத்துறதுக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோம். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்களும் பாதைகளில் பயணம் செய்பவராக இருக்கலாம் அல்லது வாகனங்களை செலுத்துபவர்களாக இருக்கலாம், மிக கவனமாக இருங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்துகிறேன் இந்த காலையிலே. அதோட உங்களுக்கு வந்து ஒரு உறுதியான வீட்டை கட்டணும் அப்படின்னா, ஒரு கட்டிடத்தை கட்டணும், என்ன மாதிரியான பொருட்களை பயன்படுத்தி கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறுதியான உள்ளீடுகள் இருக்கணும். அப்போது அந்த வீடு வந்து அல்லது அந்த கட்டிடம் வந்து காலம் தாண்டியுமே வந்து நிலைத்து நிற்கும், உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல பேர் கொண்டு வரும். அவர் கட்டி வச்சுட்டு போன கட்டிடம் பாருங்கள், இன்னும் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா என்ன பண்ணும், மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். கடைக்காரன்னா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி உங்களுக்கு தலையில் வேறு ஏதாவது கட்ட பார்ப்பாரு. அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்களே கேட்டுருங்க, எனக்கு மில்வா கியூஎஸ்டி கம்பிகள் தான் வேணும், மில்வா கியூஎஸ்டி கம்பிகள் தான் வேணும்னு கேட்டு வாங்குங்க அப்படிங்கிற விடயத்தையும் ஞாபகப்படுத்துகிறோம். அப்படி இருக்கும்போது இன்றைய தினம் வந்து இன்டர்நேஷ்னல் யூத் டே, அப்படி இருக்கும்போது இன்றைய நாளில் வந்து இன்றைய கால இளைஞர்களுக்கு வந்து என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கா அப்படி இல்லைன்னு சொன்னால், அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிறாங்க இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. அழைப்பினை மேற்கொள்ளுங்க 0112 2775 0012 அல்லது 0112 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இன்றைய தினம் கரையோர மார்க்கத்தில் ரயில் இயந்திர கோளாறு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயில் வந்து தாமதமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இக்கடுவ மரதான நோக்கி பயணிக்கும் ரயில் ஒன்று இயந்திர கோளாறு காரணமாக பேர்வலை ரயில் நிலையத்திலும் மக்கோன ரயில் நிலையத்திலும் வந்து இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டிருக்கு. இதன் காரணமாக இக்கொடையிலிருந்து மரதானை நோக்கி பயணிக்கும் குறித்த ரயில் தாமதமாக வரும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து வந்திருக்கு. அடுத்ததாக இன்றைய நாள் இலங்கை மக்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு நாளாக இருக்க போகுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு விண்ணில் ஒரு மாற்றம் தெரிய போகுது. இந்த விண்ணில் தெரியும் மாற்றத்துக்கு காரணம் நாம தான். காரணம் நாமனா நாம கிடையாது. நமக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு கிடைக்க இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் ஒரு சூரிய கிரகணம் வர இருக்கு. இந்த சூரிய கிரகணம் எப்போது வர இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைய தினம் நமக்கு பொறுத்தவரையில் இரவு நேரத்தில் தான் வர இருக்கு. இலங்கைக்கு குறிப்பாக இரவு 11 மணிக்கு மேலே வந்து இந்த காட்சியை வந்து பார்க்கலாம். நாம சுமார் 11:16 அப்படிங்கிற மணிக்கு வந்து இலங்கை நேரப்படி இது நிகழும். அப்படிங்கும்போது யாரெல்லாம் சூரிய கிரகணம் பார்க்கணுமோ அப்படிங்கிறத பார்த்துருங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய கிரகணம் பார்க்கும்போது இந்த சூரிய கிரகணத்தோடு சேர்ந்து நிறைய கதைகள் எல்லாம் சின்ன வயசில் கேட்டு ஞாபகம் வருது. இந்த முழு கிரகணம் தெரியாத பகுதிகளில் சூரிய கிரகணம் காணப்படும். ஐரோப்பாவின் பெரும்பாலான பகுதியில் வடக்கு அமெரிக்கா மற்றும் சில பகுதிகளில் அலாஸ்கோ முதல் வடகிழக்கு அமெரிக்கா, கனடா மற்றும் வடமேற்கு ஆப்பிரிக்காவில் சில பகுதிகளிலும் இந்த கிரகணத்தை காண முடியுமா. ஆனால் நமக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த கிரகணத்தை முழுமையாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, பகல் நேரத்தில் வானம் இருண்டும் மாலை நேரம் மாதிரியும் இருக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதை வந்து ஒரு சந்தோஷமான செய்தி. நானும் இதுவரைக்கும் சூரிய கிரகணம் பார்க்கல. இப்போ மிஸ் பண்ணோம்னா திரும்ப எப்போ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 2027 ஒரு வாட்டி வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்துருவோம், இந்த முறையே பார்க்கலாம்ங்கிற வாய்ப்பு இல்லை, பார்க்கறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத இன்றைக்கு இரவு தான் பார்க்கணும்.

0: நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம் 102.6, 102.8.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6, 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது வந்து ரொம்ப சகஜமாக மாறிடுச்சு இந்த காலகட்டங்கள்ல. என்ன செய்யறது, இந்த காலகட்டங்கள்ல இப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கடந்து செல்றதா, இல்ல இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக இதை மீட்டெடுக்கணும். யாரோ ஒருவராலேயோ இல்ல அரசாங்கத்திலேயே மட்டுமே இந்த ஒரு விடயத்தை செய்திட முடியாது. இதை நாடு முழுவதும் ஒன்றாக இணைந்துதான் செய்ய முடியும். அதற்காகவே தான் அரசாங்கம் முழு நாடும் ஒன்றாக அப்படின்னு சொல்லி ஒரு செயற்திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதனோடாக நச்சு போதைப் பொருட்களை அல்லது நமக்கு தீங்கு விளைவிக்கும் போதைப் பொருட்கள் யாரெல்லாம் அடிமையாக இருக்காங்களோ அதை மீட்டெடுக்கும் ஒரு செயற்திட்டம் தான் இது. யாரெல்லாம் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டிருக்காங்களோ, இல்லை யாரெல்லாம் இந்த போதைப் பொருள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ, இவர்களை பற்றிய தகவல்களையும் நீங்கள் அறிய தரலாம். அதனூடாக நாம் காப்பாற்றுறது வந்து ஒரு சமூகத்தை, இல்லை நம்மளோட எதிர்கால பிள்ளைகளை அப்படிங்கிற விடயத்தையும் நினைவில் கொண்டோம்னு சொன்னால் இதிலிருந்து மீட்டெடுத்துடலாம். ஏன்னா பெயர் கேட்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் ஆஷ் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட சட்டவிரோதமான போதைப் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டில் பரவி கிடக்கு. இதற்கு அடிமையாகுதுனூடாக என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட உடல் உள்ள மன அது மட்டும் இல்லாமல் சமூக ரீதியிலான பாதிப்புகள் அந்த இளைஞர்களுக்கு வந்து ஏற்படும் அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணணும், அதிலிருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நாம் என்ன பண்ணும், நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து இதை இல்லாதொழிக்க வேண்டும். அதற்கு உங்களோட முயற்சியும் அது இல்லாமல் ஒத்துழைப்பும் தேவை அப்படிங்கிற விடயத்தை ஞாபகப்படுத்திட்டு, உங்களுக்கு தேவையான சகல விதமான கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை எல்லாவற்றையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளணும்னா எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னு ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. அங்கே போனீங்கன்னா சகல விதமான பொருட்களையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் சிறப்பான ஒரு விடயம். இன்றைய தினம் நான் கேட்டிருந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மும்தாஸ் பேகம் கொழும்பு 14 இணைந்துட்டு சொல்லியிருந்தாங்க, வாய்ப்புகள் குறைவாக இருக்காம் இன்றைய காலகட்டங்களில். அதாவது ஒரு தொழிலுக்கு போனோம்னு சொன்னாலும் இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன் தான் படித்த படிப்புக்கான வேலை கிடைக்கவே இல்லை, ஏதோ வந்து ஒரு வேலை கிடைச்சிருக்கு அதை செய்கிறோம் குடும்பத்துக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இம்தியாஸ் அவர்கள் வந்து கொழும்பு 5 இணைந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வேலையை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த கால இளைஞர் இந்த யங் ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பின்பற்றுறது கிடையாதான். ரொம்ப நேரமாக வந்து அவங்களுக்கு அந்த இயல்பான வாழ்க்கையா இல்லைன்னா அந்த சோஷியலிஸ்டான வாழ்க்கையிலேயே அவங்க இருந்து பழகிட்டாங்க. இந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளே இருக்கிறதுனால கடினமான வேலைகளை செய்வதற்கு அவங்க யாரும் தயாராக இருக்கிறாங்க இல்லை, இது மிக கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சஃப்னாஸ் மரதானிலிருந்து இணைந்துட்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா, வாய்ப்புகள் இருக்கு இல்லாமல் இல்லை, ஏன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய வாரியான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம செய்த மாதிரி ஒரு டெஸ்க் ஜாப் தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 50,000 நாம செய்கிற ஒரு டெஸ்க் ஜாபை வந்து இப்போ அவங்க ரிமோட் வேலையாகவே செஞ்சுட்டு போயிடலாம், இல்லை ஆன் சைட்ல செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதிகமான அந்த வேலை சுமைகளை வந்து அவங்க எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க சொல்லுங்க, இந்த காலகட்டத்தில் இருக்க இந்த யங் ஜென்ரேஷனுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதா, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அதை பயன்படுத்திக்கின்ற அளவுக்கு பொறுமை குறைவாக இருக்கா அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்ளலாம். மழை ஏற்படுத்துங்க. 0-1-2-7-5-0-0-1 அல்லது 0-1-2-7-5-0-1 அப்படிங்கிற தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினுடாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாம். அகன்ற செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: ஹிக்கடுவையிலிருந்து மர்தானை நோக்கி பயணிக்கும் ரயில் ஒன்று இயந்திர கோளாறுக்கு முகம் கொடுத்துள்ளது. பேருவளை ரயில் நிலையத்திற்கும் மக்கோனர் ரயில் நிலையத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் இவ்வாறு இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஹிக்கடுவையிலிருந்து மர்தானை நோக்கி பயணிக்கும் குறித்த ரயில் தாமதமாகவே பயணிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: அமெரிக்காவும் ஈரானின் ஆதரவு பெற்ற ஏமனில் உள்ள ஹூதி கிளர்ச்சியாளர்களும் கப்பல்கள் மீதான தனித்தனி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை அமெரிக்கா தமது நிபந்தனைகளை ஏற்கும் வரை ஹோமுஸ் ஜலசந்தி தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என ஈரான் அறிவித்துள்ளது. இந்நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் குறைவடைந்து வருவதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். உலகளாவிய எண்ணெய் விநியோகத்திற்கு முக்கியமாக விளங்கும் ஓமான் வளைகுடா மற்றும் செங்கடலின் நுழைவாயிலில் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
2: நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
6: நிமிர்ந்த நடை

வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வீட்டு கட்டணும், நல்ல கட்டிடத்தை கட்டணும் அப்படிங்கிற ஆசை எல்லோருக்கும் இருக்கும். இது காலம் தாண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிலைத்து நிற்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், வெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். உங்களோட வீடுகள் அல்லது கட்டிடங்கள் வந்து காலம் தாண்டியும் நிலைத்து நிற்கும். உங்களோட பேரை வந்து பரம்பரை தாண்டியும் சொல்லுவாங்க, அவர் கட்டி வச்சுட்டு போனது அப்படின்னு. அதனால் கடைக்கு போயிட்டு அண்ணா கம்பி தாங்க அப்படின்னு கேட்டுறாதீங்க. அப்புறம் அண்ணா என்ன பண்ணுவார்னா, அவருக்கு நிறைய லாபம் தரக்கூடிய கம்பிகளை, தரம் குறைந்த கம்பிகளை உங்கள் தலையில் கட்ட பார்ப்பார். அதனால் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் தான் தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி பெற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிற விடயத்தையும் வந்து நான் இந்த காலையிலேயே ஞாபகப்படுத்துகிறேன். எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு விடயம் தெரியும். இப்போ நாம் வந்து சின்ன வயசாக இருக்கும்போதே ஒரு பேங்க் அப்படி இல்லைன்னு சொன்னால், ஒரு வங்கியில் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால், முதல் முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது, இல்லை முதல் முதல் நம்ம கண்ணுக்கு படுறது, இல்லை முதல் முதல் நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு வங்கியாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மக்கள் வங்கி இல்லைங்க, மக்களின் மனம் வென்ற ஒரு வங்கிகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த மக்களுக்குள்ளே வந்து அபிமானம் பெற்ற ஒரு வங்கி இருக்கும். இந்த வங்கிக்கு போனோம் அப்படின்னு சொன்னாங்க, நம்மளோட எல்லா வேலையிலையும் செய்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே. இப்போ நான்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு அந்த சின்னதாக இருக்கும்போதே ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா, கூட்டிகிட்டு போயிட்டு நமக்கு ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் எல்லா ஊர்லேயுமே இருக்கிற ஒரு வங்கியாக வந்து இந்த இலங்கை வங்கி இருக்கும். இந்த இலங்கை வங்கிக்கு போயிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு தேவையான வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பித்து சின்ன வயசுலேருந்தே நம்மளை பழக்கப்படுத்திருப்பாங்க. இப்போ நம்மளோட சேர்ந்து மட்டுமே கிடையாதுங்க, இந்த வங்கியுமே வளர்ந்து ஒரு பெரிய உயரத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமிதமான ஒரு விடயம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, பிராண்ட் ஃபைனான்ஸ் யூகே அப்படிங்கிற நிறுவனத்தில் அங்கத்துவம் வாய்ந்த பிராண்ட் ஃபைனான்ஸ் லங்கா அப்படிங்கிற நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியிட்டு உள்ள ஒரு அறிக்கையில் வந்து 2026 இலங்கையின் மிகவும் மதிப்பு மிக்க வணிக நாமமாக இலங்கை வங்கி மீண்டும் ஒரு முறை வந்து தெரிவு செய்திருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட இந்த பிராண்ட் ஃபைனான்ஸ் லங்கா மதிப்பீட்டில் 65.5 பில்லியன் ரூபாய் பெருமதியுடன் முதலிடத்தை வந்து தக்க வச்சிருக்காங்க. அதாவது கடந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 14.1 வருடாந்த வளர்ச்சியுடன் 65.5 பில்லியன் ரூபாவாக இது உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தலைமுறை தலைமுறையாக வந்து பார்த்தீங்கன்னா, இலங்கை மக்களுக்கு வங்கிகள் மீதான அந்த நம்பிக்கையை வென்ற, இல்லை வங்கிகள் மீதான நம்பிக்கையை வைக்கக்கூடிய ஒரு வங்கியாக இலங்கை வங்கி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இலங்கை வங்கி இம்முறை இந்த வர்த்தக நாம வலிமையை மதிப்பீட்டில், பிராண்ட் ஸ்ட்ரென்த் ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, பிராண்ட் ஸ்ட்ரென்த் ரேட்டிங் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 3AAA பெற்றிருக்கு. அப்படின்னா இன்னும் சிறப்பான ஒரு உயரிய நிலைக்கு வந்து தரம் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து இலங்கை வங்கியின் வாடிக்கையாளராகிய நமக்குமே ஒரு பெருமையான விடயம் தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளோட சேர்ந்து வளர்ந்த ஒரு வங்கி, நம்மளோட வங்கி அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, நமக்கிடையிலான ஒரு பாச பிணைப்பு இருக்கும் இல்லையா, ஒரு வங்கிக்கு இடையிலான அந்த மாதிரியான ஒரு விடயமாகவும் வந்து இது காணப்படுகிறது. இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட பிராண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் பிராண்ட் ஈக்குவலிட்டி, அது மட்டும் இல்லாமல் பிராண்ட் பர்ஃபார்மன்ஸ், இந்த மூன்று கேட்டகரியிலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வங்கிக்கு பிராண்ட் ஃபைனான்ஸ் லங்காவினால் இந்த மதிப்பீடு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 87 பாரம்பரியமிக்க உலகளாவிய அங்கீகாரம் பெற்ற ஒரு வங்கியாக இந்த வங்கி காணப்படுது. காலம் மாறும்போது தன்னையும் வந்து டிஜிட்டல் மயத்துக்கு வந்து மாற்றிக்கிட்டே இருந்த ஒரு வங்கி அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கிட்டத்தட்ட இந்த பிராண்ட் ஃபைனான்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டாப் 500 பேங்கிங் பிராண்ட் 2026 அப்படி இல்லைன்னா டாப் 500 வங்கிகளை வந்து தரப்படுத்தியிருக்கிறாங்க. சிறந்த தரப்படுத்தல், அதுவும் உலகளாவிய ரீதியில் இருக்கிற வங்கிகளில் எந்தெந்த வங்கிகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அதில் மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இலங்கை வங்கியும் இடம் பிடித்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெருமையான ஒரு விடயம். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இந்த இலங்கை வங்கி பெரிய ஒரு ஒன்றுகோலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இலங்கை நிதித்துறை ஈட்டியுள்ள வெற்றி பொருளாதார மீட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 2025 வந்து இலங்கை வங்கி 77 பில்லியன் ரூபாவை வரியாக செலுத்திருக்கு. இலங்கையின் மிகப்பெரிய பெருநிறுவன வரி செலுத்தும் நிறுவனமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை வங்கி காணப்பட்டிருக்கு. அதுலேயும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வரிக்கு முந்தைய லாபமாக 120.8 பில்லியன் ரூபாவை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து டிஜிட்டல் மயம் ஆகிருச்சு, முன்ன மாதிரி பேங்க்குக்கு போயிட்டு தான் காசு எடுக்கணும், இல்லை பேங்க்லேயே போயிட்டு உட்காந்து மணிக்கணக்காக ஸ்லிப்பெல்லாம் நிரப்பி தான் எடுக்கணும்னு அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து நிறைய இடங்களில் வந்து பிஓசியில் வந்து பேங்க் புக் இல்லை பாஸ்புக்கே கொடுக்க மாட்டாங்க, நம்ம வந்து ஆன்லைன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் மொபைல் மூலமாகவே விட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும். அதிலே மிக முக்கியமானது இந்த பிஓசி பிளாக்ஸ் அப்படிங்கிற ஆப் இருக்கு இல்லையா, இதை வந்து 2.5 மில்லியனுக்கும் அதிகமானவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 டிரில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் வந்து மேற்கொண்டாங்க, டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆப்பினூடாக. சரி, இது மட்டும் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளாம் முன்ன இந்த ஏடிஎம் கார்டு இல்லை விசா கார்டுன்னு சொல்லுவோம்ல, இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க அங்கே சொருகி இங்கே சொருகியெல்லாம் எடுத்து என்ன ஆகும், கார்டே டேமேஜ் பண்ணிடுவாங்க.
அதுக்கப்புறம் தான் பிஓசி என்ன பண்ணாங்க, அவ்வளோலாம் கஷ்டப்பட தேவையில்லை, நீங்கள் வந்து டேப் பண்ணிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி டேப் அண்ட் பே அப்படின்னு ஒரு நவீனமான ஒரு முறையும் வந்து இவங்க கொண்டாந்தாங்க. இதனூடாக காலத்துக்கு ஏற்றால் போல சூழலுக்கு ஏற்றால் போல வந்து பார்த்திங்கன்னா சுற்றாடல் மற்றும் சமூக பொறுப்புணர்வை முதன்மைப்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஏராளமான விடயங்களையும் வந்து செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் மிக முக்கியமான விடயம். இந்த பிஓசி வங்கியானது இது மட்டும்தான் பண்ணுறாங்களா, மக்களோட ஒரு நல்லுணர்வை பயன்படுத்துகிறாங்க, மக்களோட காசு பரிவர்த்தனைகள் மட்டும்தான் பண்ணுறாங்கன்னா பேரிடர் காலங்களையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க உதவி செஞ்சுருக்காங்க. பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த டிட்வா சூறாவளி வந்த போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இலங்கையை மீள கட்டி எழுப்பும் ரீபில்ட் ஸ்ரீலங்காவுக்காக இவங்க அரசாங்கத்துக்கு 500 மில்லியன் ரூபாயை வந்து இலங்கை வங்கி நன்கொடையாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் இன்னும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விடயம் தான். அது மட்டும் இல்லாமல் 331 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு தனது சேவையை வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க பிஓசி நிறுவனம். அது மட்டும் இல்லாமல் 2500 மேற்பட்ட வாடிக்கையாளர் மையங்கள், ஏடிஎம் அண்ட் சிஆர்எம் டிஜிட்டல் மையங்களை கூட திறந்து வச்சுருக்காங்க. இவ்வளோ பெருமைகளை கொண்டிருக்க பிஓசிக்கு இந்த விருது அப்படிங்கிறது இன்னும் மிகப்பெரிய சந்தோஷம்தான் அப்படிங்கிறதையும் இந்த காலை பொழுது நான் ஞாபகப்படுத்துகிறேன்.

வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறோம். பொதுவாக இந்த போதைப் பொருள்களை பற்றி நாம தெளிவுபடுத்திக்கிட்டே இருப்போம் இல்லையா, அந்த போதைப் பொருள்ல இருந்து நாம வந்து விடுபடணும், இந்த அடிமைத்தனத்துல இருந்து மக்களை முழு நாடும் ஒன்றாக இணைந்து வந்து மீட்டெடுக்கணும். இது சாதாரண ஒரு அரசாங்கத்தினால மட்டுமோ இல்ல சாதாரண ஒரு தனிநபரால் மட்டுமோ முடியாது, முழு நாடும் ஒன்றாக இணைந்தால் மட்டுமே இதை தடுக்க முடியும். அதற்கான செயற்திட்டத்தை வந்து அரசாங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்மளோட ஆதரவையும் கொடுப்போம். இப்படி இருக்கும்போது வந்து பாருங்க, ஒரு செய்தி வந்திருக்கு. வெளிநாட்டில் தலைமறைவுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் போதைப் பொருள் கடத்தல் காரணமான கங்கணா என்பவரின் உள்நாட்டு போதைப் பொருள் வலையமைப்பை இயக்கும் பிரதான நபர் வந்து போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டிருக்கார். இதுதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் சரியா. போலீஸ் விசேட அதிகாரப்படையினால் வந்து பார்த்தீங்கன்னா குறித்த சந்தேக நபர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விடயம். அரசாங்கம் இந்த மாதிரி நடவடிக்கைகள் ஏற்படும் போது நாமளும் நம்ம ஊரில் இருக்கவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரியான நச்சு போதைப் பொருட்களிலிருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நாமளும் இணைந்து என்ன பண்ணுவோம், அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இந்த நல்ல வேலைக்கான உதவியை முயற்சியை கொடுப்போம் அப்படிங்கிற விடயத்தையும் ஞாபகப்படுத்திட்டு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் எல்லாவற்றையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆர்வம் ஆசையும் இருந்துச்சுன்னா ஜனதா ஸ்டீல்ஸ் போயிருங்க, ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க நிகழ்கால உலகின் நிதர்சனம். வணக்கம் வசந்தம்.

0: வசந்தம் FM 102.6 102.8 இது மக்கள் சூடிய மகுடமே மொழிபெயர்க்கும் தருணமாய் மௌனத்திற்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய் தமிழோடு சிவியூரம் ஒளி பேசும் பாடலாய்
1: பாடலாம் உன் பாட்டு தான் உள்ளத்தை மீட்டது
0: இதயம் ரசிக்கும் தருணங்களை

0: காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது, கேட்டால் இதமானது. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. ஞாபகப்படுத்தம் ஞாபகப்படுத்தம் இன்றைய நாள் இன்றைய நாள்.
1: இயற்கையின் அழகையும் நம் நாட்டின் பெருமையையும் பிரதிபலிக்கும் ஒரே அற்புதமான உயிரினம் யானை. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி உலக யானைகள் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் யானைகளை பாதுகாக்க வேண்டும், அவற்றின் வாழ்விடங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இலங்கை என்றாலே நமக்கு நினைவுக்கு வரும் இயற்கை வளங்களில் ஒன்று நமது இலங்கை யானைகள். நமது காடுகளில் பெருமையாகவும் கலாச்சாரத்தின் அடையாளமாகவும் யானைகள் திகழ்கின்றன. இலங்கையில் பல பகுதிகளில் யானைகள் வாழ்ந்து வருகின்றன. குறிப்பாக காடுகளிலும் தேசிய பூங்காக்களிலும் அவற்றை நாங்கள் காண முடியும். நமது பாரம்பரிய நிகழ்வுகளிலும் கலாச்சாரத்திலும் யானைகளுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கிறது. யானைகள் மிகவும் அறிவு திறன் கொண்ட உயிரினங்கள். அவை குடும்ப உணர்வுடன் கூட்டமாக வாழ்கின்றன. தங்கள் குட்டிகளை பாதுகாக்கும் விதம், கூட்டத்தின் மீது காட்டும் அன்பு போன்றவை மனிதர்களுக்கும் பல நல்ல பாடங்களை கற்றுத்தருகின்றன. ஆனால் இன்று யானைகள் பல்வேறு ஆபத்துகளை எதிர்கொண்டு வருகின்றன. காடுகள் குறைவது, காடழிப்பு, வாழ்விடங்கள் பாதுகாக்கப்படுவது, மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடையிலான மோதல்கள் போன்றவை அவற்றின் வாழ்வை ஒரு சவாலாக இன்று மாற்றியுள்ளது. இலங்கையில் மனிதர்களும் யானைகளும் இணைந்து வாழும் ஒரு சமநிலையான சூழலை உருவாக்குவது மிக மிக முக்கியம். யானைகளை பாதுகாப்பது என்பது ஒரு விலங்கினத்தை மட்டும் பாதுகாப்பது அல்ல, அது நமது இயற்கை வளத்தையும் எதிர்கால தலைமுறையையும் பாதுகாப்பதே ஆகும். இந்த உலக யானைகள் தினத்தில் நாம் அனைவரும் ஒரு உறுதி எடுத்துக் கொள்வோம். இயற்கையை நேசிப்போம், காடுகளை பாதுகாப்போம், நமது இலங்கை யானைகளின் வாழ்வை காப்போம். யானைகள் வாழும் காடுகள் பாதுகாக்கப்பட்டால் நமது பூமியும் பாதுகாக்கப்படும். இந்த முக்கியமான நாளை நினைவு கூறுவதில் பெருமிதம் கொள்கிறது வசந்தம் FM.
0: ஞாபகப்படுத்திய இன்றைய நாள்.

காற்றலையில் முதல்வன் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம் வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: வணக்கம் வசந்தோடு இணைந்திருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் இந்த காலகட்டங்களில் இந்த வானிலையோடு இருக்கும்போது வர்றது சகஜமாயிரும். இந்த சகஜங்கள்லாம் சகஜம் எல்லாம் ஆக்கிட்டு வந்து நம்ம இன்னும் ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லை, இந்த தலைவலி காய்ச்சல்லாம் போகணும்னா என்ன பண்ணணும், மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் தலைவலி காய்ச்சல்லாம் பறந்து போயிடும். நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட வேலைகளை விரைந்து செய்யலாம் அப்படிங்கிற விடயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினோட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அன்பான காலநேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு யார் வந்திருக்காங்க, செல்வி வந்திருக்காங்க. அடுத்ததாக பாப் ஸ்டைலர் நிசார் வந்திருக்கார் அக்கரைப்பட்டிலிருந்து. ஷாலினி பிரதாப் வந்திருக்காங்க காலை வணக்கங்களோட தெய்வலையிலிருந்து. இனிய காலை வணக்கம் மௌரூஃப் நகர். நசூர் வந்திருக்காங்க. அருள்மொழி வந்திருக்காங்க. சங்கர் நலமாக இருக்கீங்களா, பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளது, நான் பருத்தி துறையிலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பொறுமை குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் கஷ்டமாக தான் இருக்குது, ஐயோ இதெல்லாம் செய்யவே கஷ்டமாக இருக்கே அப்படிங்கிறது தான் வந்து அவங்க நினைக்கிறாங்களே தவிர, இந்த குடும்ப சூழலெல்லாம் மனதில் வைத்து நம்ம எப்படியாவது ஒரு வேலைக்கு போகணும் இல்லை ஒரு நல்ல இடத்துக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் அவங்க இல்லை. புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம், இந்த பொறுமை அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவாக இருக்குது இளைஞர்களிடம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட மும்தாஸ் பேகம் இணைந்திருக்கிறாங்க. காலை வணக்கங்களோட ஸ்டீவன் டெய்லர்ஸ் வந்திருக்கார். வணக்கம் சங்கர் சுகு வசந்தம் நிகழ்ச்சியில் முகநூல் பக்கத்தில் உங்களை இன்று எல்லாத்துக்கும் வந்து அவர் வந்து தலைப்புக்கு வந்து பதில் சொல்லியிருக்காராம். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் JAM ரிஸ்வான் தான் இணைந்திருக்கிறாரு. அவரும் சொல்லியிருக்காரு இன்றைய கால இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது, ஆனால் சரியாக பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அன்பான இனிய காலை நேரம் வணக்கம் சங்கர்ஜி. அவிசாவலையிலிருந்து பென்ரித் எஸ்டேட்லேருந்து குமார் தங்கதுரை வந்திருக்காரு. இன்றைய காலங்கள் வந்து வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கவும் பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு கிடைத்தால் அதை தக்க வைத்துக் கொள்ளவும் பொறுமை இல்லை, யோசிக்கிற தன்மையும் இல்லை அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து தூக்கி போட்டு போயிருக்காரு. அடுத்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வணக்கம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் அன்பு அறிவிப்பாளர் சகோதரர் சங்கர் அவர்களுக்கு காலை நேர வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். வளமை போல அக்கரைப்பட்டிலிருந்து பள்ளிக்குடியிருப்பு அப்துல் காதர் வந்திருக்காரு. இனிய காலை வணக்கங்களோடு வந்திருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவீந்திரன் வந்திருக்காரு நீர்கொழும்புலேருந்து. இப்படி இருக்கும்போது நம்மளோட கிரியலிலேருந்து ராஜலட்சுமி அம்மா இணைந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் வந்து வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்காம், படித்த படிப்புக்கான வேலை கிடைக்கிறதோ இல்லை அவங்களுக்கு தேவையான தகுதியான சம்பளம் கிடைக்கிறதோ வந்து மிக குறைவாக இருக்குது. அதனாலேயே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களெல்லாம் குறை சொல்கிறதுக்கு இல்லை, ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே விடயத்தை தான் எட்டியாந்தோட்டையிலேருந்து சரோஜினியும் இணைந்துட்டு சொல்லியிருந்தாங்க. வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குது, இந்த ஏஐலாம் வந்ததுக்கப்புறம் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு வேலையை தேடுறதோ இல்லை ஒரு வேலையை செய்கிறதுக்கோ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரெண்டு பேர் மூணு பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஏஐ செஞ்சுட்டு போயிடுது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்தை சொல்லியிருந்தாங்க. நீங்களும் உங்களோட கருத்தை பகிர்ந்து கொள்ளலாம். மலையங்கள் 0312-7725-0012-7725-0112 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினூடாக இணைந்து கொள்ளலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஆக்ட்ரஸ்க்கு வந்து பர்த்டே. யார் அந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் தெரியுமா, ஷாய் ஷா அப்படின்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க. அவங்க வந்து நிறைய திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அப்புறம் நம்மளோட ஆர்யா இருக்கார் இல்லையா, ஆர்யா, ஆர்யாவை வந்து திருமணம் செய்திருந்தாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு தான் இன்றைய தினம் பர்த்டே. ஸோ அவங்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அடுத்த பாடலை கேட்டுட்டு வருவோம்.

உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: வணக்கம் வசனத்தோடு இணைந்து இருக்கிறோம். இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான விடயங்கள் பேசணும், கதைக்கணும் அப்படின்றதும். இன்றைய தினம் வந்து இன்டர்நேஷனல் யூத் டே, இளைஞர்களுக்கான நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா இல்லை அதை செய்யறதுக்கான பொறுமை வந்து குறைவாக இருக்கா அப்படின்னு நான் வந்து கேட்டிருந்தேன். இந்த யங்க ஜெனரேஷன் அப்படிங்கும்போது இந்த ஏஐயோடு சேர்ந்து வளர்ந்த காலகட்டம் இல்லையா, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான தேவை அல்லது வேலை இதை செய்வதற்கான மனப்போக்கும் பொறுமை வந்து அதிகமாக இருக்குன்னா, பொதுவாக அந்த 90s 80s பிறந்தவங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னா எவ்வளோ அடித்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்காக வேலை செஞ்சு சம்பாரிச்சு ஆகணும், வீட்டை காப்பாற்றணும், குடும்பத்தை காப்பாற்றணும், அக்காவை காப்பாற்றணும், தம்பியை காப்பாற்றணும்னு சொல்லி நிறைய பொறுப்புகள் இருக்கும். ஆனால் இந்த சமூகம் இல்லை இந்த யங்க ஜெனரேஷனுக்குள்ள அது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதில் மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு படித்ததுக்கான வேலை கிடைக்கிறது கடினமாக இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் அந்த வேலைகளில் இருப்பாங்க, வேலை கிடைக்கிறது கடினமாக இருக்கும். ரெண்டாவது அனுபவம் இல்லாமல் இருக்கும், படித்து முடிச்சுட்டு வந்திருப்பாங்க, அனுபவம் இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆரம்ப சம்பளம் அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்கும். இப்போ இருக்கிற செலவினங்களை வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த சம்பளத்துக்கு எப்படி போய் வேலை செய்கிறது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். அப்படி இருக்கும்போது திறமை சரியாக இருக்கும், ஆனால் அதற்கு தேவையான அல்ல தகுந்த இடங்கள் வந்து கம்மியாக இருக்கும். இலங்கையில் வந்து ஒரு கேரியரை வந்து பில் பண்ணும் அப்படி இல்லைனா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இளைஞர்களுக்கு அது கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும். என்ன தான் ஏஐ கோர்ஸ்கள் வரலாம், ஆன்லைன் கோர்ஸ் வரலாம், ஃப்ரீலான்சர், கண்டென்ட் கிரியேட்டர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லி ஏகப்பட்டதுகள் இருந்தாலும் இன்றைக்கி எல்லாருமே அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் யார் கையிலெல்லாம் நல்ல ஸ்மார்ட் ஃபோன்கள் இருக்கோ அவங்க எல்லாருமே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்கிறவங்களாக தான் இருக்காங்க. அப்போ சிறிய வேலைன்னு நினைக்காம எல்லாத்தையுமே செய்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய இடத்துக்கு போகக்கூடிய வேலை வாய்ப்புகள் வந்து இன்றைய யங்க ஜெனரேஷனுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய கல்வி கற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனாலும் அதற்கான சரியான பொருத்தமான வேலைகள் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை, நிறுவனங்கள் இல்லை, அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்கான முதலீடுகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் கூட அப்படியே ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைச்சிட்டாலும் அவங்க அதை செய்கிற அளவுக்கான பொறுமை அவர்களிடம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் இந்த ஸ்மார்ட்டான முறையிலேயே அவங்க செய்து பழகி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே போயிட்டே பழகினதுனால கடினமான வேலைகள் இல்லை அலுவலகத்தில் உட்காந்து ரொம்ப நேரம் வேலை செய்யணும், இல்லை ஓட்டி செய்யணும், இல்லை இந்த வேலையை நீங்கள் எடுத்து போட்டு செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரியான முயற்சிகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு வேலையை வந்து உணர்ந்து தனக்கான வேலை அப்படின்னு செய்கிறது வந்து ரொம்ப குறைவு இந்த யங்க ஜெனரேஷன் அப்படிங்கிற ஒரு குறைபாடுமே இருக்குது அப்படிங்கிற விடயத்தையும் இந்த இன்டர்நேஷனல் யூத் டேல ஞாபகப்படுத்திட்டு, வீதிகளில் பயணம் செய்யும்போது மிக முக்கியமாக இந்த காலை வேலையெல்லாம் வேலைக்கு எல்லாரும் வரும்போது அடிச்சு பிடிச்சி எப்படியாவது போயிடணும். 10 நிமிஷம் வந்து வீட்டில் லேட் ஆகியிருப்போம், அந்த 10 நிமிஷத்தை ரோட்டில் எப்படியாவது பிடிச்சிடலாம்னு நினச்சி வீதி விபத்துக்களில் சிக்கிக்குவீங்க. அப்படி சிக்காமல் நீங்கள் எல்லோரும் ரொம்ப பத்திரமாக பயணங்களை மேற்கொள்ளுங்க. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும், இல்லை அடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐடி நூடக வலயம் என்ன பண்ணுறாங்க, கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து டேக் கேர் அப்படிங்கிற ஒரு வேலை திட்டத்தை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. பாடசாலை மாணவர்களுக்கு வீதி விபத்து எப்படி ஏற்படுத்தும் அல்லது வீதி விபத்துகள் ஏற்படும் போது எப்படியெல்லாம் செயற்படணும் அப்படிங்கிறத வந்து வீதி நாடகங்கள் மற்றும் கருத்தரங்களூடாக தெளிவுபடுத்தும் முயற்சி தான் இது. ஸோ கவனமாக இருங்க அப்படிங்கிற விடயத்தை ஞாபகப்படுத்திட்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெற்று செல்ல போகிறேன். அடுத்ததாக ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு கலையகத்தில் வந்திருக்காங்க நம்மளோட எம்எல் கிருபாண்ணா. விடைபெறும் நான் பிரியமுடன், உங்கள் சங்கர். போயிட்டு வரேன் மக்காஸ்.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: நன்றி சங்கர். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரம் காலை 10 மணி.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாம். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் இன்றைய தினம் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. உவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணியின் பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்றினாலும் மின்னல் தாக்கங்களினாலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: கொலம்பியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 250 அதிகரித்துள்ளது. மீட்புப் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இடிந்து விழுந்த கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்தவர்களை மீட்கும் நடவடிக்கைகளும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நூற்றாண்டில் கொலம்பியாவை தாக்கிய மிக கடுமையான நிலநடுக்கமாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக பசிபிக் பெருங்கடலை நோக்கிய காடுகள் நிறைந்த ஷோகோ பிராந்தியத்தில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் முதல் அங்கு மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கும் தடை ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நாட்களிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
2: நிமிர்ந்த நடை.

0: ஒலிதோ இந்த பாடல் வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்துக்காக கே எஸ் சித்ரா பாடிய பாடல். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா. ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நிகழ்ச்சியின் முதலாவது நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: அன்பான வணக்கம். நான் மருதமிலிருந்து பதூதீன்.
0: எப்படி சோமா இருக்கிறீங்களா பதூதீன்?
1: நல்லா சும்மா இருக்கிறேன். நீங்கள எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன். காலை வெளி ராகம் சுகமானது நிகழ்ச்சியின் முதலாவது நேராக வந்திருக்கிறீங்க.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றது. முதலாவது நேராக வந்தால் அடுத்தடுத்த நேரங்கள் எங்களுக்கு மிச்சமாகும்.
0: அதாவது வந்து ஓய்வே எடுக்காத இடைவிடாத வேலையாக அமையறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. அப்படி பாடல்களை எல்லாம் செவியும் எடுத்துக்கொண்டு வேலையும் நடந்து கொண்டிருக்கும். சரி, அப்ப இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடல் கேட்பதற்கு எனது மனைவி மக்கள் மற்றும் மருதமனை கட்சியின் ஆயிஷாமல் மற்றும் அலிகான் பதன நெடுவரையான அன்பான

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான சோக பாடல்களை தந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சியில் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். ஷக்கீலா சந்திரசேகரம் வந்திருக்கிறாங்க செங்கலடியிலிருந்து, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை நசூர் இணைந்திருக்கின்றார் கன்னியாவிலிருந்து. அண்ணா வணக்கம், அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி. ரவீந்திரன் இணைந்திருக்கின்றார் நீர்கொழம்பிலிருந்து, நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கிறது. இவளை ஜோன் வந்திருக்கின்றார், என்னை நிகழ்ச்சி நினைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மங்கே கரசி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். வணக்கம் பாட்டு தலைவா, எனக்கும் ஒரு பாடல் தாருங்கள், எதிர்பார்த்தேன் இளங்கிளியை காணலையே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நான் வேறுவலையிலிருந்து ரிம்சான் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு சத்தார் இணைந்திருக்கின்றேன் நற்பட்டி முனையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை உடுப்பட்டி கண்ணா வந்திருக்கின்றார், சோகமும் சுகமாக உள்ளது ஜனா இணைந்திருக்கின்றார் கல்முனையிலிருந்து. வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நான் சின்ன கடையிலிருந்து ரூமன் இணைந்திருக்கின்றேன் யாழ்ப்பாணம் அப்படின்னு சொல்லி தெரிவித்து செய்த பாடல்களை கேட்பதற்கு நாங்களும் தயார் அப்படின்னு சொல்லி ஹட்டன்ல இருந்து மாலா இருந்திருக்கிறாங்க. அதே போன்று ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் குறிப்பிட்டிருக்கின்றார் கொழும்பு ஐந்திலிருந்து. அதே போன்று வணக்கம் கிருபானா, நான் சுந்தர் ராஜ் இணைந்திருக்கின்றேன் கழுபோவிலேவிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். கிருஷ்ணா வந்திருக்கிறார், அண்ணா வணக்கம், அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிறது. இவளை அசுருதீன் இணைந்திருக்கின்றார், அருமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிற. இதேவேளை செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க வெள்ளவத்தியிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்கள் அருமையாக நகர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி. ராஜகிரியவிலிருந்து மொரீன் வந்திருக்கிறாங்க, ஃபசாத் இணைந்திருக்கின்றார், இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்ல ஒரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அனுஷியா எழுந்துக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பூனாக்கலையிலிருந்து இயேசுதாஸ் வந்திருக்கின்றார், சுதன் எழுந்திருக்கின்றார், இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க வாழ்த்துக்கள், சூப்பர் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் கிருபானா, நான் ஹரல் சந்திரா அழுந்திருக்கின்றேன் நம்பிக்கை கிராமத்திலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஜெயக்குமார் வந்திருக்கின்றார் கிரானிலிருந்து, முந்தாஜ் பேகம் கொழும்பு 14 நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்ற. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான சோக பாடல்களை கொண்டு வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்போ இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? ஷரீஃபா, சொல்லுங்க. சோகம் என்ன சொல்லுது உங்கள் மனதில்? ஆறுதலாக இருக்கிறது. சொல்வதற்கு வார்த்தையே வருதில்லை. நேரமும் போறதும் புரியுதில்லை, தெரியுதில்லை. சரி, சொல்லுங்க ஷரீஃபா, நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: எனக்கும் ஒரு பாடல் சார், முடிங்க. படம் குங்கும கோடு பாடல். தாலாட்டு நிலவுக்கு காவலாய்
0: தாலாட்டு
1: வானம் இருக்குது. தாலாட்டு நிலவுக்கு காவலாய் வானம் இருக்குது.
0: எங்க பாப்போம் உங்கள் குரலில் அந்த பாடலை பாடி காட்டுங்க. நீங்க சொல்றத நான் செய்யணும், நான் கேக்குறது நீங்க பாட மாட்டீங்களா?
1: பாடல் கேட்கலாம், பாட முடியாது.
0: சரி, இந்த நேரம் யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: கரீனா, பர்ஹானா, இர்ஃபானா, அயான், பத்மா, நலலட்சுமி, முந்தாஜ் பேகம், கொழும்பு மலர் ஆகியோருக்காக சொல்லி.

0: லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
1: ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது. கேட்டால் இதமானது. நேரம் 10:42. இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: அன்பான காலங்கள். வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? எப்படி சோமா இருக்கீங்களா? முந்தாஜ் பேகம். நானும் நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். இருந்தாலும் சுக பாடல்களை தந்து கொண்டிருக்கிறேன்.
1: ஒரு
0: பாடலை பாடி காட்டலாம் நினைக்கிறேன்.
1: அன்பே வா அருகிலே.

0: தேவதையை இப்படி பாடுனே எங்க பாடுது அன்பு?
1: ஒன்னு பாட்டு தர பாருங்க
0: சார்,
1: முடிந்தா இந்த பாட்டை தர பாருங்க.
0: சரி, இந்த பாடலை யார் யாரோட இணைந்து கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கும் செல்ல மகளுக்கும் முக்கியம் உங்களுக்கும் போனஸ் நந்தகுமார் சாருக்கும் வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்
0: நன்றி. நிகழ்ச்சி நடந்தமைக்கு
1: நன்றி. வணக்கம்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கெருபாண்ணா, நான் கொழும்பு 15 மோதரையிலிருந்து தாழ்ஷினி குணசேகரன் இணைந்திருக்கின்றேன். பாடல் தெரிவுகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை குசல ராஜா வந்திருக்கின்றார், ரொசலகமையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ஆனல்ட் கிருபா வந்திருக்கிறார், ஹெவலக் ரோடு டீன்ஸ் கார் குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க, பொத்துவில் சசி ஷாமிலா அணிந்திருக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடத்துகிற பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார் அமரா வந்திருக்கிறாங்க. அதே போன்று இனிமையான பாடல்களை நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அட்டாளச்சியனை முபீர் வந்திருக்கிறார். ஜெய்சர் இணைந்திருக்கிறார், கந்தளாயில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை யோவீஷ் வந்துக்கிறாங்க, இன்னி நிகழ்ச்சியோடு இணைத்து நடத்துகிற பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுகிறது. இவளை சீலன் கௌரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் நாவலப்பட்டியிலிருந்து பரணி இணைந்திருக்கின்றேன், சுகந்திக்காக பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நான் ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி தங்க சுந்தரம் இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று காளிமுத்து மஸ்கேலியாவிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். கொட்டகிளையிலிருந்து காளிமுத்து வந்துகிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் செல்வம் இணைந்திருக்கின்றேன், இனிமையான சோக பாடல்கள் சுகமாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அனுஷியா இணைந்துக்கிறாங்க, கிருபாண்ணா எப்படி இருக்கிறீங்க? நானும் வானொலிப்பட்டி கருகிலிருந்து சோகமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சங்கானையிலிருந்து கனகரத்னம் வந்துக்கிறாங்க. அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான்

நிகழ்ச்சியில் நினைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி பரமானந்தன் வசீகரன் நடந்திருக்கிறார் ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தாமினி வந்துக்கிறாங்க பொரளையிலிருந்து நிகழ்ச்சியோடு கிருபான்னா ரொம்ப சந்தோஷம். பாட்டு தலைவனே நீங்க தான். ஆஹா, பாடல்கள் பாடினவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. சரி, இந்த நேரம் என்னை நிகழ்ச்சியோடு இணைத்து நடந்துற பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி ஞானேந்திரன் நடந்திருக்கின்றார் ஆரியம்பதி இதய ரத்னம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ராஜன் உமா வந்துக்கிறாங்க அச்சுவேலி யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியோடு எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். லலிதா வந்துக்கிறாங்க ஹரோலினா லலிதன் நடந்திருக்கின்றார் என்னை நிகழ்ச்சியோடு இணைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மருதமுனையிலிருந்து முனாஸ் நடந்திருக்கின்றார். அதே போன்று நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அண்ணா அப்படின்னு சொல்லி சுரேஷ் பதிவினை பதிவு செய்திருக்கிறது. இவளை தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து சி பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறார். ப்ரோ எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக சோகமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் ராஜா குறிப்பிட்டிருக்கின்றார். தன்னை உறவுகளுக்காகவும் மொழி

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் கூடிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல் உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: தங்காலை குடாவெல்ல பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் நேற்றிரவு இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வருகிறது. துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டவர்கள் அப்பகுதியிலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வருகிறது. எவ்வாறெனினும் துப்பாக்கிச்சூட்டினால் எந்த ஒரு காயமோ அல்லது உயிரிழப்போ ஏற்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் தங்காலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: ஆப்பிரிக்க நாடான கொங்கோவில் வேகமாக பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரையில் 2000 அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் கொங்கோவின் சுகாதாரத்துறையினர் பல்வேறு தீவிர நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். எனினும் தொற்றின் பரவல் வேகம் தொடர்ந்து அதிகரித்து வருவதனால் நிலைமை குறித்து சர்வதேச சுகாதார அமைப்புகளும் கவனம் செலுத்தியுள்ளன. எபோலா தொற்று தொடர்பான நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதுடன் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிகிச்சை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: மக்கள் கூடிய
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
4: நிமிர்ந்த நடை.

0: சாகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: கல்முனை நம்பிக்கை கிராமம், ஹரல் சந்திரா.
0: எப்படி இருக்கிறீங்க ஹரல் சந்திரா?
1: அவன் முகநூலில் அங்கே இருக்கின்றது நண்பர்கள்னா நீ மட்டும் பேரை அங்கே பதிவு செய்து விட்டா எங்களையும் சொல்ல வேண்டும் என்று அடம் பிடிக்கிறார்கள்.
0: அது நியாயம் தானே? உங்க பேரை மட்டும் போட்டுட்டு நீங்க சைலண்டா இருக்கிறது சரியா? அதுவும் அழைப்பு உங்களுக்கு தான் கிடைக்குது எடுத்த உடனே, அது எப்படி? அந்த மர்மமும் தெரியுது இல்ல. சரி சொல்லுங்க, யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: கல்முனை சட்டிமாபுரத்தில் இருக்கின்ற எங்க லீகல் சவுண்ட் இயக்குனர் லயனல் கிரகரி, செல்டன் செலர், மலர்ச்சேனை ரொய்டா, கமலன் தவராஜா, முகமது ரவி சார், நிலமணி டீச்சர், இந்து, கமிலா, கமலினி அனைவரையும் அழைத்துக் கொண்டு தாருங்கள்.

நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். இப்போ வசந்தத்தின் ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். முகமது ராஃபி வந்திருக்கின்றார், மருதமுனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை, மங்களகரமான வணக்கம் கெருபாண்ணன், மூதூர் பட்டித்திடல் வடிவேல் இணைந்திருக்கின்றேன். மனதுக்கு இதமான காதல் பாடல்களோடு நானும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். எங்களே நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி கொழும்பு செட்டியார் திரு வீனஸ் சலூன்ல இருந்து ராசலிங்கம் இணைந்திருக்கிறார். அது போன்று வணக்கம் கிருபா, அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கந்தப்பளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ஜான் சித்ரன் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் நஸ்லியா அணிந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கிறது. இவளை பாலா சுப்பிரமணியம் இணைந்திருக்கிறாங்க, என்னை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை குமார வந்திருக்கின்றார், அருமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நிமல் குமார் குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் கிருபாண்ணா, எப்படி இருக்கிறீங்க, நான் ஹரோலினா கண்ணையா வந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லது ஒரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தமிழ்நாடு தேனி மாவட்டம் கம்பன் பேனட்ஸா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டுகின்றார். என்கே வேணி பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கிறது. இவளை நிசா வந்திருக்கிறாங்க, மாவநெல்லையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பொத்துவில் இருந்து இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ஜமால்தீன் வந்திருக்கின்றார். அக்கறை பற்ற பாப்டையில் நிசார் வந்திருக்கின்றார். வணக்கம் கெருமாண்ணா, நான் சமீதரன் நயனாதீவு, தற்பொழுது யாழ்ப்பாணத்திலிருந்து உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பாலா வந்திருக்கிறாங்க, நிர்மலா பாலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களோடு சாமிமலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனோகரன் நடந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக நகர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் கண்ணகி மற்றும் ஜஸ்டின், நிசா, சுவர்ணா, அனுஷியா மற்றும் சந்திரகுமார் டுசி ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் கிருபாண்ணா, நான் ஒஸ்மோன் விஜயகுமார் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஆமஸ்டேட் லங்கா ஹோட்டலில் இருந்து அன்வர் வந்திருக்கின்றார். ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ஹரோலினா ஹரி வந்திருக்கிறார், இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ஷாமி இணைந்திருக்கின்றார். கிருபாண்ணா, எப்படி இருக்கிறீங்க, இனிமையாக இருக்கின்றது நிகழ்ச்சி, வாழ்த்துக்கள், எங்களை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் இருந்து நக்கீரன் இணைந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: வசந்த மேஃபில் நேரம் 11:30. ராகம் சுகமார்ந்த நிகழ்ச்சியில் இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: வணக்கம், செல்வராம்.
0: என்ன பேர்?
1: செல்வராம்.
0: எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா.
0: சரி, அப்ப இந்த நேரம் உங்கள் குரலில் ஒரு பாடலை கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: பாடுங்க.
1: கேட்கறதுக்கு பெரிய நீலவேலி ஜெயம்மா.
0: ஆஹா.
1: மதுல கண்ணு கொண்ட
0: ராஜபாலி.
1: ராஜேந்திரன். ஐயா கண்ணு வசந்தகுமார். ஈடன் வசந்த் சேன்குமார் மற்றும் லட்சுமி அம்மா. அது வரைக்கும் நல்ல பலர் இருந்தாங்க.

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் எழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்போ இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: ஜானகி.
0: ஜானகி. அப்படியா? ஜானகி ராம்.
1: ஜானகி ராம்.
0: இன்னைக்கும் வேலைக்கு போகலையே?
1: போல போல போல.
0: நம்ம நம்ம நினைச்சாதான் வேலை. விருப்பமான வச்சுக்க இல்லாட்டி அனுப்பிவிடப்பா. நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்த பாடல் கேட்பதாக இருக்கீங்க நீங்க?
1: எமது மகன் உதயவருக்கும், தியாவுக்கும், வேலுசாமி அவருக்கும், மருமகளுக்கும், மற்றும் பசங்க கேட்க அனைவருக்கும் அதோடு நல்லவர்கள் பார்த்துட்டாங்க.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் நிகழ்ச்சியின் இறுதி நேர்களாக வசந்தத்தின் ஃபேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். ஹொரணையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குஷாந்தினி வந்திருக்கிறாங்க. அதே போன்று சந்தோஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். ஹப்டன் நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக தெரிவித்துக்கிறது. இவளை ராம்போடையிலிருந்து ஜெயகாந்த் வந்திருக்கின்றார். சோகமும் சுகமாக உள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குமார் குறிப்பிட்டுக்கிறாங்க. இந்த நேரம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளை இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி விஜய் குறிப்பிடுகிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியின் இறுதி பாடல். ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதுகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ரோஃபினா அவரோடு இணைந்து அபுல் ஹாசன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி கொண்டபிடந்து விடைபெற்றுக் கொள்ளன் நான் உங்கள் அன்பேன் எம் எல் கெரூபா. வணக்கினீர்களே.

0: நிகழ்ச்சிகளின் முதல் திரவானொலி வஸ்து எஃப்எம் நேரம் இப்போது 12:07 மற்றும் ஒரு புத்தகம் புதினால் ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்களோடு இன்றைய பிறந்தும் வசனத்தின் சவிகளுக்கு விருந்தாய் மதிய நேரத்தை சிறப்பிக்கும் வசனத்தின் மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு அட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி நாங்களும் சந்தோஷமாக இணைந்திருக்க போறோம். தொடர்ந்து என்னோட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நேற்றைய தினம் வரல, இன்றைய தினம் வந்திருக்கிறாரு நம்ம ஹீரோ அபுல் ஹாசன். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி
0: நல்லா இருக்கும்.
1: நீங்க எங்க போறீங்க? ரூபி
0: ஒரே ஒரு நாள் தான் லீவ் எடுத்தேன்.
1: இல்ல இல்ல, நீங்க ஒரு நாள் இல்லாட்டு 1000 நாள் இல்லாத மாதிரி மாற மனசுக்கு கவலை
0: ஃபீல் பண்ணிருக்கீங்க. அப்ப
1: நம்ம என்ன, நானும் வரையில அப்பா கொட்டுவை ஸ்டேஷன் வாழ்ந்து இருந்தேன்.
0: சரி, நேற்று எங்க போனீங்கன்னு சொல்லுங்க.
1: நேத்து கொட்டுவை
0: போவாம பாத்துக்கொள்ளணுமையா நீங்களும் விரும்பிய பாடல்கள் விரும்பி கேட்கலாம். வாழ்த்துகளை பரிமாறிக்கொள்ள எங்களுக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் அபில் சொல்லுங்க.
1: 01 2 7 5 0 0 1 அப்படி இல்லன்னு சொன்னா 01 2 7 5 1 1 1.
0: அதே போல எங்களுக்கு லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற சொந்தங்கள் உடனே எங்களுடைய பேஸ்புக் பக்கமாக உங்க பேர்களை பதிவிடுங்க. அணிந்து கொள்றதுக்கு நாங்க ரெண்டு பேருமே தயாரா இருக்கோம். சரி, நிறைய பேர் யோசிப்பாங்க எங்க இன்னைக்கு விஜய காணல அப்படின்னு சொல்லி.
1: இன்னைக்கு அந்த பார்லிமெண்ட்ல ஒரு இது ஒன்று வர சொல்லிருக்காங்க, அந்த சேர் ரெண்டு சொல்லிருக்காங்க தானே குடும்பத்தோட. அதுக்கு
0: பேத்திட்டு
1: சேர்ந்துட்டு வருவாங்க. நல்லா ஆயிக்கிடுமையா?
0: சரி, ஓகே.
1: உங்களுக்கு கொஞ்சம் மனசு கவலை திருஷியா தானே? என்ன நீங்க உங்களுக்கு இல்ல இல்ல, அவங்களுக்கு கவலை இல்ல.
0: சரி, கவனம் அவள்.

0: வணக்கம், யார் இது? கருணா. எப்படி இருக்கீங்க?
1: கருணா, எப்படி இருக்கீங்க? கருணா,
2: என்ன
1: பண்றீங்க கருணா? இப்ப வீட்லயா, ரோட்லயா, வீட்லயா, ஸ்கூல்லயா?
0: என்ன
1: சொல்லுங்க.
0: ஒருத்தர்
1: வந்து பசிக்கு வந்து போனை கடிச்சு சாப்பிட்டாரே,
0: பசிக்குதுன்னு சொல்லி போன கடிச்சு சாப்பிட்டாரு.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.

0: வேதாளம் திரைப்படத்துக்காக நடைபெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் நாங்களும் கேட்டு வந்திருக்கிறோம். அனிருத் ரவிச்சந்திரன் இணைசையில். சரி, இந்த நேரம் ஹாசன் மற்றும் ஒரு சொந்தம் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க, பேசலாம். வணக்கம்.
1: அப்புறம்
0: சொல்லுங்க, என்ன செய்றீங்க? சமைச்சிட்டீங்களா? சமைச்சிட்டே இருக்கீங்களா?
1: அங்கனை
0: போய் ரகுமானியாக்கு ஒரு கால் பண்ணா உடனே வந்துருவாங்க.
2: அடுத்த
0: ஒரு அருமையான பாடல் கேட்கலாம்.

0: சுவகிப்பாளர்களோடு உற்சாகமாக இணைந்திருக்கும் கிருஷ்ணத்தின் சவிகளுக்கு விருந்தாய் மதிய நேர புதுகளும் நிகழ்ச்சியோடு நேரம் இப்போது 12:40 ஆகின்றது. அடுத்து ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, 2026 அதாவது வந்து இந்த வருஷம் வந்து இலங்கையில வந்து மிகவும் மதிப்புமிக்க வணிக லாபமாக வந்து இலங்கை வங்கி வந்து மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றான விடயம் வழியாக இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, பிராண்ட் பைனான்ஸ் லங்கா மதிப்பீட்டில் வந்து 65.5 பில்லியன் ரூபாய் பெறுமதியுடன் வந்து முதலிடத்தை வந்து தக்க வைத்திருக்கின்றது இலங்கை வங்கி. இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா முன்னணி நிதியியல் நிறுவனமான இலங்கை வங்கி வந்து 2026 நாட்டின் மிகவும் மதிப்புமிக்க வணிக மற்றும் அதே போல வந்து வணிக லாபம் என்ற பெருமையை மீண்டும் பெற்றிருக்கின்றது அப்படின்றது ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். சர்வதேச ரீதியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா புகழ்பெற்ற வணிக லாப மதிப்பீட்டு நிறுவனமான பிராண்ட் பைனான்ஸ் யூகே யின் இலங்கைக்கான அங்கத்துவ அமைப்பான வந்து பிராண்ட் பைனான்ஸ் லாங் வெளியிட்டிருக்கிற உத்தியோகபூர்வ தரவரிசையில வந்து இந்த தகவல் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான விடயமும் இருக்கின்றது. இதன்படி வந்து இலங்கை வங்கியின் வந்து வர்த்தகாம பெறுமதி வந்து 14.1% வருடாந்த வளர்ச்சியோட வந்து 65.5 பில்லியன் ரூபாய் வந்து உயர்வடைந்திருக்கின்றது. தலைமுறை தலைமுறையாக வந்து இலங்கை மக்கள் வந்து இலங்கை வங்கியின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் அதே நேரத்தில் வந்து வங்கியின் உறுதியான நிதி பின்னணியும் தான் இந்த சாதனைக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்கின்றது. இந்த முறை பதியா இலங்கை வங்கியின் வர்த்தக நாம வலிமை மதிப்பீட்டு 3AAA என்ற உயரிய நிலைக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கு என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். வங்கியின் வலுவான வாடிக்கையாளர்கள் உறவு முறை, அதே போல வந்து சந்தை தலைமைத்துவம், அதே நேரத்தில் வந்து நவீன வங்கிகளின் சேவைகள் மற்றும் சமூக பொறுப்புணர்வுடன் கூடிய திட்டங்கள் ஆகியவற்றுக்கு கிடைத்த சான்றாக இந்த தர உயர்வு வந்து அமைந்திருக்கின்றது என்பது சிறப்பம்சம். வர்த்தக நாம முதலீடு, அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா வர்த்தக நாம பெறுமதி மற்றும் வர்த்தக நாம செயற்பாடு ஆகிய 3 பிரதான தூண்களை அடிப்படையாக கொண்டே வந்து பிராண்ட் பைனான்ஸ் லங்கா இந்த மதிப்பீட்டை வந்து முன்னெடுக்கின்றது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். நிதி பகுப்பாய்வுகள், அதே போல வந்து சுதந்திரமான நுகர்வோர் ஆய்வுகளின் அடிப்படையில் அமைந்த இந்த தரவரிசை வந்து வங்கியின் நிதி பலத்தை வந்து சர்வதேச தரத்துல வந்து உறுதிப்படுத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான விடயமும் வந்து வெளியாக இருக்கு. அவல்ஹாசன், நீ வந்து அடிக்கடி வந்து இப்ப நாங்க எல்லாருமே வந்து இலங்கை வங்கிக்கு போவோம். அங்க பாத்தீங்கன்னு சொன்னா துரிதமான சேவைகள், அதாவது வந்து அங்க இருக்கிற வாடிக்கையாளர்களை வந்து அவங்க கவனிக்கிற விதங்களும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். துரிதமாக வந்து வேலைகளை முடித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கு இலங்கை வங்கியில.
1: அங்க போனீங்கன்னு உங்களுக்கு ஒன்னும் ரொம்ப சுலபமாகிக்கும், பணமும் பாதுகாப்பாகிக்கும், ஒரு பிரச்சனையும்
0: எந்த பிரச்சனையும் இருக்காது என்பதை இந்த நேரத்தில் நாங்களும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். சந்தோஷமாக. நேரம் 12:43.

0: 2.8 வசந்தம் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல் உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவின் பிரத்யேக செயலாளராக செயல்பட்ட சுகேஸ்வர பண்டாரவின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அவரை எதிர்வரும் 25ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. சந்தேக நபர் இன்று காலை புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சுகேஸ்வர பண்டார ஜனாதிபதியின் செலவினங்களின் கீழ் 2 சம்பள கொடுப்பனவுகளை பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: பிரான்சில் வாடிக்கையாளர்களின் முன் அனுமதியின்றி வணிக ரீதியிலான விளம்பர தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ள இந்த புதிய சட்டத்தின் மூலம் தேவையற்ற வணிக அழைப்புகளை தவிர்க்க நுகர்வோர் தம்மை விருப்பத்தின் பேரில் பதிவு செய்யும் OPT அவுட் முறைமை மாற்றப்பட்டு நிறுவனங்களே நுகர்வோரிடம் முன் அனுமதி பெற வேண்டிய OPT இன் முறைமை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன்படி விளம்பர அழைப்புகளை மேற்கொள்வதற்கு முன்னர் குறித்த வாடிக்கையாளர் அதற்கு இணங்கியுள்ளார் என்பதை நிறுவனங்கள் கட்டாயம் நிரூபிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த விதிமுறைகளை மீறுவோருக்கு எதிராக 75,000 யூரோக்கள் வரையிலும் நிறுவனங்களுக்கு 375,000 யூரோக்கள் வரையிலும் அபராதம் விதிக்கப்பட உள்ளதாகவும் பிரான்ஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
2: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: மக்கள் சூடிய
0: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
4: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, எமது ஆட்சி வசந்தம் FM.
5: ரோ

0: ஆத்துல போட்டாலும் எடுக்க முடியாது, கடல்ல இருந்து எடுக்க முடியாது. முத்து எது
1: தெரியாது,
0: மாரி முத்து.
2: என்ன
0: பாட்டு
1: ஸ்ரீதேவி?
0: ஏன் அந்த பாட்டு தந்தன தந்தன போட்டு போல விளங்குது?
2: அதே பாடல் வந்து அப்துல்ஹாசன் நாங்க குடுத்துடலாம். எங்களோட நேர்கள் வந்து என்னென்ன பாடல்கள் பிடிக்கும் சொல்லி எங்களுக்கு சொன்னா அந்த
0: பாடல உடனே.
2: சரி, தவசி திரைப்படத்துக்காக அவர் விரும்பிக்கட்ட அதே பாடல் ஒழிக்க வருகின்றது. அதுக்கு முன்பதாக வந்து இதே போல சொன்னங்களை நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை விரும்பி கேட்க எங்களுக்கு அழைப்பு ஏற்படுத்தலாம்.
0: 0112 7501
2: 1 2 5 11
0: அப்படி மில்லடிச்சுன்னா முகநூல் வழியாக வளமை மாதிரி வாங்க ஸ்ரீதேவி.

0: ஹைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ஹைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து ஹைடெக் சீல் கோட்.
1: வணக்கம் வசந்த, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
2: அனுசரணை கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து ஹைடெக் ஆன்டிகரோசிவ்.

0: பத்துத்தல பாடல் நாங்களும் கேட்டு வந்திருக்கிறோம். இது வந்து நம்மளுடைய அபுல் ஹாசன், அவருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் சாங்.
1: பத்துத்தல பாட்டு எனக்கு பிடிக்கும்.
0: சரி, ஓகே அபுல் ஹாசன், இது நேர்மலைப்பில் வணக்கம். வணக்கம்.
2: அன்புள்ள சகோதரி அவர்களுக்கும் சகோதரர் அவர்களுக்கும் மதிய வணக்கம். நான் பாதிக்க சின்ன
0: எப்படி இருக்கிறீங்க சின்ன தம்பி?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன் சகோதரி சகோதரர்களே.
1: நன்றி சகோதரா. என்ன பண்றீங்க சகோதரா?
2: வேலை செஞ்சு கொண்டிருக்கின்றேன் சகோதரா.
1: இன்னைக்கு எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம், வியாபாரம் அதெல்லாம் எப்படி சகோதரா? பெரிய பெரிய பணக்காரன் தான்
0: இன்னைக்கு. என்ன கடையில ஒர்க் பண்றீங்க?
2: கம்யூனிகேஷன். பாதுகையில பாதுகையில இந்த கம்யூனிகேஷன்ல.
0: அப்ப நிறைய பேர் இன்னைக்கு ரீலோட் எல்லாம் போட வந்திருக்காங்க.
1: சரி சரி, அப்புறம் செல்லுங்க. சாப்பாடு எல்லாம் முடிஞ்சா இனிமே தானா?
0: அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்? நாங்க
2: இந்த பாடலை அன்புமணி பூமிகா சிவத்தம்பி நிச்சய பிரபா ஸ்ரீதரன் சாரங்க பிரபா அபிசரன் விசாரண பிரபா நாகேந்திரன் தொலசொலை செயலீசன் ரவிச்சந்திரன் ராஜஸ்லோகன் தீர்கராஜா கவிதா மற்றும் அல்வாத்துறை உமாச்சந்திரன் வளத்தோட்டம் சென்னியா மகாதேவன் விஜன தோட்டம் ரமணி திலிக்சன் மல்லிகா மட்டக்களப்பு அமுதவெளி விஜயகுமார் ரவிபர் சிதவண்ணன் விஜோசனன் தர்ச்சனா தர்ச்சன மற்றும் பங்குடாவெளி அழகு சுந்தரம் ஒன்றாகல தனலட்சுமி திரியல ராஜலட்சுமி வர்த்தல ஐயாக்கண்ணு பனாவத்தம் முதலாம் பெரிய சரோஜினி இந்திய ரவி பெரிய குரியாணி வசந்தகுமார் ஏவாகவ தோட்டம் பாதுக்க துறைதா ஜெயவகலா எச்சாந்தோட்டம் ஆட்டோ விஸ்வநாதன் புரதாப் நேமலை சொக்கலிங்கம் முத்துக்குமாரி பத்திசை அருள்மொழி நவலைப்பு சேர்ந்த அன்பு அக்கா ஜெமிலா சுஜித் நுகா மற்றும் தம்புலா சுத்தை ஆகாத் நாகத்தன ஐயாத்துறை சம்மகநாதன் எச்சாந்தோட்ட சிவாஜி விலாச அதிபர்கள் நண்பர்கள் நண்பிகள் அனைவருக்காகவும் அன்பு தங்கை கவுசல்யாவுக்கு கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம்.
1: தம்பி சொக்கலிங்கத்தை கேட்டு சொல்லுங்க.
0: குசலராஜாவும்
1: கூட்டாளிமா.
0: குசலராஜா வந்து நீங்க வந்து எப்பவுமே மறக்க மாட்டீங்க போல இருக்கு.
1: ஊர் தலை குசலராஜன்
0: குசலகமையில இருக்காரு.

0: என்னமாய் பாட்டு பிடிக்கும் குசலராஜா? அந்த
1: தாங்களே இந்த பாடல முடிஞ்சா
0: என்ன பாட்டு?

0: கண்ணாடி, அதை உடைத்திடாமல் காப்ப வந்தான் பில்லாடி. ஏ அக்கா மாவ அஞ்சலி, நம்ம பாரு நெங்கிலே, நாங்க ரெண்டு பேரும் பிங்கிலே, யாரு எங்கேயும் போயிட்டு கொஞ்சல்லே. தாவு தாவு தாவு தாவிலாட்டி சாவுடா.
1: திரை உலகின் நட்சத்திரம்.
2: பஸ்னத்தின் ஸ்டார் ஆஃப் த டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பாடகி சுசித்ரா.

0: வித்தியாசமா 102.8 வசந்தம்
1: எஃப்எம் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
2: கைது செய்யப்படுவீர்கள். போதை பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட A9 வீதியின் 155வது மைல்கல் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பிலிருந்து வருகை தந்த லோரியொன்று A9 வீதி ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு லோரியில் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. கொழும்பிலிருந்து வருகை தந்த லோரியின் உதவியாளரை விபத்தில் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் விபத்து குறித்து கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: தென்கொரிய ராணுவத்தின் தகவலின்படி வடகொரியா இன்று கிழக்கு கடலை நோக்கி ஏவுகணை ஒன்றை செலுத்தியுள்ளது. ஒரு வாரத்துக்கு நடத்தப்பட்ட 2வது ஏவுகணை சோதனை நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. கிழக்கு கடற்கரையுள்ள வன்சான் பகுதியிலிருந்து ஏவுகணை 700 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இந்த ஏவுகணை சோதனையில் எந்தவித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவும் தென்கொரியாவும் இந்த மாத இறுதியில் நடைபெறவுள்ள வழக்கமான கூட்டு ராணுவ பயிற்சிக்கான ஏற்பாடுகளை செய்து வரும் நிலையில் இந்த ஏவுகணை சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எமது அடுத்த மடைத்தலை செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
5: மக்கள் சூடிய மகுடமே.
6: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
7: நிமிர்

0: பாண்டிக்கோட்டையிலே அப்படின்னு சொல்லி திருடா திருடா திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடலை சிப்புயில் செயல் ஒழித்து வைத்தது. இந்த பாடலை வந்து மனு அதே நேரத்தில்
1: வீரபாண்டி கோட்டைன்னு சொல்லக்கூடாது. வீரபாண்டி கட்ட போன எந்த இடத்துல தூக்கல போட்டாங்க
0: எங்கன்னு தெரியல, நீங்க சொல்லுங்க. தெரிஞ்சா
1: கழுத்துல தான்,
0: ரொம்ப தெளிவுதான் அவள். நீங்க
1: சரி இப்ப தார் வந்தீங்க
0: கெடுவாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ருசினாக்கா. நீர் டிஷர்ட் நிஜாம்.
0: நிஜாம் எப்படி இருக்கீங்க?
1: என்ன பாருங்க அப்படின் வந்திருக்கா இல்லையான்னு
2: என்ன
1: செய்து
2: வெரி
1: குட் வெரி குட் வெரி குட் ஸ்டோரிஸ் இஸ் கமிங் டே அனுகுணம். Oh, what okay. talk? This talk is more push talk, no?
0: சரி சரி ஓகே. இந்த ஆங்கிலத்துல புஷ் டாக் அது மட்டும் தான் எனக்கு
1: கிடைக்கலையா?
0: சரி நிசா, நீங்க ரெண்டு பேரும் இப்படியே இங்கிலீஷ்லயே இப்படி தங்கிலீஷ்லயே பேசிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு புரியாது இல்லையா?
1: அதுக்கு படிக்கணும், ஸ்கூல் போகணும்.
0: சரி ஓகே நிசாம், சாப்பிட்டீங்களா?
1: பாதுகாப்பு.
0: சரி ஓகே, அப்புறம் சொல்லுங்க பாடல் யாருக்காக?
2: எனக்காகவும் எங்களை அபுலாசனாலக்காகவும் எங்களை ருபீனா தாத்தாக்காகவும்
1: வசந்தம் கேட்கும் அனைவருக்கும் நமக்கு பாட்டு
2: அப்படின்னு
1: மாதிரி அந்த பாட்டு உங்களுக்கு நைட் டைம்ல வசந்த இல்லாத ஆசிகா கேக்கணும் ஈரக்கூடிய உங்களுக்கு.
2: எனக்காகவும் கனடாலும் வசிக்கும் அன்பு தங்கச்சியும் யூகேல மூசாத் மச்சான் ரீமாக்கும்
1: வசந்தம்
2: கேட்கும்
1: அனைவருக்கும். வாங்க நேரா பாக்கல, என்னது நேராவே பாக்கலாம். வாங்க வசந்தம் வேண்டி டைம்ல
2: என்ன
1: வந்து செல்லிங்க அபிலாஷன் நானா செல்லி சிக்யூரிட்டி கால் ரெண்டு கட கட கடகு நடக்கும்.
0: நன்றி.
1: பரகுல குஷலராஜா கூட்டி வாங்க.
2: நன்றி. ஷோப்பு கண்ணாடியும் கூட்டி வாங்க.
1: கூட்டி வாங்க, கூட்டி வாங்க. நன்றி.
0: ஓகே. இருந்தாலும் வந்து அபுல் வந்து நீங்க எப்பவுமே வந்து குஷலராஜா வந்து ஞாபகம்.
1: அது பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த குஷலதான் எந்த ஊர்
0: ஒன்று

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.

0: பகவதி திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து வந்தது. நேரம் 2:30 நிமிடம். கமல்ஹாசன், இந்த ஒரே யோசனையில இருக்கிறீங்க?
1: யோசனை தான் இப்ப போனாங்க தான் நீங்க கூட்டாளி மாறுவாள் எல்லாம் அத பத்தி யோசனை.
0: சரி
1: வந்தீங்க கூட்டாளி.
0: கேட்டுவாங்களாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார் இது? நவரத்னம். எப்படி இருக்கீங்க?
1: நவரத்னம் என்ன அர்த்தம்? நானா ஆரோக்கியம் பேர் வச்சுப்பான் சரி காய்ச்சல் தடுமல் அவன் கோடீஸ்வரன் பேர் வச்சுப்பான் காலைல பிளேட்டிக்கும் காய்ச்சி வைக்காது. அப்படி என்ன அவர் நவரத்னம் சொன்னதுக்கு நீங்க அப்படி இல்ல நவரத்னமா ஈப்பீங்க.
0: பாடல்

0: நேயர்களோடு சந்தோஷமாக மதிய நேரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிய நேரத்துகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 2:41. இந்த நேரம் வணக்கம்.
1: சிவகுமார்,
2: எப்படி இருக்கீங்க? பாரா ஸ்டேட் எல்லாம் எப்படி இருக்கு ஸ்ரீதேவி?
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கீங்க. போகல எங்களுக்கு என்ன குறை?
0: இருவருக்கும்
2: ஒன்றரை லைன் பரவாயில்லை.

0: சரி சரி, ரொம்ப அழகா பாடி, சூப்பரா பாடிங்க, நான் சொல்லி கொடுத்த மாதிரியே படிக்கிறீங்கன்னா நீங்க. அது என்ன சிரிப்பு, ஒரு மாயா அசிங்கமா, நீ எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே அசைச்சிங்க இல்லையே.
1: சரி சரி, ஓகே, ரொம்ப சூப்பரா பாடி இருக்கீங்க. அடுத்த முறை அருமையான பாடல் தயாரா இருக்கான்னு சொல்லுங்க.
2: பாடல் கேட்டு பெயிண்ட் மாதிரி சீசான் மதுசா இருக்கும் அபி பாராஷ்டா ஞான சீக்கிரம் வெள்ளை சௌந்தராஜன் கிரிப்போ டீசன் கண்ணத்திர வசந்ததன் முக்காம் சுதாசரம் கண்ணத்திர தீர்பா பவாஸ் விக்ரம் சார் ரமேஷ் அப்பா அம்மா ராஜேந்திர அனிச்சு நேர்ப்போம் கேட்போம்.
1: நன்றி,
0: நாங்க பாடிக்கிறேன், படிச்சா சந்தோஷம். வாய்ஸ் எப்படி பாலிக்கும் பழமிக்கும் பசி ஈக்காது பஞ்சென்னையில் காத்து வரும் தூக்கம் வராது ஜிஆர் தூக்கம் வராது கூட்டாளி அடுத்த வரைக்காங்க தானே ஐஜி பசிந்தா நல்ல பொய் சொல்ல வேணா
1: உண்மையாவே அவங்க அழகான
0: அவங்க இல்ல பாட்டுனா அவங்களே கேட்கல ஜியா நீங்க மகால ஆழ்வா நீங்க எல்லாம்
3: நட்சத்திரத்தின்

உலகின் நட்சத்திரம் புதுமைகளோடு

0: பிக்கார பிக்கும் இந்த பாடலோடு நாங்கள் இருவரும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். தொடர்ந்தும் போட்டு தாக்க நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க
1: ஜீனியோ ஜீனியோ ஜீனியா வவுனியா குவாரியா சில ஜிஆர் வந்தீங்க, அவங்களோட சேர்ந்து ஜோதிகா வந்தீங்க.
0: ஜோதிகா வந்திருக்காங்களா? இப்ப வந்தாங்க இலங்கைக்கு.
1: இந்த பாருங்க, திரும்பி பாருங்க, அப்படி பசுந்து புள்ள இந்த பாரு விளங்குதில்ல அவளுக்கு. பசுந்து புள்ள என்ன?
0: ஓகே, உண்மையான பேரை சொல்லிருங்க.
1: என்ன புள்ள பேரு?
0: ஜோதிகா.
1: ரொம்ப
0: பாவம் அவங்க. சரியா, விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: ஆல் விலங்கி ஹபுல் ஆசன்
0: என்றும் பிரியமுடன் ருஃபினா.

0: 92.8 வசந்தம் FM வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கட்பெட்டி கலப்பில் படகொன்று கவிழ்ந்த விபத்துக்குள்ளானதில் 2 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் தாயும் தந்தையும் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர்கள் 13 மற்றும் 7 வயதுடைய 2 சிறுவர்கள் என தெரிய வருகிறது. கட்பெட்டி கலப்பின் குடேபிட்டிய தீவிற்கு அருகில் மீன்பிடிப்பதற்காக விரிக்கப்பட்டிருந்த வலையை எடுப்பதற்காக 2 சிறுவர்களும் குறித்த தம்பதியினரும் நேற்று படகொன்றில் சென்றுள்ளனர். இதன்போது அப்பகுதியில் வீசிய பலத்த காற்று காரணமாக குறித்த வல்லம் கவிழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த 2 சிறுவர்களில் ஒருவர் படகை செலுத்திய தம்பதியினரின் பிள்ளை எனவும் மற்றைய சிறுமி அந்த தம்பதியினரின் உறவினர் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்.
3: வசந்த் FM வெளிநாட்டு செய்திகள்.
4: ஜிம்பாபேயில் கரிஃபா ஏரியில் அதிகளவான பயணிகளுடன் சென்ற படகொன்று கவிழ்ந்ததில் 15 பேர் உயிரிழந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் உள்ள கரிஃபா ஏரி ஜிம்பாபே மற்றும் அதன் அண்மித்த நாடான ஜாம்பி ஆகியவற்றுக்கிடையிலான எல்லையின் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது. படகு கவிழ்ந்த விபத்தில் மேலும் 27 பேர் வரையில் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. உறுதிப்படுத்தப்பட்ட பயணச்சீட்டு விற்பனையின் அடிப்படையில் 114 பயணிகளும் 5 பணியாளர்களும் விபத்து இடம்பெற்ற போது படகில் பயணித்துள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
2: மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இணைந்திருக்க போகின்றோம் 5 மணி வரைக்கும் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு. வணக்கம் ஆனந்தி.
1: வணக்கம் வணக்கம் ஜிஆர். நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க 5 மணி வரைக்கும் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
0: ஓகே, 102.6 102.8 ரொம்ப சதமாட்டு மணி கேட்கலாம். அது மட்டுமல்ல www.vasanthafm.lk பக்கம் கூட அமைந்திருக்கலாம். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இன்றைய நாளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றோம். குறிப்பாக எல்லாருமே சூரிய கிரகணம் ஒரு பக்கம், அதே போல் அடுத்தடுத்த இயற்கை நிகழ்வுகள் ஒரு பக்கம், இயற்கை அனர்த்தங்களும் ஒரு பக்கம் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது இன்று வந்துட்டு இன்று முழு சூரிய கிரகணம், அதாவது 2026 இரண்டாவது சூரிய கிரகணம்னு சொல்லலாம். இது இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேசம் போன்ற நாடுகளில் காண முடியாது. 121 பிறகு வரக்கூடிய ஒரு முழு சூரிய கிரகணம் ஸ்பெயின் நாடுகளில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நாசா உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கிறது.
1: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியா, இலங்கையில் வந்து சரியா இலங்கையில் வந்து இந்த சிறைச்சாலைகள் கைதிகள் அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் வந்து குறிப்பிட்ட சிறைச்சாலை மோதல்ல 2 கைதிகள் வந்து உயிரிழந்தமைக்கான காரணம் பரிசோதனை வந்து வெளியாகி இருக்கு. குறிப்பிட்ட சிறைச்சாலையில் வந்து கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட பதற்றம் காரணமாக உயிரிழந்த 2 கைதிகள் துப்பாக்கி சூட்டினால் ஏற்பட்ட பலத்த காயங்கள்னால தான் உயிரிழந்தாங்க அப்படிங்கறது வந்து பிரேத பரிசோதனையில் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு.
0: சரி, ஓகே, அது ஒரு பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம். சரி, இதே போலதான் இந்த பயன்படுத்தப்படாத காணிகள், இந்த காணிகளை வந்துட்டு நீண்ட கால ஒரு குத்தகைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அரசு முடிவெடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட அரச பெருந்தோட்ட கூட்டுத்தாபனம் மற்றும் மக்களுக்கு உரிய அந்த அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான 247 அதிகமான பயன்படுத்தப்படாத காணிகள் இப்போ முதலீடாளர்களுக்கு 50 குத்தகை அடிப்படையில் கொடுக்கறதுக்கு அரசாங்கம் இப்போ வந்துட்டு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது. நல்ல ஒரு விஷயம், பயன்படுத்தப்படாத காணிகளை அந்த பெருந்தோட்டவங்களுக்கு கொடுக்கும்போது அது அவங்க ஒரு பயிரையோ அல்லது ஏதாவது ஒரு முதலீட்டை ஒன்று செய்து மக்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை அதனூடாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு.
1: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு மட்டுமே ஒரு நாட்டின் இறுதி இலக்கல்ல என்றும், நிலையான எதிர்கால பயணத்திற்கு பரந்த அளவிலான பொருளாதார மற்றும் நிறுவன மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கலாநிதி அருணியரசுமரசூரிய வந்து தெரிவித்திருக்காங்க. இலங்கையில் தொழிற்சார் நிபுணர்களின் சங்கத்தின் 39வது வருடாந்த மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்ட போதே நேற்றைய தினம் வந்து இவர் வந்து இத வந்து சொல்லிருக்கிறார்.
0: சரி, ஓகே, நல்ல ஒரு விஷயம். இந்த வாகனங்கள் இருக்குமதி, வாகனங்களுடைய விலைகள் அதிகரிப்பு, இதனால வந்துட்டு மக்கள் வந்துட்டு பொருளாதார ரீதியாக சில சிக்கல்களை எதிர்கொண்டாங்க. நிறைய விஷயங்கள் காரசாரமாகவும் பேசப்பட்டது இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ இந்த கடன் பத்திரங்கள் மூலம் இறக்குமதி செய்யப்பட்டு இறுதி சுங்க அனுமதியை பெற முடியாமல் நீண்ட காலமாக சிக்கிக்கொண்டிருக்கிற வாகனங்களை விடுவிக்க முடியாமல் சிக்கிக்கொண்டிருக்கின்ற வாகனங்கள் தொடர்பாக இப்போ பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும், நிறைய பிரச்சனைகள் எழுந்திருக்கிறது, அதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இலங்கை சுங்க திணைக்களம் ஒரு விசேட குழு ஒன்று நியமிச்சிருக்கிறாங்க. நியமிச்சு இந்த இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் சரியான முறையில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறா, ஏன் இங்கிருந்து விடுவிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விசேட அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட சொல்லிருக்கிறாங்க. அந்த குழுக்கு பிறகு, அந்த குழு கொடுக்கிற அறிக்கைக்கு பிறகு ஒரு சரியான முடிவு ஒன்று எடுக்கப்படும்.
1: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சுமார் 133 ஒரு முறை நிகழும் அரிய விண்கல் மழை என கூறப்படும் பெரசி விண்கல மழை வந்து இன்று பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இரவு 12 அளவில் வந்து உச்சத்தை அடைய உள்ளதாக விண்வெளி ஆய்வாளர்கள் வந்து தெரிவித்திருக்காங்க. பெரசிட் விண்கல் மழையானது வந்து வால் நட்சத்திரம் விட்டு சென்ற தூசி துணுக்கள் வழியாக வந்து பூமியை பயணிக்கும் போது வந்து உருவாகிறது. சரியா, இந்த சிறிய விண்கல் பூமியின் வளிமண்டலத்துக்குள் வந்து மிக வேகமாக நுழையும் போது வந்து வளிமண்டலத்துடன் உயர்வினால் வெப்பம் அடைந்து ஒளிர்கின்றது.
0: 1 மணி நேரத்தில் 50 முதல் 100 வரையான விண்கற்களை காணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மிஸ் பண்றாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கு.

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம் விசில் திரைப்படத்துக்காக. சோ தொடர்ச்சியாக நீங்க கேட்டுட்டு வாசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த மணித்தியாலத்துல போட்டு தாக்கு நிகழ்ச்சியில முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த போறோம்.
1: அதை வந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியில வந்து நினைவுபடுத்துறதுக்கு நாங்க ரொம்பவுமே பெருமை கொள்றோம், ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படிங்கறத வந்து நாங்க முன்கூட்டியே சொல்லணும்.
0: ஆமா, சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்ச எங்களுக்கு, வெளிநாட்டுல இருந்து ஒரு பணமோ அல்லது வீடு வித்து அந்த காணிய வித்தில கிடைக்கக்கூடிய எங்களுக்கு பணமோ அல்லது ஏதாவது ஒரு சேமிப்பு செய்து ஒரு பெரிய ஒரு லாபம் கண்டு ஒரு பணம் இருக்கு, அதை வீட்டுல வச்சுட்டு இருக்கும் போது ஒரு பயத்தோடயே தூங்கிட்டு இருப்போம் இல்லையா. அந்த அது மட்டும் இல்ல, அந்த அதை நாங்க அடிக்கடி அதை பார்க்கும் போது செலவு பண்ணுவோம், தேவையில்லாத செலவெல்லாம் செய்வோம். அதுக்கப்புறம் அந்த சேமிப்பு அப்படிங்கறது ஒன்று இல்லாம போய் எங்களுடைய எதிர்காலமும் சின்ன பின்னமா போயிரும். சோ நாங்க வந்துட்டு பேங்க்ல சேமிக்கிற போது எந்த பேங்க்ல சேமிக்கலாம், இதுக்கான லாபம் கிடைக்குமா, எந்த பேங்க் நம்பிக்கையா இருக்கும் அப்படின்னு நிறைய கேள்விகள் எங்களுக்குள்ள இருக்கு. எந்த பேங்க் பாதுகாப்பானது, எந்த பேங்க் பெஸ்டா இருக்கும் அப்படின்லாம் நாங்க நிறைய க்வெஸ்சன் பண்ணுவோம் இல்லையா.
1: அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜிஆர், இலங்கையில் முன்னணி நிதி நிறுவனமான பிஓசி வங்கி வந்து இதுல வந்து முதலிடத்துல வந்து இருக்குதுங்கிறத நம்ம பெருமையோடு சொல்லணும் சரியா. 2026 நாட்டின் மிக மதிப்பு மிக்க வணிக நாமம் என்ற இடத்தையும் வந்து முதலிடத்தையும் வந்து இந்த வங்கி வந்து தட்டி சென்றிருக்கு.
0: கடந்த வருடத்தோடு ஒப்பிடும் போது பிஓசி வங்கி 14.1% வளர்ச்சி பெற்றிருக்கிறது. நாட்டுல நம்பர் ஒன் நாமம் கொண்ட ஒரே ஒரு வங்கி அப்படின்னு சொன்னா இலங்கை வங்கி தான். ஏன் சொன்னா 87 பாரம்பரியமான ஒரு நம்பிக்கை, அதை மாற்ற யாரால முடியாது. எங்களுடைய முதலீட்டுக்கு நம்பகமான ஒரு இடமும் கூட இலங்கை வங்கி தான். அது மட்டும் இல்ல, நாங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்குறேன்டா நாங்க வந்துட்டு ரேட்டிங் பார்ப்போம் இல்லையா, அதனுடைய ரேட்டிங் எப்படி இருக்கு, பொருளோ அல்லது ஏதாவது ஒன்று, ஏதாவது ஒரு ஹோட்டல்லையோ ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று வாங்க போறோம்னா அதோட ரேட்டிங் பெஸ்ட் பிராண்டா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி தான் இலங்கை வங்கிக்கு AAA ரேட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கிற பெஸ்டான ஒரு பிராண்டடான ஒரு வங்கியாக நாமம் கொண்டிருக்கிறது இலங்கை வங்கி.
1: அதே நேரம் உலகில் முன்னணி 500 வங்கி வணிக நாமங்கள்ல வந்து 2026 பட்டியல்ல வந்து இடம்பெற்ற ஒரே இலங்கை வங்கி என்ற வங்கியையும் வந்து பிஓசி வங்கி வந்து பெருமையுடன் சொல்லியிருக்காங்க.
0: அது மட்டுமல்ல, இலங்கை வங்கி கூட இருக்கிற வாடிக்கையாளர்கள் இலங்கை வங்கி மேல வைக்கிற அன்பு அந்த அளவுக்கு நாட்டினுடைய பிராண்டட் நம்பகமாகவும் சந்தோஷமாகவும் பெருமைப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இலங்கையோட வருடாந்திர தரவரிசைப்படி 2026 இலங்கை வங்கியை பொறுத்த வரைக்கு மிகவும் மதிப்பு மிக்க ஒரு பிராண்ட் இல்லையா.
1: அதே நேரம் 2025 நிதியாண்டில் வந்து 77 மில்லியன் ரூபாவை வந்து வரியாக செலுத்தி நாட்டின் மிக பெரிய வரி செலுத்தும் நிறுவனமாகவும் திகழ்கின்றது இந்த பிஓசி வங்கி.
0: அது மட்டுமல்ல, 65.5 பில்லியன் மதிப்புமிக்க ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, எல்லோருக்கும் ஏதாவது வாங்கணும் போது நாங்க வந்துட்டு யோசிக்கிற ஒரு விஷயம்தான் அந்த ரேட்டிங், அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சில பேர் யோசிப்பாங்க பிஓசி பேங்குல வந்துட்டு வார வருமானத்தை கொண்டுதான இந்த அச்சீவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி இல்லை, இந்த வரிசை கொடுக்கறதுக்கான என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இது வந்து எங்களுடைய நாட்டுக்கு ஒரு சப்போர்ட் பண்ற ஒரு எங்களை அந்த பிஓசி வங்கியினூடாக வரக்கூடிய வருமானங்களை கொண்டு எங்களுடைய நாட்டுக்கு ஒரு சப்போர்ட் பண்றாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா,
1: அண்மையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, திக்வா சூறாவளி நிறுவனத்திற்காக வழங்கப்பட்ட 500 மில்லியன் ரூபாவை வந்து நன்கொடையாக கொடுத்திருக்காங்க இந்த பிஓசி வங்கி.
0: இந்த சமூக சேவை திட்டங்கள் எல்லாவற்றையும் பார்த்துத்தான் இந்த வருஷத்துல இலங்கை வங்கிக்கு இலங்கையோட மிகவும் மதிப்பு மிக்க பிராண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. எப்போதுமே எல்லாருமே பேசி நாங்க கேள்விப்பட்டு பாரம்பரியமான 87 ஒரு நம்பிக்கை தான் இலங்கை வங்கி. சோ எங்களுடைய முதலீட்டுக்கு ஒரு சிறந்த வங்கி, நாங்க யோசிக்காம சந்தோஷமா பெருமைப்பட்டு எங்களுடைய சேமிப்பையும் எதிர்காலத்தையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வங்கி அப்படின்னு சொன்னா இலங்கை வங்கி தான். கட்டாயம் போங்க, உங்களுக்கு இருக்கிற முதலீடுகள் எல்லாம் அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, நல்ல ஒரு ரேட்டிங் உங்களுக்காக கிடைக்கும். உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி நீங்க காலப்பட தேவையில்ல, அங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு. இப்போ குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா, நாங்க எல்லா வங்கிகளையும் ஒப்பிடும் போது இலங்கை வங்கிக்கு போகும்போது ஆனந்தி அந்த ஒரு டென்ஷன், ஒரு பயம், ஒரு பதட்டம் இருக்காது. கூலா ஒரு ஃப்ரெண்ட்லியா அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க இல்லையா. மத்த வங்கிகள் ஒப்பிடும் போது இலங்கை வங்கி பெஸ்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு நம்மளுடைய நடந்து கொள்றதும் சரி, அவங்க அந்த கொடுக்கல் வாங்குங்களையும் போதும் சரி, அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா நடந்து கொள்வாங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்காது, டக்கு டக்குன்னு எங்களுடைய வேலைகளை முடிச்சுட்டு குயிக் குயிக்கா வந்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு சமூகமான ஒரு சுமூகமான ஒரு சூழல் கொண்ட வங்கி தான் எங்களுடைய இலங்கை வங்கி. கட்டாயம் இங்க போங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நம்பகமான ஒரு முதலீட்டுக்கான நம்பிக்கையான இடம் தான்
1: இந்த பிஓசி வங்கி அதையும் நாங்க ஞாபகப்படுத்துறதுல, அதுவும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியின் மூலமாக ஞாபகப்படுத்துறதுல வந்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறோம். இப்ப அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜியா, 2027 வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அரச உத்தியோகத்திற்கான சம்பளம் அதிகரிக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயசித்த வந்து தெரிவித்திருக்காரு. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் போது வாராந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே வந்து அவர் வந்து இதை வந்து குறிப்பிட்டிருக்காரு.
0: இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தூரத்துல இருந்து பாப்போம், கிட்ட போய் பாக்குறது கொஞ்சம் பயமா இருக்கும். உலக யானைகள் தினம் இல்லையா? சரி, இந்த உலக யானைகள் தினத்துல வந்து நாட்டில் தற்போது யானைகளினுடைய எண்ணிக்கை குறைந்த மட்டத்தில் எல்லாம் போயிட்டு இருக்காமதி பாக்குற போது, இந்த வருடத்தில் இதுவரை வந்து நாட்டில் வந்துட்டு 199 யானைகள் மரணங்கள் பதிவாக இருக்கிறதாம். அதிகமாக விபத்துக்கள், அதே போல மனிதர்களால் ஏற்படக்கூடிய விபத்துக்களால இந்த உயிரிழப்புகள் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்ல, எங்களுடைய யானைகள் அப்படிங்கிறது ஒரு பொக்கிஷம் இல்லையா எங்கள் நாட்டினுடைய. சோ அதை பாதுகாக்கணும், அதுக்கான நிறைய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருந்தது. அண்மையில் கூட சீன அரசாங்கத்தின் ஊடாக மூங்கில் வேலிகள் அமைப்பதற்கான திட்டங்களும் கொண்டு வந்திருந்தது. ஓகே, இன்னும் நிறைய பேசலாம், போடுதாக நிகழ்ச்சியோடு கிடைந்திருங்க.

0: தீனா திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தொழுகிறது. 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
1: ஓகே, நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதாவது அந்த குறிப்பா சொல்ல போனால், இந்த நுகர்வோருடைய அனுமதி இல்லாம நாங்க வந்துட்டு எங்களுடைய தொலைபேசிக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு அழைப்பு வரும், முக்கியமான ஒரு கால் வருதே என்று ஆவலா காத்துட்டு இருப்போம். ஆனா அடுத்து ஆன்சர் பண்ணும்போது அது வேறொருத்தர கோலா இருக்கும். அதாவது அந்த தொலைபேசி சம்பந்தமாக அல்லது ஏதாவது ஒரு அப்டேட்டா இருக்கும், அதை கேட்கும் போது எங்களுக்கே கஷ்டமா இருக்கு. என்னடா நம்மளுடைய அனுமதி இல்லாம எங்களுடைய டேட்டா எல்லாம் எடுத்துட்டு இப்படி கால் பண்றாங்க, யாரா இருக்கும் அப்படின்லாம் நாங்க யோசிப்போம். இப்ப வந்துட்டு இந்த நுகர்வோருடைய முன் அனுமதி கட்டாயமாக, வாடிக்கையாளர்களின் முன் அனுமதி இன்றி இந்த வணிக ரீதியான விளம்பரம் அதேவேல தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்வதற்கு பிரான்ஸ் நாடு நாடு தழுவிய தடையை விதித்திருக்கிறது. சுவரான விஷயம் இல்லையா?
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்தோனேசியாவில் வந்து அதிகமாக நிலப்பரப்பை அழித்து பரவி வரும் காட்டு தீயை கட்டுப்படுத்துவதற்காக சுமார் 50,000 தீயணைப்பு வீரர்கள் வந்து தீவிர நடவடிக்கைகளில் வந்து ஈடுபட்டு வருகின்றனர். வந்து அதே நேரம் காட்டு தீ காரணமாக உருவான அடர்ந்த புகை மற்றும் மோசமான அசுத்தமான காற்று காரணமாக மாணவர்களின் சுகாதாரத்தை பாதிக்கும் பொருட்டு பல பாடசாலைகளில் தொடர்ச்சியாக மூடப்பட்டு கற்றல் நடவடிக்கைகள் வந்து இணையவழி மூலமாக முன்னெடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இந்த எல்நினோ காலநிலை மாற்றத்தின் காரணமாக ஏற்பட்ட வறட்சியான காலநிலையே இந்த காட்டு தீ பரவுவதற்கான முதன்மை காரணமாக அமைகிறது.
1: சரி, ஓகே. இது அப்படி ஒரு பக்கம் இருக்க, ஜிம்பாப்வே நாட்டிலேயும் தன் கரிபா ஏரியில வந்துட்டு பயணிகள் படகொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதுல 15 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 27 பேர் காணாமல் போயிருப்பதாக சொல்ல இருக்கிறது. மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுல வந்து மொத்தம் வந்துட்டு 114 பயணிகளும் 5 பணியாளர்களும் பயணிச்சிருக்கிறாங்க. அதிகமான சிறுவர்களும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
0: அதே நேரம் செங்கடலில் சரக்கு கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் படையினர் நடத்திய ஏவுகணை தாக்குதல்ல வந்து 6 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கு. ஏமான் அருகே செங்கடலில் நுழைவு பகுதியில் அமைந்துள்ள ஃபாப் நீரணை அருகே சரக்கு கப்பல் ஒன்று சென்று கொண்டிருந்த போது அந்த சரக்கு கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதுல வந்து 6 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க.
1: ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். தொடர்ச்சியாக இணைந்திருங்க உங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. ஒலிக்கும் பாடல் இது பொல்லாதவன் திரைப்படத்துக்காக ஜீவியினுடைய இசையில்.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாம். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: வளிமண்டல மிகு திணைக்களத்தின் இயற்கை அனர்த்தங்கள் பற்றிய முன்னெச்சரிக்கை மத்திய நிலையத்தினால் நாட்டைச் சூழவுள்ள சில கடற்பரப்புகளுக்கான பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடற்பரப்புக்கு தொடர்பில் எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தல் நாளை நண்பகல் 12 மணி வரை 24 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும். இந்த வானிலை நிலைமை காரணமாக குறிப்பாக மாத்தறையிலிருந்து ஹம்மான் தோட்டை ஊடாக பொத்திபில் வரையிலான கடற்கரைக்கு அப்பாலான கடற்பரப்புகள் மற்றும் சிலாபத்திலிருந்து புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக காங்கசந்துறை வரையிலான கடற்பரப்புக்கு அப்பாலுள்ள கடற்பரப்புகள் குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: மேற்கு கரையின் வடக்கு பகுதி உள்ள 26 பலஸ்தீன கட்டிடங்களை இடிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் நிதி அமைச்சர் பெசல்ஸ் ஸ்மோட்ரிஸ் தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் யூத குடியேற்ற நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இந்த இடிப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறியுள்ளார். குடியேற்ற நடவடிக்கைகளையும் பாதுகாப்பையும் வலுப்படுத்துவதற்கு இது அவசியம் என நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஸ்மோரிஸ் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மணித்தள செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
0: நிமிர்ந்த நடை.

0: வசீகரா திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக அப்படியே இரண்டாவது மனத்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு.
1: இந்த மனிதர்கள் நிறைய பேச போகின்றோம். பொதுவாக வந்து பயம்டா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம். ஆனால் டொனால்ட் ட்ரம்புக்கு பயமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சரி, ஈரானுடைய அச்சுறுத்தல் காரணமாக துருக்கியில் நடைபெற்ற இந்த நேட்டோ உச்சி மாநாட்டின் பின்னர் ரகசியமாக நேட்டோ, அதாவது கட்டாரில் தலைமை தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்டார் அவருக்கு உத்தியோகபூர்வமான ஒரு விமானத்தை அனுப்பியிருந்தது. அதில் பயணித்துட்டு குறிப்பிட்ட சிறிது நேரத்தில் அவர் அந்த உணவருந்துற அந்த சின்ன ஒரு இடைவெளியை பயன்படுத்தி வேறொரு விமானத்தில் அவர் பயணித்திருக்கிறாரு. அதுக்கு அவர் சொல்லியிருந்தாரு, நான் வந்துட்டு ரகசிய பிரிவு மற்றும் இராணுவத்தினுடைய வழிகாட்டலுக்கு இணங்கத்தான் நான் செயற்பட்டேன் அப்படின்னு சொன்னாரு. என்ன ரீசன் சொல்லல, ஆனால் ஈரானுடைய அச்சுறுத்தல் காரணமாக எந்த நேரத்தில் நான் எந்த விமானத்தில் பயணிக்கிறேன், அப்போ அந்த நேரத்தில் என்ன உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் அப்படிங்கிறதுக்காக ரகசியமாக அந்த உச்சி மாநாட்டுக்கு பிறகு தன்னுடைய விமானத்தை அடிக்கடி மாற்றிருக்கிறது. சம்பவம் ஒரு பரபரப்பாக ஏற்பட்டிருக்கிறது.
0: அதே நேரம் சீனாவின் விண்வெளியில் ஏவப்பட்ட ராக்கெட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புறப்பட்டு 85 வினாடிகளிலே திடீரென வெடித்து சிதறிய சம்பவம் வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ராணுவம் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ராக்கெட் வந்து தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் விண்வெளி செலுத்தும் நோக்கில் இந்த ராக்கெட் வந்து ஏவப்பட்டிருக்கு. இதற்காக சீனாவில் வந்து மாகாணத்தில் அமைந்துள்ள வெங்ஷிங் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து ராக்கெட் விண்வெளி ஏவப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. ராக்கெட் வெற்றிகரமாக புறப்பட்டு சுமார் 85 வினாடிகள் கடந்த நிலையில் வந்து இது சிதறி வெடித்திருக்க சம்பவம் வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.
1: சரி, ஓகே. அதே போலதான் இந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் வந்து அந்நிய கடல் வாழ் உயிரினங்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாக இப்போ விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்குற போது தான் அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கடல் வெப்பநிலை அதிகரித்து வருவதாகவும் இது இந்த வழி அந்த வெப்பம் அதிகரிக்கிறதுனால இந்த வெப்ப மண்டல பகுதியை சேர்ந்த உயிரினங்கள் மத்திய தரைக்கடலுக்கு நுழைகின்றதாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட தற்போது இந்த பகுதியில் வந்து 1000க்கும் மேற்பட்ட அந்நிய உயிரினங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது.
0: அதே நேரம் கொலம்பியாவில் வந்து ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 7.4 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினால் வந்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை வந்து தற்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 181 அதிகரித்திருக்கு. மேலும் வந்து 570 பேர் வந்து காயமடைந்த நிலையில் வந்து 2000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து தற்போது காணவில்லை என்ற தகவலும் வந்து வெளியாகி இருக்குது.
1: அண்மையிலேயும் கடந்த June 24 வெனிசுலாவில் அடுத்தடுத்து 2 நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்துச்சு இல்லையா, அதுல கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. இன்னும் அந்த முன்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சரி, ஓகே, இதை விட இருக்கு, இன்னும் நிறைய பேசலாம். தொடர்ச்சியாக இணைந்திருங்க
0: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

ஏற்புடைய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். காற்றலையில் முதல்வன் காற்றலையில் முதல்வன் முதல்வன் முதல்வன்

0: ஷாஜகான் திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தோய்கிறது.
1: தொடர்ந்து மணிந்திருக்கலாம் நேரமே பொழுது 4:24.
2: Best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.
3: ஜிஐ பைப் சரி ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல்ஸ் பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான் சைபர் 71 9 79 76 38.
4: இந்தா வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர.
5: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
4: என்ன நீங்க கட்டிடுக்கு ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க தர, என்ன வேணும்?
5: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
4: என்ன பிராண்ட்?
5: நல்ல பிராண்ட் ஒன்று.
4: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
5: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல் ஜிஐ பாக்ஸ் பார்.

0: ஸ்டோரி என்னன்னு சொல்றோம் பாருங்க.
1: Let me sing a kutti story, pay attention, listen to me.
2: Kutti story.
0: Kutti story.
3: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது.
2: சோ இந்த மாலுக்கான இந்த மனிதத்துக்கான குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒரு ஆற்றக்கரையோரம் வந்து ஒரு பெரிய புல்வெளியும் பக்கத்திலேயே ஒரு உறுதியான மூங்கில் மரம் மற்றும் பெரிய பெரிய மரங்கள்லாம் இருந்திருக்கு. ஒரு நாள் வந்து கடுமையான காற்று மற்றும் மழை காரணமாக காற்றின் வேகத்தை தாங்க முடியாமல் வந்து பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் வந்து வேரோடு வந்து சாய்ந்து விழுந்திருக்கு. சரியா, மூங்கில் மரம் மட்டும் புயல் வீசும் திசைக்கெல்லாம் வளைந்து கொடுத்து கொண்டே இருந்திருக்கு. காற்று எந்த பக்கம் வீசியதோ அந்த பக்கம் உடலை வளைத்து காற்றோடு ஒத்து போனது. சரியா, புயல் ஓய்ந்ததும் வந்து சுற்றிலும் பார்த்தா இருந்தா பல மரங்கள் வந்து கீழே விழுந்து கிடந்தன. அதனால் வந்து வளைந்து கொடுத்த மூங்கில் மரம் மற்றும் எந்தவித சேதமும் இல்லாமல் நிமிர்ந்து நேராக நின்றது. சரியா, இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் வரும்போது பிடிவாதமாக இருக்காமல் நெகிழ்வு தன்மையோடு வளைந்து கொடுக்க கற்றுக்கொள்ளணும். எவ்வளவு பெரிய புயல் அடித்தாலும் நிமிர்ந்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
0: என்னன்னு சொல்றோம் பாருங்க.

0: இப்படி தெரிவதுக்காக சுவரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். 102.6 102.8 வசந்ததி போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: அந்த நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கனடாவில் இளைஞர்களுக்கு இடையிலான வேலையின்மை விகிதம் வந்து தொடர்ந்து 3வது மாதமாகவும் குறைந்துள்ளதாக காணொடிய புள்ளி விபரவியல் திணைக்களம் வந்து வெளியிட்டு புதிய வேலை வாய்ப்பு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. 15 முதல் 24 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கான வேலையின்மை விகிதம் வந்து கடந்த 2025 ஜூலை மாதத்திலிருந்து 14.6% நிலையில் வந்து 2026 ஜூலை மாதத்தில் 12.6% குறைந்துள்ளதாக வந்து
0: கால்பந்து வீரரான ரொனால்டோ வந்துட்டு அவருடைய நீண்ட நாள், கிட்டத்தட்ட ரொம்ப நீண்ட நாள் அப்படின்னு சொல்லலாம், நீண்ட நாள் காதலியை கரம் பிடித்து திருமணம் செய்து கொண்டு அந்த மோதிரங்கள் மாத்தி அணிந்த புகைப்படங்கள் வந்துட்டு சோசியல் மீடியாவில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ வந்துட்டு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற விஷயமாக இருக்கிற தன்னுடைய காதலியான சார்ஜினாவை தான் கால்பந்து வீரரான ரொனால்டோ திருமணம் செஞ்சிருக்கிறார். ஓகே, நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்றோம்.
1: அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து முதலைகளை எல்லாம் கண்டா பொதுவாகவே பயம் இருக்காமா, சரியா? கிட்ட போனா என்ன பண்ணும், கடிச்சு சாப்பிட்டுரும், முழுங்கிடும் அப்படின்னு.
0: அதுக்குதான் ஒரு டேஸ்டும் தெரியாது,
1: சரியா? அப்ப பாத்தீங்க, தெலுங்கானா மாநிலத்துல வந்து கிருஷ்ண ஆறு அப்படிங்கிற சொல்லி ஒரு ஆறு இருக்குது, சரியா? அந்த ஊர்ல வந்து பொதுவாக வந்து மழையின்மை காரணமாக வந்து வறட்சி ஏற்படுத்திருக்கு, சரியா? இதன் காரணமாக அந்த முதலை என்ன பண்ணிருக்கு, சரி கொஞ்சம் போயிட்டு வெயில் காய்ச்சிட்டு வருவாம் அப்படின்னு சொல்லி வெளியில வந்திருக்கு.
0: ஓ, முதலையில நல்லா சாப்பிட்டுட்டு இந்த ஆத்தங்கரை ஓரங்கள பார்க்கும் போது
1: வெயில் காய்,
0: ஆமா
1: சரியா, வெயில் காயறதுக்காகத்தான் அது வந்திருக்கும், சரியா? அப்ப அந்த ஆத்தங்கரை ஓரத்திலேயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கோயில் இருந்திருக்கு, சரியா? கோயில் பூசாரி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா, முதலைக்கு போயிட்டு தைரியமாக போயிட்டு, சரியா, அந்த குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு பூஜை செய்திருக்காரு மழை வரணும் அப்படிங்கறதுக்காக, சரியா?
0: எதுவுமே பண்ணலது.
1: அந்த முதலை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இவரு நம்மள சாமியா நினைச்சு கும்பிடுறாரே அப்படின்னு சொல்லி அந்த முதலை ஒண்ணுமே பண்ணலையா,
0: அதனால சைக்கிள் கேப்ல தப்பிச்சாரு,
1: சரியா? இத பார்த்த அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இவர் என்ன விசித்திரமா பண்றாருன்னு சொல்லி அவங்க உண்மையிலே ஒருவேளை முதலை சாமி தான் அப்படின்னு நினைச்சு அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, வந்து அந்த இடத்துல வந்து பூஜை பண்ணிருக்காங்க, சரியா? இதை பார்த்த வனவிலங்கு அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்க, சரியா? இதெல்லாம் ரொம்ப தவறு, சரியா? அது வந்து எப்ப வேணாலும், சரியா, உயிரை வந்து எடுக்கக்கூடிய ஒரு விலங்கு தானே அது, சரியா? அதனால வந்து இத மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த முதலைய பிடிச்சு கொண்டு போயிட்டு ரொம்ப ஆழமான இடத்துல கொண்டு போய் விட்டுட்டாங்க.
0: பாவம், வந்து சின்ன பிள்ளை போல, சின்ன பயம் போல, அதனாலதான் சத்தம் இல்லாம பயத்துல இருந்துட்டா, இல்லன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், சரி, ஓகே. இப்ப வந்துட்டு நாசா ஒரு அழைப்பு விடுத்திருக்கிற இஸ்ரோக்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நிலவினுடைய தென் துருவ பகுதியில மனிதர்கள் வந்துட்டு நிரந்தரமாக தங்கி ஆய்வு செய்யும் வகையில ஆராய்ச்சி அமைப்பதற்காக அந்த திட்டங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. ஓகே, நல்ல ஒரு விஷயம் என்ன.
1: அதே நேரம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து தனது உள்நாட்டு அரசியல் எதிர்காலத்தை பாதுகாக்க கொள்வதற்காக டொனால்ட் ட்ரம்பை எதிர்ப்பதாக தயாராக இருப்பதாக வந்து தெரிவித்திருக்காரு, சரியா? இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உலக நாடுகள்ல வந்து பரபரப்பையும் மேற்கொள்ளும்.
0: ரெண்டு பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சு, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் அப்படி பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் உதாரணங்கள் இருக்கோ, இந்த பழமொழிகள் அடைமொழிகள் இருக்கு, அதெல்லாம் சொல்லக்கூடிய ஆக்கள் ரெண்டு பேரும், ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் இல்ல, ஒருத்தர் ஒரு நாட்டுக்கு அட்டாக் பண்ணனும் அவரும் சேர்ந்து செய்வாரு, சரி, அவர் இப்படி சொன்னதுதான் அதிசயமாக இருக்கிறது. சரி, பிரித்தானியா பக்கம் போறோம். பிரித்தானியால வந்துட்டு ஆண்டு ஒன்றில் வெப்பநிலை 30°C கடந்து இருக்கிறது, பதிவாக இருக்கிறது. கடந்த நாட்கள்ல பாக்குற போது 35 உயர்ந்து இருக்கிறது. என்ன இது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது, இது வரலாற்றுல ஒரு பதிவை ஏற்படுத்திருக்கிறதாம், காலநிலை மாற்றத்தில் என்ன அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா 1995 பதிவானது 34 அப்படிங்கிற ஒரு செல்சியஸ் வெப்பநிலை தான் பதிவாகிடுச்சு. இதுவரைக்கும் அந்த அந்த 34 தாண்டாம உயராம இருந்தது. இருந்தாலும் இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 35 உயர்ந்து காலநிலையில், அதுவும் வெப்பநிலையில ஒரு வரலாற்று பதிவு ஏற்படுத்தியிருக்கிறதாக சொல்லி இருக்கிறாங்க.
1: தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க
0: போட்டுதாக்கு நிகழ்ச்சியில. முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது சஞ்சாய் இயக்கத்துல தளபதி விஜயனுடைய மகன் ஒரு திரைப்படத்தை இயக்கி கொண்டிருக்கிற ஒரு பாடல் வெளியாக இருந்தது. சரி, அதே போல அந்த பாடல் வழியாகி சக்க போடு போட்டு அடுத்தடுத்து அப்டேட் சோசியல் மீடியால அவரும் பேசுறது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற நேரத்துல இப்ப வந்துட்டு யுவன் சங்கராஜா வந்துட்டு உத்தியோகபூர்வமான ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, ஐயோ அம்மாடி அப்படிங்கிற பாடல் இன்னைக்கு மாலை, அது இன்று மாலை 6 மணிக்கு வழியாகிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. தமனுடைய இசையமைத்துள்ள இந்த பாடலை யுவன் சங்கராஜா வழிகிறாரு. அது 6 மணிக்கு வெயிட் பண்ணி என்ன பாடல் அப்படின்னு சொல்லிட்டு பிளே பண்ணும்.
1: அதே நேரம் இன்னொரு முக்கியமான விடயம் கூட இருக்கின்றது. என்ன அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா, பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் வந்து ITN மற்றும் வசந்தம் FM, வசந்தம் டிவி, லக்கண்ட இணைந்து 2வது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் TKR வேலை திட்டம் வந்து மாணவர்களிடையே வீதி வித்து சம்பந்தமாக 2வது முறையாகவும் ஜனாதிபதியின் கண்காணிப்பில் வந்து வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது.
0: ஓகே, உங்களுடைய பயணங்கள் எப்போதும் பாதுகாப்பாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், கவனமாக பயணிங்க.

ஓகே, அடுத்து வருகின்ற பாடலோடு நாங்கள் நிகழ்ச்சியில இருந்து விடைபெற போகின்றோம். தொடர்ந்தும் நீங்க வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ஸ்ரீ ஸ்ரூபி இணைந்திருப்பாங்க. இந்த நல்மடைந்திருந்த எங்களுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நாங்க. என்றும் உங்கள் அன்பின் அர்ச்சி ஆனந்தி மற்றும் நான் ஜி ஆர் தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டேடியன் மக்களே.

0: 2.8 வசந்தம் எஃப்எம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் யோசனை தொடர்பில் ஜனாதிபதியுடன் வெற்றிகரமான கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாகவும் அக்கலந்துரையாடலின் பின்னர் தீர்மானத்தில் மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்ப்பதாகவும் இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த யோசனை தொடர்பில் ஜனாதிபதியுடன் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அந்த சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய தெரிவித்தார். இதன்போது ஜனாதிபதியிடம் விரிவான விளக்கங்களை வழங்கியதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலுக்கு தீர்வு காணும் வகையில் இரு தரப்பினரையும் பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் பாகிஸ்தான் ஈடுபட்டுள்ளதாக அந்நாட்டு வெளி விவகார அமைச்சின் பேச்சாளர் தாஹிர் அந்த்ராபி தெரிவித்துள்ளார். சமாதான நடவடிக்கைகளை சீர்குலைக்கும் முயற்சிகளை தடுப்பதற்கும் பாகிஸ்தான் தொடர்ந்து செயற்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் நிறுத்தத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதுடன் ஹோமஸ் நீரிணை தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் முன்மொழியப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இந்த மனித்தியாள செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இந்திய நாளுக்கான மனித்தியாள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: மக்கள் கூடிய மகுடமே.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல் நிமிர்ந்த

நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது. வணக்கம். மீண்டும் ஒரு மாலை பொழுது உங்க எல்லாருமே சந்திக்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இந்த நாளும் கூட ஆட்டம் பாட்டம் எக்கச்சக்கமான சூப்பரான பாடல்களையும் எடுத்துட்டு நானும் வந்திருக்கேன். நீங்களும் கூட தொடர்ந்து மழை பண்ணி ஏற்படுத்தி சந்தோஷமா என் கூட பேசலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 0102-7505-0003-க்கு, அதே போல 0102-7505-1111-க்கு, அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள், நண்பர்கள், சொந்தங்கள் எல்லாருக்காகவும் விரும்பி பாடல் கேட்கலாம். அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: வாழ்வதற்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடற்கொள்ளி சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். சைபர் 71 9 79 76 38.
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இருக்கிறோம். இப்ப என் கூட பேச, ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சகோதரி. வணக்கம் சகோதரி.
1: வணக்கம் வணக்கம். யார் இது?
2: என்ன
1: செய்றீங்க?
2: எல்லாம் குடிச்சிட்டேன் சகோதரி. உங்களோட எஜுகேஷன் மென்மேலும் வளர வேண்டும் என்று இல்லாமல் இனவேண்டிய நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.
1: நன்றி நன்றி. அடுத்த மாதிரி சூப்பரான படம் இருக்கு, யார் இருக்காங்க கேட்க போறீங்க?
2: அம்மா சொல்ற ஜெமீலா, அம்மா சொல்ற மன்சூர், கந்தராய சித்திரம், குடும்ப பயணம் பேகம், மற்றும் எனது மகன் கிஷான், இலக்கர் இலக்ஷிகா, எனது மருமகள் பழங்கத்தோட ரஞ்சனி ரமணி அம்மாள், அச்சானி மற்றும் திருச்செல்வம் மற்றும் ரொகான் ரொஷான்கும் உங்களுக்காக கேட்போம் சகோதரி.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி
1: சகோதரி. நன்றி. வீதி விபத்துகள் வந்து ஏற்படுது. அந்த வீதி விபத்துகளை தவிர்க்கிற முகமாக டீ கேர்னு சொல்லக்கூடிய வேலை திட்டம் வந்து இரண்டாவது முகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பு கீழே அதுக்கு வந்து ஊடக அனுசரணைகளாக ITN, லக்கண்ட, வசந்தம் டிவி, வசந்தம் FM ஆகியன அனுசரணை வழங்கிட்டு இருக்குது என்று இந்த நிலையத்தில் ஞாபகப்படுத்திட்டு அடுத்த முறை சூப்பரான படத்திற்கு கெட்டு வரலாம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

தேடிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். அந்நிசாயம் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அற

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: மாற்றான் திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: அன்பான மாலினியர் வணக்கம்.
0: அன்பான மாலினியர் வணக்கம். யார் இது?
1: உமாச்சந்திரன்.
0: உமாச்சந்திரன் எப்படி இருக்கீங்க?
1: அடுத்த
0: ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: நன்றி.
0: இந்த நேரத்துல வந்து இன்னொரு விஷயத்தையும் முக்கியமான விஷயம் ஒன்று ஞாபகப்படுத்தி ஆகணும். அது என்ன அப்படின்னு சொன்னா, 2026 ஆண்டுக்கான இலங்கையில வந்து மிகவும் மதிப்பு மிக்க வணிக நாமமாக இலங்கை வங்கி வந்து மீண்டும் தேர்வாகியிருக்கு. அது மட்டும் இல்லாம பிராண்ட் ஃபினான்ஸ் லங்கா மதிப்பீட்டுல 65.5 பில்லியன் ரூபாய் பெருமதியுடன் முதலிடத்தை தக்க வைத்திருக்கு நம்மளுடைய இலங்கை வங்கி. சர்வதேச ரீதியில வந்து புகழ்பெற்ற வணிக நாம மதிப்பீட்டு நிறுவனமான பிராண்ட் ஃபினான்ஸ் யூகேயின இலங்கைக்கான அங்கத்துவ அமைப்பான பிராண்ட் ஃபினான்ஸ் லங்கா வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வமான தரவரிசையில இந்த தகவல் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கின்றதையும் ஞாபகப்படுத்திட்டு அடுத்த முறை சுப்பிரான பாடலுக்கு கேட்டு வரலாம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகி சுஜித்ரா.

0: உலகின் நட்சத்திர வசந்தத்தின் மணித்தேவத்தின் ஸ்டார் ஆஃப் தி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் இது? மது, எப்படி இருக்கீங்க?
1: நானும்
0: ஹாய் வணக்கம் செல்லக்குட்டி, எப்படி இருக்கீங்க? ஓகே, அப்புறம் என்ன செஞ்சிட்டு
2: இருக்கீங்க?
0: ஓகேமா, ஓகே. உங்களுக்கு எந்த பாடல் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல்? அப்படியா, ஓகே ஓகே. அடுத்த முறை சூப்பரான பாடல் வருது, யார் யாருக்காக கேட்க போறீங்க?
2: அம்மா, அப்பா,
0: ஓகே, ரொம்ப நன்றி.

உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: கீர்த்திர படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்ப இங்க கூட பேச ஹலோ வணக்கம். சரி ஓகே, வந்தவங்களும் வந்த வீகத்துல போயிட்டாங்க, நீங்களும் கூட தொடர்ந்து மழை பின் ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அழைக்க வேண்டிய இலக்கு 0-1-2-5-0-0-1 கதை போல 0-1-2-5-1-1-1 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் விரும்பி பாடல்களையும் கேட்கலாம். இப்போ என் கூட பேச இன்னும் ஒரு சொந்தம் ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம் ஜெய்காம், நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா டீ ஏனா கொடுத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கோம்.
0: அப்படியா, ஓகே ஓகே. பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: என்ன பாடம் பிடிச்சிருக்கு? இப்போ போன பாட்டு பிடிச்சிருக்கு.
0: அப்படியா, ஓகே ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: அனைத்து வசந்த சொந்தங்களுக்காகவும் முக்கியமா உங்களுக்காக கேட்போம். வாய்ப்பு தந்த நன்றி, வணக்கம்.
0: ஓகே, நன்றி.

லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: அழகில்
1: ஓய்வதில் படத்திலிருந்து ஆயிரம் தாமரை மொற்றுகளை வந்து ஆனந்தம் குமிகள் கொற்றுங்களே,
0: அந்த பாடல் வந்து இந்த நிகழ்ச்சியில தர முடியாது. சரியா?
1: சரி அக்கா.
0: ஓகே, அடுத்த பாடல் யார் இருக்காங்க கேட்க போறீங்க?
1: மனைவி விமலா தேவி, மகன் நிரோசன், புஷ்பவள்ளி, தனுசன், வசுமதி, யோகா பிரசாந்த் மற்றும் உரக்கொலையில் இருக்கும் ராசம்மா பெல்லையா குடும்பம், வட்டக்கொடையில் இருக்கும் விஜயலட்சுமி மாடசாமி குடும்பம் மற்றும் நாகஸ்தனியில் இருக்கும் எனது அண்ணாவான முருகையா குடும்பம், விஜயகுமார் குடும்பம், திருச்செல்வம் குடும்பம், யோகேஸ்வரன் குடும்பம், சந்திரமோகன் குடும்பம் மற்றும் உரக்கொலையில் இருக்கும் சுந்தர்லிங்கம் குடும்பம், சிவராஜா குடும்பம் மற்றும் ஜெயக்கொடி குடும்பம் மற்றும் கிளிநொச்சியில் இருக்கும் புவனேஸ்வரன் குடும்பம் மற்றும் நாகஸ்தனியிலாக்கா சத்தீஸ்கோஸ்ல வசந்த சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லோருக்கும், மற்றும் விஓயா தம்பிராஜா குடும்பம், கணேஷ் குடும்பம், பாதுகை சின்ன தம்பி, தலவாக்கலை கிருஷ்ணபக்தன், உமாச்சந்திரன், மவுஞ்சின் எஸ்டேட் ஏகாம்பரம் குடும்பம், சுப்பையா ஆகா, கொச்சிக்கடை ஈடன் ஐயா மற்றும் கந்துளையாவில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், உரக்கொலையில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், உங்களுக்காகவும் வசந்தம் கேட்கும் அனைத்து சொந்தங்களுக்காகவும் நல்லது ஒரு பாடலை தாருங்கள் அக்கா. அழைப்பினை வழங்கிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நன்றி. அதே போல பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. இனிய மாலை பொழுது வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி ரசலகம குசல் ராஜா நிகழ்ச்சி வந்திருக்காங்க. மாலை நேர வணக்கம் சொல்லி மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. அதே போன்று அன்பான மாலை நேர வணக்கம் சொல்லி ரோகேஷ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே போன்று அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி மாவனிலிருந்து நிஷா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஸ்ரீ ஸ்ரோபி அன்பான வணக்கம், நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியோடு தான் நானும் குறிஞ்சாங்கேணி அசூர்த்தியின் நூர்ஷகான் அன்பர் ரிகா ஸ்ரீயா ஸ்ரீனா குட்டியும் நிகழ்ச்சி நடத்திக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. மாணிநீர் வணக்கம் அக்கா, பாடல்கள் எல்லாம் சூப்பர், வாழ்த்துக்கள் சொல்லி சரண்யா, அசிஃபா, மிஸ்மிதா, யோகராணி, ரமேஷ், விஜயா, தமிழ் செல்வம் எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லி தர்ணிகளிலிருந்து கிருஷ்ணவேணி நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிது கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM அந்தி சாயம் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யாரு இது?
1: கேட்டு சரி சரி
0: ஓகே. அடுத்த பாடல் யார் இருக்காங்களாம் கேட்க போறீங்க?
1: அந்த பாடல கேட்க கணவர் இருக்காரு, மகள் மேசியா சாருணி, ஜென்சிகா சாருணி, ரோசரி அக்கா இருக்காங்க. பள்ளிகம்பத்தை சேர்ந்த சொந்தக்காரங்க அனைவருக்காகவும் வசந்தம் சொந்தத்துக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: best live music streaming in Sri Lanka. Wasn't the MFM, 102.6, 102.8. திரை உலகின் நட்சத்திரம், வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இந்திய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகி சுஜித்ரா.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: மனதின் ஸ்டார் ஆஃப் தி டே பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச, ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். லோஷா எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்ல சந்தோஷமா இருக்கிறேன்.
1: ஓகே ஓகே லோஷா, அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
2: நான் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கேன்.
1: ஓகே, மட்டி எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
2: எல்லாம் குடிச்சாச்சு.
1: ஓகே ஓகே, அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
2: உங்களுக்காகவும், வசந்த மகிழ்ப்பாளர் அனைவருக்காகவும், வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்காகவும், எனக்காகவும்.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி அக்கா.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

2.8 வசந்தம் எஃப்எம். நேரம் 7:00 மணி.

0: இன்றைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: ஜனாதிபதியுடனான பேச்சுவார்த்தை வெற்றி அளித்துள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவிப்பு. 5000 மில்லியன் ரூபாய் செலவில் லக்கல மக்களின் 10 வருட குடிநீர் போராட்டத்துக்கு தீர்வு. யோசித்த சிஐடிக்கு சுகீஸ்வரவுக்கு பிணை மறுப்பு. மின் கலத்தில் களஞ்சியப்படுத்தப்படும் மின்சாரம் 2 வாரங்களில் தேசிய மின் கட்டமைப்புக்கு. இவ்விடத்தின் பிரதான விண்கல் பொழிவு இன்று. ஈரான் அமெரிக்க சமாதான நடவடிக்கைகளை சீர்குலைக்கும் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்கள். இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்கான இலங்கை டெஸ்ட் குழாம் அறிவிப்பு.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இன் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளை வாசிக்கும் நான் சக்திவேல் ஸ்ரீதர். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி ஆந்திரகுமார திசாநாயக்கவுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை வெற்றி அளித்துள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமர்சூரிய தெரிவித்தார். உத்தேச அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நீதிபதிகளின் ஓய்வு வயதிலேயே நீடிப்பதற்கான உத்தேச அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஜனாதிபதி இன்றைய தினம் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்திற்கு ஜனாதிபதி சந்தர்ப்பம் வழங்கினார். அதற்கமைய இன்று பிற்பகல் 1 மணி அளவில் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய உள்ளிட்ட 20 பேர் கொண்ட குழுவினர் ஜனாதிபதி ஆனுரகுமார திசாநாயக்கவை சந்திப்பதற்கு ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்றிருந்தனர். சுமார் 2 மணி நேரத்துக்கும் அதிகமான பேச்சுவார்த்தை இடம்பெற்றதுடன் பேச்சுவார்த்தையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய உத்தேச அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் சகல துறைகளையும் சேர்ந்த நிபுணர்களின் பங்கேற்புடன் பரந்த கலந்துரையாடலை முன்னெடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார். 10 வருடங்களாக குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்கொண்டிருந்த லக்கல புதிய நகரத்தைச் சேர்ந்த 6800 குடும்பங்களுக்கு தூய்மையான குடிநீரை பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டம் மக்கள் மயப்படுத்தப்பட்டது. அமைச்சர் வைத்திய சுசில் ரணசிங்க தலைமையில் அது தொடர்பான நிகழ்வு இடம்பெற்றது. 2016 ஆரம்பிக்கப்பட்டு அது தொடர்பான நடவடிக்கைகள் 10 வருடங்களாக கைவிடப்பட்டிருந்த நிலையில் லக்கல நீர் விநியோக வேலை திட்டம் தற்போதைய அரசாங்கத்தின் குடிநீர் மறுமலர்ச்சி வேலை திட்டத்தின் 5000 மில்லியன் ரூபாய் செலவில் முன்னெடுக்கப்பட்டது. மாத்தலை மலைப்பகுதியிலிருந்து ஆரம்பமாகி ரஜரட்ட ஊடாக வடக்கு நோக்கி பயணிக்கும் பெரும் வாவிகளின் தொழில்துறையான மொரகா கந்த மற்றும் கழுகங்கை நீர்த்தகங்கள் நிர்மாணிக்கப்பட்டமையினால் லக்கல பல்லைகம கிராம மக்களுக்கு அங்கிருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவர்கள் தமது பாரம்பரிய கிராமங்களிலிருந்து வெளியேறி அதற்கு அப்பால் உள்ள லக்கல பிரதேசத்தில் குடியமர்த்தப்பட்டு அப்பகுதி லக்கல புதிய நகரம் என பெயரிடப்பட்டது. வயல்காணி, விவசாய நிலங்கள், நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள், பாடசாலை, வைத்தியசாலை உள்ளிட்ட சகல வசதி வாய்ப்புகளும் பெற்றுக் கொடுக்கப்பட்டாலும் மிக அத்தியாவசிய தேவையான தூய்மையான குடிநீர் இன்மையால் அங்குள்ள மக்கள் பெரும் பிரச்சினைகளை முகங்கொடுத்தனர். இதுவரை சுரங்க வழி மற்றும் வேறு முறைகளின் கீழ் நீர் கிடைக்கப் பெற்றாலும் அதன் தரம் தொடர்பில் பிரச்சினைகள் நீடித்து காணப்பட்டது. அவற்றுக்கெல்லாம் தீர்வாக தற்போதைய அரசாங்கம் லக்கல புதிய நகர் நீர் விநியோக வேலை திட்டத்தை குடிநீர் மறுமலர்ச்சி வேலை திட்டத்தின் கீழ் முன்னெடுத்தது. இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது கழுகங்கைக்கு மேலாக நீரை பெற்றுக் கொள்ளும் துலுமுவ பகுதி தித்வா புயல் காரணமாக கடுமையாக சேதமடைந்தது. அதனை மீண்டும் புனரமைத்து திட்டத்தை தொடர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. அதன் அடிப்படையில் இன்று லக்கல புதிய நகர் நீர்வளங்கள் திட்டம் ஒரு முழுமையான நீர்வளங்கள் திட்டமாக உருவெடுத்துள்ளது. அமைச்சர் வைத்திய சுசில் ரணசிங்கவின் தலைமையில் திட்டம் மக்கள் மயப்படுத்தப்பட்டது. விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த யோசித்த ராஜபக்சவிடம் சுமார் 2 மணித்தியாலங்கள் வரை வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு இன்று காலை 9:30 அளவில் யோசித்த ராஜபக்ச வருகை தந்தார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் யோசித்த ராஜபக்சவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அண்மையில் கொழும்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. கடற்படையில் யோசித்த ராஜபக்ஷ பணியாற்றிய காலப்பகுதியில் பிரித்தானிய ராயல் கடற்படை பயிற்சி பாடநெறியில் பங்கேற்றதன் ஊடாக அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படுத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அது தொடர்பில் விசாரணைகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறிச் சென்றார். இரண்டு சம்பளங்களை பெற்றுக் கொண்ட குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பிரத்யேக செயலாளராக செயற்பட்ட சுகீஸ்வர பண்டார தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதியின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இரண்டு சம்பளங்களை பெற்றுக் கொண்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள சுகீஸ்வர பண்டார முன்வைத்த பிணை கோரிக்கையை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. சந்தேக நபர் அவரது பிள்ளைகள் மற்றும் தாயின் நோய் நிலைமைகள் பிணை வழங்குவதற்கான விசேட காரணிகள் இல்லை என தெரிவித்து நீதிமன்றம் பிணை கோரிக்கையை நிராகரித்துள்ளது. அதற்கமைய சந்தேக நபர் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார். அவரது சட்டத்த நிகழ்மன்றில் கருத்துரைக்கும் போது தமது கட்சிக்காரர் 54 நாட்கள் விளக்கமறையில் உள்ளதாக சுட்டிக்காட்டினர். பொதுச்சத்துக்கள் சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக முன்வைக்கப்படும் விசாரணைகளில் புதிய பல தகவல்கள் வெளிவந்துள்ளதாகவும் தொடர்ந்தும் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் மனுதாரர் தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இருதரப்பு வாதங்களையும் கவனித்துக் கொண்ட நீதிமன்றம் அவரை தொடர்ந்தும் விளக்கமறையில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. மின்கலத்தில் சேமிக்கப்படும் சூரிய சக்தி மின் உற்பத்தி இன்னும் 2 வாரங்களில் தேசிய கட்டமைப்பில் இணைக்கப்பட உள்ளது. அதற்காக சகல நடவடிக்கைகளும் தற்போது இடம்பெற்று வருகின்றன. இது இலங்கை எரிசக்தி வரலாற்றில் மிக முக்கிய திருப்புமுனையாக அமையும். அதேபோன்று நாட்டு மக்களுக்கு கிடைக்கும் மிக சிறந்த வெற்றியாகவும் அமைய உள்ளது. நாட்டுக்குள்ளுள்ள மின் விநியோக உபநிலையங்கள் 16 தொடர்பு படுத்தப்பட்டுள்ள வணிக மின் கல சக்தி கட்டமைப்பை நிர்மாணிக்கும் நடவடிக்கை தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த மின்கள கட்டமைப்பு கடந்த பல மாதங்களில் 3 தசாப்தங்களில் கொழும்பு மற்றும் திருகோணமலை துறைமுகத்தின் ஊடாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. கேலக்சிபேஸ் நிறுவனம் காலி உப மின் விநியோக நிலையத்துக்கு அருகில் நிர்மாணித்துள்ள வேலை திட்டமும் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளது. பகல் வேளையில் சோலர் கட்டமைப்பின் ஊடாக உற்பத்தி செய்யப்படும் மேலதிக மின்சாரம் உப மின் விநியோக நிலையங்களின் ஊடாக குறித்த மின்கலத்தில் சேமிக்கப்படும். அதன் பின்னர் இரவு வேளையில் களஞ்சியப்படுத்தப்பட்ட குறித்த மின்சாரம் உப மின் விநியோக நிலையங்கள் ஊடாக தேசிய மின் கட்டமைப்புக்கு வழங்கப்பட உள்ளது. இதன் ஊடாக தேசிய மின் கட்டமைப்பு நிலை குலைவது தடுக்கப்படும். மேலும் டீசல் மின் உற்பத்தி நிலையங்களில் இரவு நேரத்தில் பெற்றுக் கொள்ளப்படும் மின்சக்தியின் அளவையும் குறைத்துக் கொள்ள முடியும். ஒரு வேலை திட்டத்தின் ஊடாக 10 மெகாவாட் மின்சாரத்தை தேசிய மின் கட்டமைப்புக்குள் பெற்றுக் கொள்ள முடியும். எரிசக்தி அமைச்சு NSO நிறுவனம் இவற்றை நிர்வாக மற்றும் முகாமைத்துவ நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றது. இந்த வேலை திட்டத்தின் ஊடாக கிடைக்கப்பெறும் பிரதிபலன்களை எதிர்காலத்தில் மின் பயனாளர்களுக்கு வழங்கவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க உள்ளது. இவ்வாறான மேலும் 23 மின் விநியோக வேலை திட்டங்களை மின்கள கட்டமைப்பை பொருத்தும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன் ஊடாக 160 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்புக்கு கிடைக்கப்பெற உள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் மாத ஆரம்பத்தில் குறித்த மின்கள எரிசக்தியை தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இவ்விடத்தின் பிரதான விண்கல் பொழிவை இலங்கையர்கள் இன்றிரவு முதல் நாளை அதிகாலை வரை பார்வையிட முடியும் என விண்வெளி ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதிகாலை 4 மணியளவில் வடக்கு வானில் இது தெளிவாக தெரியும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இவ்விடத்தில் காணக்கூடிய பிரதான விண்கல் பொழிவை இன்று இரவும் நாளை காலையும் இலங்கையர்கள் பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாக விண்வெளி ஆய்வாளர் கிஹான் வீரசேகர தெரிவித்தார். இதற்கு பெர்சியஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. பெர்சியஸ் என்ற குறித்த விண்கல் பொழிவை இன்றிரவும் நாளை அதிகாலையும் பார்வையிட முடியும். பெர்சியஸ் என்று கூறப்படும் நட்சத்திர கூட்டங்களுக்கு அருகில் இதனை காண முடியும் என்பதாலேயே குறித்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அதிகாலை 4 மணிக்கு வடக்கு வானில் இதனை தெளிவாக பார்வையிட முடியும் எனவும் 1 மணித்தியாலத்துக்கு 100 விண்கல் பொழிவை பார்வையிட முடியும் எனவும் விண்வெளி ஆய்வாளர் கிஹான் வீரசேகர சுட்டிக்காட்டினார். 109B என்ற வால் நட்சத்திரம் பயணித்த பாதையில் குறித்த நட்சத்திரத்திலிருந்து விலகி சென்று சிறு துகள்களை பூமியின் ஊடாக பயணிக்கும் போது பூமியில் உள்ள வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களை அடிப்படையாக வைத்தே விண்கல் பொழிவு எமக்கு தெரிகின்றது. அதிகளவான துகள்கள் வால் நட்சத்திரத்திலிருந்து விலகியிருந்தால்தான் விண்கல் பொழிவை காணக்கூடிய வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் விண்வெளி ஆய்வாளர் கிஹான் வீரசேகர மேலும் தெரிவித்துள்ளார். தற்போதைய கல்வி மறுசீரமைப்புக்குள் தொழில் கல்விக்கு முன்னுரிமை வழங்க உள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். பாடசாலை காலத்திலேயே தொழில் கல்வித்துறைக்கு செல்ல வேண்டிய மிக முக்கியமானதெனவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். 3 நிலை மற்றும் தொழில் கல்வி ஆணைக்குழு தற்போது தேசிய தொழில் தகுதி எனப்படும் 1,00,000 NVQ சான்றிதழ்களை வழங்கியுள்ளது. இளைஞர் யுவதிகள் 10 லட்சம் பேருக்கு NVQ சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றது. பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே, அமைச்சின் செயலாளர் பிரதீப் சபுத்தாந்திரி உள்ளிட்டோரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். குறித்த தற்போதைய நிலைமை குறித்தான காணொலியொன்றும் வெளியிடப்பட்டது. அரசு மற்றும் தனியார் பிரிவின் உயர் NVQ சான்றிதழ் நிறுவனங்கள் இன்று பாராட்டப்பட்டன. முல்லைத்தீவு மாவட்ட மீன்பிடி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பார்லமெண்ட் உறுப்பினர்களான காதர் மசான், செல்வன் அடைக்கல்நாதன், ரூத் ரவிகரன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் தடை செய்யப்பட்டுள்ள கடல் தொழில் நடவடிக்கைகளை கடற்படையினரின் உதவியுடன் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக தெரிவிக்கப்பட்டதுடன் நன்னீர் மீன்பிடி உற்பத்தி மற்றும் மீன் வளர்ப்பை அதிகப்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல், சீன அரசாங்கத்தினால் மீனவர்களுக்கு வழங்கப்பட்ட 54 வீடுகள் இம்மாத இறுதிக்குள் கட்டி முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் மீன்பிடி பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான நிதி ஒதுக்கப்படும் இடம் அடையாளப்படுத்தப்பட உள்ளதாகவும் அது தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. சகல வீதி அபிவிருத்தி செயற்பாடுகளையும் உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்க பெருந்தெருக்கள் அமைச்சுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். பெருந்தெருக்கள் அமைச்சுக்கான 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பூர்வாங்க பேச்சுவார்த்தையின் போதே ஜனாதிபதி அது தொடர்பான ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற நெடுஞ்சாலைகள் அமைச்சு மூலம் 2026 ஆண்டில் செயற்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்ற மேலாய்வு மற்றும் 2027 ஆண்டு வரவு செலவு திட்டத்துக்கு முன்னரான பூர்வாங்க கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அது தொடர்பான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். கிராமிய வீதி அபிவிருத்தியின் போது மாவட்ட மட்ட குழுக்கள் கூட்டங்களில் சமர்ப்பிக்கப்படும் அவசர மக்கள் தேவைகளுக்கு முன்னுரிமை அளித்து அப்பணிகளை நடைமுறைப்படுத்துமாறும், பொருளாதார நெருக்கடி நிலைமை காரணமாக 2022 ஆண்டில் இடைநிறுத்தப்பட்ட அனைத்து வீதி அபிவிருத்தி திட்டங்களையும் மீள ஆரம்பிக்குமாறும் ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்க அமைச்சின் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அனைத்து வீதி அபிவிருத்தி பணிகளையும் உரிய காலத்தில் நிறைவு செய்து பொதுமக்களுக்கு செயற்திறனான போக்குவரத்து கட்டமைப்பை வழங்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். நெடுஞ்சாலைகள் அமைச்சுக்காக 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்ட போது டித்வானத்த நிலைமையின் கீழ் ஒதுக்கப்பட்ட 402 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழும் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டமிடல்கள் குறித்தும் அதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. மத்திய அதிவக வீதியின் 4 கட்டத்தின் கீழ் முன்மொழியப்பட்டுள்ள குர்நாகல், கலேவல மற்றும் ருவான்புர அதிவக வீதியின் திட்டமிடல்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதுடன், மத்திய அதிவக வீதியின் கடவத்த மீரிகம் வரையிலான பகுதி மற்றும் துறைமுக நுழைவாயில் வீதியின் நிர்மாணப் பணிகள், மத்திய அதிவக வீதியின் 3 கட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் பொதுகர கலகெதிர வரையிலான பகுதி உள்ளிட்ட அதிவக வீதி நிர்மாண திட்டங்களின் தற்போதைய நிலை மற்றும் முன்னேற்றம் குறித்தும் அதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அதிவக பாதை கட்டமைப்பின் நுழைவு மற்றும் இடைமாறல் தொடர்புகள் குறித்து எழுந்துள்ள பிரச்சனைகள் மற்றும் அவற்றுக்கு வழங்கக்கூடிய தீர்வுகள் குறித்தும், குர்நாகல் கலேவல வீதியின் நிர்மாணத்தின் போது நட்டையீடு வழங்கும் செயற்பாட்டுடன் தொடர்புடைய பிரச்சனைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. பேஸ்லைன் வீதியை கிருலப்பனை சந்தையிலிருந்து கொழும்பு ஹொரண வரை நீடிக்கும் திட்டம், பதுளை செங்கலடி வீதியின் அம்பாறை உகன வரையிலான பகுதியின் அபிவிருத்தி பணிகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுமையாக நெடுஞ்சாலைகளை பராமரிக்கும் வேலை திட்டம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதுடன், வீதிகள் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புனரமைக்கப்பட வேண்டுமெனில் பல வீதிகள் 15 ஆண்டுகளுக்கு மேலாக புனரமைக்கப்படாத காரணத்தினால் அவற்றை புனர்நிர்மாணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சின் அதிகாரிகள் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். அவ்வாறு கடந்த 15 ஆண்டுகளில் எவ்விதமான புனரமைப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படாத 130 வீதிகள் காணப்படுவதாகவும் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. நெடுஞ்சாலைகள் அமைச்சின் கீழ் செயற்படுத்தப்படும் பாலங்கள் மற்றும் மேம்பாலங்கள் நிர்மாண திட்டங்களின் போது தற்போதைய முன்னேற்றமும் அதன் மீளாய்வும் இடம்பெற்றது. டிட்வா அந்தத்து நிலைமையை கருத்திற்கொண்டு பதுல்ல பிபில வீதியில் ஏற்பட்டுள்ள நிலைமையை முகாமித்துவம் செய்து அவ்வீதியின் அபிவிருத்தி பணிகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வது தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் செயற்படுத்தப்படும் போக்குவரத்து தொடர்புகள் மற்றும் சொத்துக்களை முகாமைத்துவ திட்டம், வீதிகள் மற்றும் நகர்பகுதிகளில் வாகன நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கும், தற்போதுள்ள தரவு கட்டமைப்பை நவீனமயப்படுத்துவதற்கும் செயற்படுத்தப்படும் நேஷனல் டிராபிக் டேட்டாபேஸ் திட்டம் தொடர்பாகவும் இதன் போது கலந்துரையாடப்பட்டது. திட்டம், போலீஸ் வீதி பாதுகாப்பு பிரிவுகள் மற்றும் வீதி முகாமைத்துவ பிரிவுகள் ஒன்றிணைந்த ஸ்மார்ட் வீதி சமிஞ்சை மற்றும் கேமரா தொகுதியை எதிர்வரும் சில ஆண்டுகளில் மேம்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. வீதிகளில் ஏற்படும் நெரிசலை கட்டுப்படுத்துவதும் ஒழுக்க நெறிமிக்க வீதி பயன்பாட்டை உருவாக்குவதுமே வேலை திட்டத்தின் நோக்கமாகும். தற்போது செயற்படுத்தப்பட்டு வரும் கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் முன்வைக்கப்படும் பொதுமக்கள் தேவைகளுக்கு முன்னுரிமை அளித்து குறித்த வீதி அபிவிருத்தி பணிகளை செயற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி அதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ஈரானுடனான போரை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் நெருக்கடி நிலையை அடைந்துள்ளன. மத்திய கிழக்கு கடற்பகுதியில் பயணித்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து குறித்த நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. யமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நேற்றைய தினம் கப்பல்கள் மீது வெவ்வேறு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனர். ஒமான் வளைகுடாவையும் செங்கடலையும் இணைக்கும் பாப் அல் மண்டேப்ஸ் ஜலசந்தியில் குறித்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உலகளாவிய எரிபொருள் போக்குவரத்துக்கு முக்கிய பாதையாக கருதப்படும் பகுதியில் நிலவும் நிச்சயமற்ற தன்மை சர்வதேச கப்பல் போக்குவரத்தையும் பாதிக்கின்றது. பாபல் மண்டே ஜலசந்திக்கு அருகே எகிப்திய சரக்கு கப்பல் திஹாமா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் என சந்தேகப்படும் தாக்குதல்களில் 4 கப்பல் ஊழியர்களும் 2 யேமன் மீட்பு பணியாளர்களும் கொல்லப்பட்டுள்ளனர். எனினும் அமெரிக்கா தமது கோரிக்கைகளை ஏற்கும் வரை ஹோமஸ் ஜலசந்தியை தொடர்ந்தும் திறக்கப்போவதில்லை என ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்க போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தாலும் சமீபத்திய தாக்குதல்கள் குறித்த பேச்சுவார்த்தையில் நம்பிக்கையின்மையை மேலும் ஏற்படுத்தியுள்ளன. சீனா பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ள இவ்விடத்தின் மிக மோசமான டால்பின் சூறாவளியினால் தலைநகர் பெய்ஜிங் உள்ளிட்ட பகுதிகளில் அடைமழை பெய்து வருகிறது. கனமழையால் பெய்ஜிங்கின் முக்கிய வீதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் வாகனங்கள் வெள்ள நீரில் சிக்கொண்டுள்ளன. இந்நிலையில் 2வது மிக உயர்ந்த எச்சரிக்கை நிலையை பெய்ஜிங் வானிலை அதிகாரிகள் விடுத்துள்ளனர். 250 பஸ் வழித்தடங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதோடு 150 சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டுள்ளன. மேலும் பெய்ஜிங்கில் உள்ள 10 சுரங்க வழி பாதைகளில் ரயில் சேவைகள் குறைந்த வேகத்தில் இயக்கப்படுவதாகவும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன.
0: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
1: இந்திய அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் போட்டிக்கான 16 பேர் கொண்ட இலங்கை டெஸ்ட் குழாமை இலங்கை கிரிக்கெட் அறிவித்துள்ளது. தனஞ்சய் டி சில்வா தலைவராகவும் கமிந்து மெண்டிஸ் உபத்தலைவராகவும் பெயரிடப்பட்டுள்ளனர். உபாதை காரணமாக குசல் மெண்டிஸ் 1வது டெஸ்ட் போட்டியில் விளையாடாத நிலையில் அனுபவமிக்க விக்கெட் காப்பாளரும் துடுப்பாட்ட வீரருமான நிரோஷன் திக்வெல்லா மீண்டும் டெஸ்ட் அணியில் இணைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் பத்தும் நிஷாங்கவும் இந்த அணியில் இடம்பெறவில்லை. துடுப்பாட்ட வீரர்களாக லஹிர் உதார, நிஷான் மதுசாங்கர், தினேஷ் சாந்திமால், பசிந்து சூரிய பண்டார மற்றும் சொனால் தினுஷ் ஆகியோர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். சுழல் பந்து வீச்சாளராக ரமேஷ் மெண்டிஸ், பிரபாத் ஜெயசூரி ஆகியோருடன் கேஷர நுவாந்தவும் அணியில் இடம்பெற்றுள்ளார். வெக பந்துவீச்சு படையணியில் மிலான் ரத்நாயக்க, அசித பெர்னாண்டோ, லஹிர் குமார், விஸ்வ பெர்னாண்டோ மற்றும் டில்ஷான் மதுசங்க ஆகியோர் அணியில் இடம்பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ICC உலக டெஸ்ட் சாம்பியன் 2025-2027 சுழற்சியின் ஒரு பகுதியாக நடைபெறும் 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரின் 1வது டெஸ்ட் போட்டி August 15-19 வரை காலி சர்வதேச மைதானத்தில் நடைபெற உள்ளது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: ஜனாதிபதியுடனான பேச்சுவார்த்தை வெற்றியளித்துள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அறிவிப்பு. 5,000 மில்லியன் ரூபாய் செலவில் லக்கல மக்களின் 10 வருட குடிநீர் போராட்டத்துக்கு தீர்வு. யோசித்த CIDக்கு சுகீஸ்வரவுக்கு பிணை மறுப்பு. மின்களத்தில் களஞ்சியப்படுத்தப்படும் மின்சாரம், 2 வாரங்களில் தேசிய மின் கட்டமைப்புக்கு. இவ்விடத்தின் பிரதான விண்கள் பொழிவு இன்று. ஈரான் அமெரிக்க சமாதான பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்கள். இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்கான இலங்கை டெஸ்ட் குழாம் அறிவிப்பு. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய நாளுக்குரிய 20 நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை 7 மணிக்கு நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இடம்பெறும். நமது மணித்தியால செய்தி அறிக்கையினை நாளை காலை 9 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, துணிச்ச

0: நேர்களுக்கு வணக்கம். நேர்கள் நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக அதகோடிபதி சீட்டெழுப்பு வாரமான 3076வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இது. ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 4, 38, 58, 73. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 4, 38, 58, 73. 20 லட்சம் பரிசுகள் 1 மற்றும் 2 லட்சம் பரிசுகள் 4 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 97,20,080 ரூபாய். சுப பரிசு ரூபாய் 653 லட்சம். நெருகல் சிடலுவுக்காக இப்பொழுது இளம் சிவப்பு நிற அதகோடிபதி அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். 4,962வது சிட்டெழுப்பு வாரமான ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ராசி தனுசு வெற்றி இலக்கங்கள் 10, 14, 36, 62. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ராசி தனுசு வெற்றி இலக்கங்கள் 10, 14, 36, 62. 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டது. 53 லட்சம் சுப பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,80,39,360 ரூபாய். அடுத்த சுப பரிசு ரூபாய் 56 லட்சம். இப்பொழுது சிடலுப்புக்காக பச்சை நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து 3,250வது சிட்டெழுப்பு வாரமான சுபபோலுக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்கள் 14, 16, 18, 49. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்கள் 14, 16, 18, 49. 2 லட்சம் பரிசுகள் 3 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 65,93,680 ரூபாய். சுப பரிசு ரூபாய் 665 லட்சம். சிடலுப்புக்காக அடுத்து சிவப்பு நிற சுபபோல் அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்த சிடலுப்பு வாரமான 5,411வது சிடலுப்புக்கான சனிதாவுக்கான வெற்றி இலக்கங்கள் இது. ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்கள் 7, 8, 9, 18. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்கள் 7, 8, 9, 18. 2 லட்சம் பரிசுகள் 2 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 74,320 ரூபாய். சுப பரிசு ரூபாய் 535 லட்சம். சிடலுவுக்காக ஊதா நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து 2,426வது சிட்டெழுப்பு வாரமான கப்ருக்காவுக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து ஓ சுபர் இலக்கம் 25. வெற்றி இலக்கங்கள் 1, 16, 26, 49. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து ஓ சுபர் இலக்கம் 25. வெற்றி இலக்கங்கள் 1, 16, 26, 49. 2 லட்சம் பரிசுகள் 5 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,32,24,760 ரூபாய். அடுத்த கப்ருகா சூப்பர் கோடி பரிசு பொதியாக ரூபாய் 3,368 லட்சம். இன்று சிடலுவுக்காக நீல நிற கப்ருகா அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து 984வது சீட்டெழுப்பு வாரமான சுபரி தன சம்பத் வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 1, 2, 5, 3, 7, 3. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 1, 2, 5, 3, 7, 3. சுப பரிசு ரூபாய் 263 லட்சம். சுபர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 40,38,620 ரூபாய். சுப பரிசு ரூபாய் 264 லட்சம். சிடல்வுக்காக இன்று பச்சை நிற சுபிரி தன சம்பத லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து 458வது சீட்டெழுப்பு வாரமான ஜெய சம்பத் வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 5, 3, 7, 3. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 5, 3, 7, 3. 2,50,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. 50,000 பரிசுகள் 28 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 66,42,720 ரூபாய். அடுத்து ஜெய சம்பத் ஊதா நிற அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்று பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து 1,080வது சீட்டெழுப்பு வாரமான சசிரிக்கான வெற்றி முடிவுகள் இது. வெற்றி இலக்கங்கள் 26, 29, 44. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 26, 29, 44. 2 லட்சம் பரிசுகள் 11 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 41,60,840 ரூபாய். அடுத்து சிடல்புக்காக சிவப்பு நிற சசரி அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்று பெற்றுக் கொள்ள முடியும். நேர்களில் இப்பொழுது கேட்டது நேற்றைய தினம் சுற்றளிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளவு அழகு, இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துக்க மாட்டாங்க.

0: சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்காங்க கேட்க போறீங்க?
1: நன்றி,
0: வணக்கம்.

மணித்தியாலத்தின் ஸ்டார் ஆஃப் த்ரீ பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கும். இப்போ என் கூட பேச சரி ஓகே, நீங்களும் கொடுத்திருந்த அழைப்பினை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0312-7500-3 கதைப்பட 0312-7500-1111 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் விரும்பி பாடல்களையும் கேட்கலாம். பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹாய்க்கா, அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோட பாடல்கள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி கெரவலப்பட்டியில இருந்து மது நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே போன்று அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பரா போகுது, பாடல்கள்லாம் அருமை சொல்லி செல்வச்சந்தனி இதுல இருந்து சுதன் நிகழ்ச்சி இருக்கிறாங்க. அன்பான மாலினியர் வணக்கம் சொல்லி கரோலினால இருந்து ஆகாஷ் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. சுரூபிமா அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி கந்தப்பணியில இருந்து ஜான் சித்ரன் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. இனிய மாலை பொழுது வணக்கம் சொல்லி தூத்துக்குடி சி பால சுப்பிரமணியமும் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. அதே சமயத்துல வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு நீந்துள்ளேன் இந்த கலையிலிருந்து அரசு வந்திருக்காங்க. ஹாய் நிகழ்ச்சியோடு நானும் சொல்லு பெரிய குரியானையிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அவரும் கூட வத்தலை ஐயா கண்ணு, ராஜேந்திரன், மொனராகல தனலட்சுமி, வெளிமட செல்வராம் ஆகியோரையும் நிகழ்ச்சி நடத்திக்கொள்ள நிகழ்ச்சி இருக்காங்க. இனிய வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி வசந்தத்தோடு நாங்களும் சொல்லி பொக்பெட்டிய பிரகதிபுர விசாவளியைச் சேர்ந்த சந்திரகுமார், இந்திராணி, துஷாந்தன், திவாகரன், தினுஷான், ரண்யா, இசைஞானி ஆகியோரையும் நிகழ்ச்சி ஒன்றுக்கு நிகழ்ச்சி சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

0: அன்னியன் திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், ஸ்ரீ சோகி ரூபகுமார் ரத்தா.
0: வணக்கம் வணக்கம், யார் இது?
1: நான் நீர்வளம்லேருந்து நிசாம்.
0: நிசாம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் நிசாம். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: உங்களோட சூப்பரான நிகழ்ச்சியை கேட்டு நிற்கிறோம் காலையில இருந்து.
0: அப்படியா, ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: ஆமா, டீ எல்லாம் குடிச்சேன். நீங்க குடிச்சிட்டீங்களா?
0: ஓ, நான் ஆல்ரெடி குடிச்சிட்டு ரெடியாவே வந்துட்டேன்.
1: கனடால வசிக்கும் எங்கள அன்பு தங்கச்சி முனிராக்கும், யூகேல மூசாத் மச்சான் ரீமா, வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி.
0: ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு மஜா திரைப்படத்துக்காக.

0: நீங்க நல்லா இருக்கீங்க
1: சோமஸ்ரீ, இமானுவேல் கராகுட,
0: ஓகே, ரொம்ப நன்றி
1: மேடம்.

0: FM 102.6, 102.8. அன்னிசாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அரவணைக்கிறது.
1: தென்னங்கிளையும் தென்றல் காத்தும் புயலும் ஆடி

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். இப்போ என் கூட பேச, ஹலோ வணக்கம்
1: அம்மா. சிந்தனையில இருந்து ராசையா. வணக்கங்க அம்மா.
0: வணக்கம் வணக்கம் ராசையா, எப்படி இருக்கீங்க
1: அம்மா? நல்ல சுகமா இருக்கேன் அம்மா. நல்ல சுகங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க
1: அம்மா? சாப்பிட்டோன்னே சாப்பிட்டு நல்லா பாட்டுங்க போகுது. இதை காட பாத்தினாதான் கேட்டுக்கிட்டு இருக்கேங்க அம்மா.
0: ஓகே ஓகே ஐயா, ஓகே. பாட்டுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: நல்ல பாட்டுங்க அம்மா. பிள்ளைங்க தான் கேட்டுக்கிட்டு தான்
0: இருக்கு. ஓகே ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு. யாரு இருக்காங்க எல்லாம் கேட்க போறீங்க
1: அம்மா? மனை பத்மினி, தினு, சசன், பக்தி, உங்களுக்காகவும் ரத்னகட்டு சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துங்கள் அம்மா.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றிங்க அம்மா.

0: எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம். நமது வசந்தம் FM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகி சுஜித்ரா.

0: வனித்தியாலத்தின் ஸ்டார் திரை பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சுருதி.
0: வணக்கம், யார் இது? யார் இது?
1: சண்முகராஜா.
0: எப்படி இருக்கீங்க? ஓகே, அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க நீங்க?
1: பல்லே தண்ண.
0: ஓகே ஓகே, சாப்பிட்டீங்களா?
1: இன்னும் இல்ல.
0: ஓகே, அடுத்த பாடல் யார் யாருக்காகலாம் கேட்க போறீங்க?
1: நம்ம கேட்போம் உங்களுக்காகவும், ஆனந்திக்காக, சிவானிக்காக, ஜிஆருக்காக, பத்து திரு அருள்மொழி, ஆட்டல் விஸ்வநாதன், ஐயா கண்ணு, வசந்த மேல் அனைவருக்காகவும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி, பாய்.
2: வடச்சல் இயம்பி தலைக்கு பெரிச்சம்பழாய உசுர புழியும் பொண்ணு கல

பாட்டு பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நீர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியுடன் இருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் கழகத்தில் புவனேஷ். விடைபெற செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீ ஸ்ரூபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு பொழுது வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் உள்ள மரவா பழைய பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நேரத்தை பார்க்கலாம், நேரம் இப்போது 9 மணி.

0: ஒளிமயமான எதிர்காலம். அழகான பாடல் கேட்டு ரசித்தோம். கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்தனிதா. பழைய நினைவுகளை மீட்டக்கூடிய உள்ளம் மரபா பழைய பாடல்கள் காற்றலையில் சங்கமிக்கும் நேரம் இது வசந்தனிலா. சில பாடல்களை கேட்கும் போது நாங்கள் அந்த காலத்துக்கே சென்று விடுவோம். அந்த நினைவுகளை எம் கண்முன்னே மீட்டிக் கொள்வோம். உலகம் போகும் வேகத்தில் நாங்களும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வேகத்தோடு இந்த பழைய பாடல்களை கேட்கும் போது எங்கள் நினைவுகள் பின்னோக்கி செல்கிறது, அழகான நினைவுகளாக. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 2 775 0 அல்லது 0312 2 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது எங்களோட அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம். வணக்கம். யாரது?
1: என்ன
0: பாடல்?
1: இதோ எந்தம் தெய்வம் நாளே நான் உரே உரே புன்னகை கண்டேனே அந்த பாட்டுதாங்க.
0: என்ன காரணம்?
1: பாட்டு எனக்கு பிடிச்சிருச்சு. அந்த பாட்டு எல்லாம் நல்ல வடிவ
0: பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார். அப்படியா? சரி சொல்லுங்க, யாரில மன்னித்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: என் கணவன் ரத்துல் ஜபார், மகன் இம்தியாஸ், மகள் ரிஃபாயா, சதிகா குட்டி, ரசா குட்டிக்கும், கந்தல கே உயதின், சத்தார், முள்ளிப்பொத்தான், அக்பர் காக்கா, வெள்ளம்மா, பாஷா, அன்றபுரம் ஃபாரூக், ஜமீலா, மருசுக், அருள்மொழிக்காகவும், உங்களுக்காகவும், எனக்காகவும், ஆனந்திக்காகவும் கேட்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. எல்லோருக்காகவும் கேட்கலாம். அடுத்த பாடல் ஆலயமொழி திரைப்படத்துக்காக வருகிறது. கண்ணதாசன் ஐயா வரி எழுத இந்த பாடல் மிக அழகான பாடல். கேட்டுக்கொண்டே இருக்கலாம், கேட்டு ரசித்துக் கொண்டே இருக்கலாம். கேட்டு பாருங்கள், ரசிக்க முடியும். அழகான வரிகள்.

0: அருமையான பாடல் ஒலித்து வருகிறது. இந்த பாடலில் எனக்கு முழுக்க முழுக்க பிடித்த வரி ஒன்று இருக்கிறது. பிறர் உயர்மையிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். அதுக்கு முன்னால் ஒரு வரி எழுதுகிறார், கல்வி மாணவர்களுக்கு எழுதுகின்ற வரி, பல நூல் படித்து நீ அறியும் கல்வி அது விஷயம் கிடையாது, நீ எவ்வளவு படிக்கிறாயோ அது மேற்றே கிடையாது என்ற மாதிரிதான் வரி. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலனினைத்து நீ வழங்கும் செல்வம், கல்வியோ செல்வமோ. அதாவது நீ கற்ற கல்வியையும் சரி, நீ பெற்ற பழமும் சரி, யாருக்காவது உதவுகிறது என்று சொன்னால் அதுக்குத்தான் அப்போதுதான் அந்த மதிப்பு இன்னும் சிறக்கிறது என்று சொல்கிறார். அருமை இல்லையா? இப்படியான கவிஞர்கள் எழுதிய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியில். இப்போது எங்களோட அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருது?
1: கருணா.
0: கருணா, எங்க இருந்து பேசுறீங்க? வத்தல. கருணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா.
0: அப்படியா, ரொம்ப சந்தோஷம் கருணா. பாடல்கள் பிடிச்சிருக்கு தானே? சரி கருணா, சொல்லுங்க, கருணாவுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு இந்த சூரியகாந்தில் பாடல் தரீங்களா?
0: என்ன பாடல்
1: அது? அதாவது வர மாட்டேங்குது, வண்டியோடு சக்கரம் இரண்டு மாட்டேங்குது பாடல். பரமசிவன் கழுத்து பாம்பு கேட்டது.
0: பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது. கருடா சவிக்கியமா?
1: சவிக்கியமா. என்ன கருணா தானே?
0: சரி, ஏன்னா அது கருடா இது கருணா. அது சரி. சொல்லுங்க, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடல்? எல்லோருக்காகவும் நன்றி.
1: நன்றி.
0: அன்பு வணக்கம் பௌரேஷன். நான் சொல்லிக்கொண்டு எங்களோடு நிகழ்ச்சி கேட்பதாக இருந்திருக்கிறாங்க. சிவா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். வணக்கம் தம்பி என்று சொல்லிக்கொண்டு எட்டியாந்தொட்டை பரிசலை வீதியிலிருந்து சுரேஷ்குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதாக இணைந்திருக்கிறார். அன்பு மனைவி பிரேமராணி, ஆசிரியை அபிஷாலினி, கவினேஷ், ஜீவேந்தன், ஸ்ரீகாந்தன், ஷாலினி, சப்தஸ்வரா, சேஷன், எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. அன்பான வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க? நான் சந்தோஷமா இருக்கிறேன். நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே சமத்கட்டிலிருந்து ஷாலினி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அம்மா, தங்கை, நிரோஷா எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. அன்பு கலந்த வணக்கம் போனிஷண்ணா, அப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப படுத்திருக்கேன் சொல்லிக்கொண்டே நாவலப்பேட்டிலிருந்து கிருஷ்ணசாமி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காரு. மூதூர் பட்டுத்திடல் வடிவேல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இருந்திருக்கிறார். வசந்தம் வானொலியின் அபிமான நேரடி சொல்லியிருக்கார். நன்றி, ரொம்ப சந்தோஷம். வல்வெட்டித்துறையிலிருந்து நிலானியா வந்திருக்கிறாங்க, வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம். தரிசனி குணசேகரம் குடும்பம் 15 நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இருந்திருக்கிறார். அன்பு கலந்த வணக்கம் போனிச்சுனா, எப்படி இருக்கிறீங்க? கந்தலாயிலிருந்து முகமது ஜெய்சர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். வணக்கம் சுவேந்திரன், நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். வாகரிலிருந்து நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். கிண்ணியாலிருந்து மவுர்ஸ் நகர்லிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக நசூர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். ஜோன் சித்தார், அன்பு கலந்த வணக்கம் எப்படி இருக்கிறீங்க? ஜோன் சித்தரன் சொல்லிக்கொண்டு போனிச்சுனா நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பகத்திருக்கிறார். நன்றி. கிருஷ்ணபிள்ளை வந்திருக்கிறார், வணக்கம் சொல்லியிருக்கார். பெரியநிலாவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். புவனேஸ்வர், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எங்களை முடித்துக் கொள்ளுங்கள். கழுதாவலை சுந்தரம், சசிகலா, கோகுலன், ரமலன், கிருஷாந்தன், சீனு நிகழ்ச்சி எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். இரவு பொழுது வணக்கம் எப்படி இருக்கிறீங்க? பண்டாரவளை வினோதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். வினோ, லதா, கிருஷாந்தன், ரோஷான், சவினாஸ் எல்லோருக்காகவும் பாடல் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். ஹட்டன்லேருந்து நவீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இருந்திருக்கிறார். தன்னை இழைத்து கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். அடுத்து வருகின்றது ஒரு அழகான பாடல், அழகான இசை. இந்த திரைப்பட காட்சியே அற்புதம். திரு எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார் அந்த திரைப்படத்தில். என்ன ஒரு அழகான காட்சி! அதே போல இந்த காட்சி அமைப்பில் வருகின்ற வரிகள், இந்த பாடலுக்கு வருகின்ற வரிகள் எல்லாம் அற்புதம், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதே போல இந்த இசை வாத்தியங்கள், இந்த திரைப்பட காட்சியிலும் சரி பாடலிலும் சரி, இந்த இசை வாத்தியங்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா பாவித்திருக்கின்ற முறை மிகவும் அருமையாக இருக்கும். டி எம் சௌந்தரராஜன் ஐயா பாட அடுத்த பாடல் வருகிறது. அழகான பாடல். வெண் சங்கு கழுத்தோடு பொன்மாலை அசைந்தாட, நான் கண்ட பொருள் கூறவா, என் அண்ணாவை ஒரு நாளும் என்னுள்ளம் மறவாது என்று அரசியல் வார்த்தைகளையும் புகுத்தியிருக்கிற பாடல் தான் இந்த பாடல். கேட்டுப்பார்.

0: மலர்ந்த கலை மறந்து விட்டாய் கேரளா கண்ணா, என்ன ஒரு அருமையான பாடல் கேட்டு ரசித்திருக்கின்றோம். பழைய நினைவுகளை தூண்டி கொண்டிருக்கின்றது இந்த உள்ளம் மறவா பழைய பாடல்கள். காத்திருந்த கண்கள் திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வருகிறது இப்போது எங்களோட அழைப்பில். வணக்கம்.
1: நடைபெறும் அதெல்லாம் மக்கள் அனைவரும் வசந்த உறவுகளும் எல்லாரும் வரணும். அறிவிப்பல அனைவரும் வந்து வந்துட்டா நல்லா இருக்கும்.
0: சரி, அம்மன் தரிசனம் பெறது எங்களுக்கும் ஆசைதான். நேரம் கை கொடுத்தால் கட்டாயம் நடக்கும். அதுதானே. சரி சொல்லுங்க, பழைய
1: அருமையான பாடலாம் கொடுத்துருக்கீங்க. நல்லா
0: சட்டப்படுத்த. நன்றி நன்றி. யாரெல்லாம் இருக்கிறீங்க பாடல் கேட்பதற்கு?
1: எங்கள் அதே போல யதுஷிக அனுஸ்வான், அதே போல பவி கனா, அதே போல குவைத்ல இருக்கும் வசந்தி அவர்களுக்கும், அது நடராஜா இந்திராணி அனைவருக்கும் பாடல்.
0: சரி, எல்லோருக்கும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி பாய், மீண்டும் சந்திப்போம்.
0: சந்திப்போம். நன்றி நன்றி. அடுத்த பாடல் கண்ணதாசன் ஐயா வரி எழுதுகிறார். காட்சி அமைப்பு கோமாளி வேஷம் போட்டு மேடையில் நடிக்கின்ற காட்சி, அநேகமான கோமாளிகளின் வாழ்க்கையின் பின்னணி மிக சோகமாக இருக்கும். நகைச்சுவை நடிகர்கள் உட்பட எல்லோரும் சிரிப்பார்கள், ஆனால் அந்த சிரிப்பில் பல கவலைகள் இருக்கும் இல்லையா. கண்ணதாசன் ஐயா அந்த விடயத்தை சரியாக கச்சிதமாக பிடித்துக் கொண்டார். காரணம், அவருடைய வாழ்க்கையிலுமே ஆயிரம் ஆயிரம் சோகங்களை தாண்டி வாழ்ந்து வந்தவர்தான் கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள். அநேகமான பாடல்களில் அவருடைய வாழ்க்கையும் ஒன்றித்துத்தான் அவர் வரி எழுதுவது வழக்கம். இந்த பாடல் எனக்கும் ரொம்ப பிடித்த பாடல். இந்த பாடல் அமைப்பு, இந்த காட்சி, அந்த கதாபாத்திரம் தங்கையை நினைத்து பாடுகின்ற பாடல். இந்த பாடலை உன்னிப்பாக கேட்டால் கண்களில் கண்ணீர் வரும். அதுதான் உண்மையில் ரசிகன் என்று சொல்லலாம். டி எம் சௌந்தரராஜன் ஐயா இந்த பாடலுக்கு உயிர் கொடுத்திருப்பார். திரையில் இந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் அவர்கள் கணக்கச்சிதமாக நடித்திருப்பார். இந்த பாடலுக்கு வரி எழுதிய கண்ணதாசன் ஐயா சொல்லவே தேவையில்லை. எம் எஸ் சுசநாதன் ஐயா இசையில் இன்னும் உயர்த்தி கொடுக்கிறது பாடல். இதில் ஒரு வரி எழுக்கிறது, நாங்கள் எவ்வளவு சோகமாக இருக்கும்போது சில பேர் சிரிக்க சொல்வார்கள், எப்படி சிரிப்பது? அதுக்கு ஒரு வரி எழுதியிருக்கிறார் கண்ணதாசன் ஐயா. அட, என்ன ஒரு வரி! பாம்பு வந்து கடிக்கையில் பாலும் உடல் துடிக்கையில், தங்கை அங்கே பிரச்சனையில் இருக்கிறாங்க, யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு, இது கீழ்ப்புறத்தின் இனிப்பு மேல்புறத்தின் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. அழகான வரிகள். அந்த திரைப்படத்தை அந்த இரண்டு வரிகள் சுருக்கிவிட்டார். கேட்டு பார்ப்போம் பாடலை.

0: இதயம் பேசும் பாடல்களாக பழைய பாடல்கள் வசந்தம் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. வசந்த நிலாவில் 102.6, 102.8 என்ற லெவல் செயலில் எங்கே எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.vasantham.fm.in இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ள முடியும். காற்றலை வசந்தத்தில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இப்போது எங்களோடு அழைப்பில் வணக்கம்.
1: அன்பான பாசத்தமிழ் வணக்கங்கள் போனிய சகோதரா. நீண்ட நாட்களுக்கு பிறகு வசந்தத்தோடு உங்களோடு பேச கிடைத்தது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்ல சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய பேர்? உங்களுடைய பேர்?
1: பேர் ராசமாணிக்கம் ராஜேந்திரன்.
0: ராசமாணிக்கம் ராஜேந்திரன், நல்லா இருக்கீங்களா?
1: மிக்க மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறேன். சந்தோஷத்தில் சீரழித்துள்ளதை மறந்திருக்கிறேன் என்றால் பாருங்களேன்.
0: அதுதான் எனக்கும் உங்களோட பேசல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளைக்கு பிறகு. சொல்லுங்க ராசமாணிக்கம் ராஜேந்திரன், ஒரு பக்கம் எப்படி இருக்குது?
1: ஒரு பக்கம் எல்லாம் இன்று மப்பும் மந்தாரமாக இருந்தது. இரண்டு நாட்களாக இன்று பிற்பகல் வேளையில் கடும் மழை பெய்தது. ஆடி திருவிழா ஆரம்பித்திருக்கிறது அல்லவா?
0: அதுதானே.
1: இன்று எங்கள் ஊரிலே கொடியேற்று திருவிழா நடைபெற்றது. தொடர்ந்து 5 நாட்கள் ஆடி திருவிழா நடைபெற இருக்கிறது.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நல்லபடியா செய்து முடிங்க. சொல்லுங்க, பாடல்கள் பிடிச்சிருக்குதா?
1: சந்தோஷமாக இருக்கிறது. ஒன்றை சொல்ல வேண்டும், உங்களுடைய பாடல் தொகுப்பு மிக சிறப்பாக இருக்கிறது. அடுத்தடுத்து வருகின்ற அந்த பாடலுடைய வரிசை மிக சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய தொகுப்பு, உங்களுடைய தொகுத்து வழங்கும் அந்த பாணி மிக சிறப்பாக இருக்கிறது. வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு ஒரு பாடல் தெரியுங்களா?
0: என்ன பாடல்?
1: பட்டிக்காடா பட்டணமா படத்திலிருந்து என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெறிப்புன்ற ஒரு பாடல் இருக்கிறது அல்லவா?
0: ஆமா ஆமா. என்ன காரணம்?
1: அந்த பாடலில், அந்த பாடலிலே பாடி இருக்கிற விதம் மிக பிடிக்கும். ஒரு உல்லாசமாக வந்தாலும் அந்த பாடலிலே ஊடி ஊடுதலாக இருக்கிற அந்த ஊடி செலுகிற வருடி செலுகின்ற அந்த சோகம் என்று இருக்கிறது அல்லவா? அது எனக்கு மிக பிடிக்கும். அந்த பாடலே கடைசியாக அந்த சோகமாக வருகின்ற அந்த வடிவரைக்கும் அந்த பாடலை ஒளிபரப்ப வேண்டும் என்பதாக
0: கேட்டுக்கொள்கிறேன். நான் உன்னை சிறையெடுப்பேன், ஒன்று ரெண்டாக இருக்கட்டும், என் கண்ணின் மூக்கு முன் பல்லு என்ற அந்த வரியா?
1: ஆமா ஆமா, அந்த வரிகள் மிக பிடிக்கும். அந்த பாடசாலை காலங்களிலே நாங்கள் பாட சொன்னால் அந்த பழைய பாடலை பாடுவதை இதில் முதல் வரிசையாக இந்த பாடல் இருக்கும் அல்லவா?
0: அருமை அருமை. இன்றளவிலும் குத்து பாடல் சொன்னால் முதல் இருப்பது இந்த பாடல் தான்.
1: அந்த பாடல் தான்.
0: சரி, சொல்லுங்க.
1: அந்த பாடலை சோகமாக பாடும்போது இன்னும் உருக்கம் வந்து விடுகிறது.
0: ஆமா,
1: இந்த பாடலை மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு என்ன பாடசாலையிலிருந்து விலகி 20-25 வருடங்களை கடந்தாலும் அந்த பாடசாலை நாட்களிலே என்னோடு கூட இருந்த அந்த நண்பர்களுக்காக ஒரு பாடலை வசந்தத்திலே கேட்க வேண்டும் என்பதாக சொல்லிக் கொண்டார்கள். அவர்களுடைய அத்தனை பேரையும் நான் சொல்கிறேன், நீங்கள் பொறுமையாக கேட்க வேண்டும், அந்த பாடலையும் தர வேண்டும்.
0: முயற்சிக்கிறேன் பாடல் தரதுக்கு.
1: அன்பான குடும்பத்தினரான அண்ணா சந்திரகுமார், அண்ணி அந்தோனியம்மா, செல்லப்பட்டி லட்சி, அக்னா சந்திரா, மச்சான் நாகராஜன், அன்பான அம்மா என்னம்மா, பெரிய நீலாவன ஜெயாமாவையும் இணைத்து கொண்டு எனது பாடசாலை நண்பர்களான விஜயகுமாரி, பிரியா, லதா, விஜயராணி, சிவகேஜனி, புஷ்பலீலா, சுந்தரி, ரஜினிகாந்த், வினோத், ஜெகன், பிரகலாதன், சுதாகர், சந்திரமோகன், ஆனந்தகுமார், இளையராஜா, மோகமணி, சத்யசீலன், திருச்செல்வம், ராஜசேகரன், பிரகாஷ் மற்றும் என் அன்புக்குரிய நேச நெஞ்சங்கள் அத்தனை பேருக்காகவும் இந்த பாடலை ஒலிக்க செய்யவும். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி ராசமாணிக்கம் ராஜேந்திரம். அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்காரம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், தன்னையும் இணைத்துக் கொள்ளுங்க என்று சொல்லிக்கொண்டே அம்மா மனோன்மணி, அப்பா துரைசாமிக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் பதிக்கிறது. அதே போல மது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம் மேகலையகோட்டிலிருந்து. தனக்கு பாபு திரைப்படத்தில் இதோ என்ன தெய்வம் பாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பாடல் ஒளித்தமைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. தொடர்ந்து மணந்து கொள்ளுங்கள். இது காற்றலையில் வசந்த நிலா.

0: இந்த பாடலில் ஒரு முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. நாங்கள் சில பேர் யோசித்துக் கொண்டிருப்போம், நான் எந்த பிழையுமே செய்யவில்லையே, எனக்கு ஏன் தண்டனை, நான் எல்லோருக்கும் நல்லது தானே செய்யறேன், எனக்கு மட்டும் ஏன் எவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருப்பீங்க. கவிஞர் கண்ணதாசனும் இப்படி கஷ்டப்பட்டிருப்பார். அவர் எழுதிய ஒரு வரி அந்த அத்தனை கேள்விக்குமான பதிலாக இருக்கிறது. இந்த வரி உண்மையிலேயே உங்களை ஆறுதல் படுத்துகின்ற ஒரு வரி. நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் உங்கள் மனதில் நல்லவர்களாக இருந்தால், நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் எது வந்தாலும் பயப்பட தேவையில்லை, அச்சம் தேவையில்லை என்று சொல்லி ஒரு வரியில் சொல்லிவிட்டார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அதான் கள்ளம் இல்லை, நெஞ்சில் கபடம் இல்லை, நாம் கண்ணீர் சிந்த ஒரு நியாயம் இல்லை. கள்ளமும் இல்லை கபடமும் இல்லை, நீ ஏன் கண்ணீர் சிந்துகிறாய் அப்படின்ற ஒரு வரியை உனக்குள்ளே ஒரு கேள்வியாக வைக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அழகான வரிகள், அற்புதமான வரிகள். இத்தனை வரிகளை கொண்ட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 7175 0 அல்லது 0312 7175 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று ஃபேஸ்புக் வழியாகவும் அணிந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: ஹலோ சார், வணக்கம்.
0: வணக்கம். யாருது?
1: நான் லலிதிய கணேசமடி விஷயம்ல இருந்து மணி பேசுறேன்.
0: மணி எப்படி இருக்கீங்க? மணி நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா சுகமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சந்தோஷமா இருக்கேன் மணி, சொல்லுங்க.
1: ரொம்ப நாளுக்கு பிறகு எனக்கு எடுக்க கிடைச்சு லைன்.
0: அப்படியா?
1: ஆமா சார்.
0: சரி, பாடல்கள்லாம் பிடிச்சிருக்குதா மணிக்கு?
1: ரொம்ப ரொம்ப நல்ல பாடல்கள், அருமையான பாடல்கள்.
0: பழைய திரைப்படங்கள் பார்த்த ஞாபகங்கள் இருக்கிறதா?
1: ஓ, ஞாபகம். எனக்கு இப்ப 72 வயசா இருக்கு சார். நான் நிறைய நடிகர்கள் மக்கள் தொடர்பு படம் தான் பாக்குறது.
0: அப்படியா? உங்களுக்கு ரொம்ப பிடித்த படம் அப்படின்னு சொன்ன என்ன படத்தை சொல்லுவீங்க?
1: அடிமை பெண் படம்.
0: என்ன காரணம்?
1: பட்டிகாடா பட்டணமா?
0: 1969 காலப்பகுதின்னு
1: நினைக்கிறேன்னு.
0: சரி, சொல்லுங்க. அடுத்த பாடலை கேட்கலாம். யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதுக்கு? என்ன பாடல்?
1: மனைவி சந்திராவதி, மகன் யோகச்சந்திரன், மருமகள் புண்ணியதேவி, மகள் சுஜீவா, மருமகன் கார்த்திக், சின்ன மகன் சுஜித், மருமகள் அனுஷா, மகள் திவி, மருமகன் கிருஷ்ணா, பேரன்மார் லருஷன், கிவர்ஷன், ருதிக்சன், பேத்தி மீமிதா, ருத்தி, குட்டி ராணி, பேத்தி யஸ்விகா, ருத்தி ஆகியோருக்காக நான் பாடல் கேட்கிறேன்.
0: புதிய பெயர்கள் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன
1: கஷ்டமா தான் இருக்கு.
0: சரி, பரவாயில்ல. எல்லோருக்காம கேட்கலாம். நன்றி
1: சார், எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். நன்றி. லோகநாதன் வந்திருக்கிறார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு. கரம் நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளும் காங்கேயத்தை ஸ்ரீமுருகன், செல்வரத்னம், பத்மநாதன் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். பூர்ணேஸ்வரன் அப்படி இருக்கிறீங்க, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. மலேசியாவிலிருந்து பூர்ணேஸ்வரி ஆறுமுகம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுவதாக இருந்திருக்கிறாங்க. அன்பு கலந்த வணக்கம் அண்ணா. முரளி, அனைவருக்கும் பாடல் தாருங்கள். எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அனிதா, தீபிகா எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அன்பான வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டே திவ்யா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லக்கூடிய மகேந்திரன் அதிபர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹலுவலில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கார். பரமசிவன் கழுத்திலிருந்து பாடல்கள் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. உங்களுக்காகவும் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். இரவு பொழுது வணக்கம் போனிச்சுன்னா பாடல்கள் அத்தனையும் அருமையாக இருக்கிறது. எங்களுக்காகவும் பாடல் தாங்கள் கந்தலாய் ஜெய்சர். அதே போன்று முத்தையா காளிமுத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எதிர்பார்த்த பாடல்கள் ஒவ்வொன்றும் அருமையாக இருக்கிறது. நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொண்டு ரத்தொட்டை கம்மடுவை ஆறுமுகம் ராஜ் சென்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்காரு. இணைத்துக்கொண்டேன். பாடல் வருகிறது. மனைவி மல்லிகா, மகள் யசு, அபி மற்றும் வசந்தம் சின்னங்கள் எல்லோருக்காகவும் பாடல் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. இரவு வணக்கம் ஃபைசர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காரு. யுகங்கள் தோன்றும் புதிய வார்ப்புகள்னு சொல்லி கவிதையும் அனுப்பியிருக்கார். ரொம்ப நன்றி. அன்பு கலந்த வணக்கம் அட்டலட்சணி முஃபீர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மாலா பர்னட் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறாங்க. அன்பு கலந்த வணக்கம் ரஞ்சித் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். சசிகலா வந்திருக்கிறாங்க, அன்பான வணக்கம் அபிசாவலை சசிகலான்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது, எனக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. உங்களுக்காகவும் பாடல் வருகிறது கேட்டு மகளுக்கள்.

ஆஜிமக்கு ஜிமக்கு ஜன ஜிமக்கு ஜன ஜிமக்கு ஜிமக்கு பெண்டா பெண்டா ஆஜிமக்கு ஜிமக்கு பெண்டா இந்தா.

Hey, hey, hey, hey.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்ற வசந்த நிலா. இசையில் மூழ்கும் தருணம் இது. காற்றலையில் ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியில் பாடல்களை விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போது எங்களுடைய அழைப்பில் ஒரு சொந்தம், வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, நான் ஹம்பாந்தோ டேயிலிருந்து மருசு.
0: மருசு, எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கு. நல்ல இனிமையான பாடல்கள் பேசி உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம். பாடல்கள் பிடிச்சிருக்குதானே?
1: ஓ, நல்ல பாடல், நல்ல இன்ட்ரெஸ்டா கேட்டுக்கொண்டு நிக்கிறேன்.
0: அப்படியா, சரி சொல்லுங்க. உங்களுக்கு பழைய பாடல்கள் பிடிக்கும் அப்படியா?
1: ஓ, பழைய பாடல் முக்கியம். எனக்கு சிவாஜி பாடல்னா ரொம்ப விருப்பம்.
0: சரி சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கிறார்கள் பாடல் கேட்டதுக்கு? உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு உங்கள் தொகுப்பில் இருந்தால் கௌரவம் திரைப்படம், கௌரவம் திரைப்படத்தில் மேலெழுவர்

0: ரசிகின்றது. அந்த பாடல் உங்கள் தொகுப்பில் இருந்தால் தாருங்கள்.
1: சரி, முயற்சிக்கிறேன்.
0: பாடலை கேட்பதற்கு ஹம்பாந்தோட்டை ஜெமிலாதாத்தா, அரபா நகர் பரததாத்தா, கொழும்பு பதினாலு மும்தாஸ் பேகம், அனுராதபுரம் பாரூக் ஜின்னா, சோமசிரி அண்ணா, ராஜலட்சுமி அக்கா, ஆட்டோ விஸ்வநாதன் அவர்களுக்காகவும், நௌபர் காசிம் மாவட்ட நிசான் நானா அவர்களுக்காகவும் கேட்போமே.
1: சரி, எல்லோருக்காகவும் உங்களுக்காகவும் நன்றி நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த் அனிலா, இனிமையான பாடல்கள். ஒரு காலத்தில் முதியவர்கள் வீட்டில் இருப்பது பொக்கிஷமாக பார்க்கப்பட்டது. காரணம், பெரியவர்கள் விட்டாலும் சிறுவர்கள், இப்போது இருக்கின்ற பெரியவர்கள் சிறுவர்களாக இருக்கும் போது அவர்களை விடுவது இல்லை. மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது, கதை கேட்பது. தாத்தா பாட்டியிடம், பாட்டி கதை சொல்லுங்க கதை சொல்லுங்கன்னு சொல்லி பிள்ளைகள் விடுவதில்லை. ஆனால் இப்போது தொலைபேசி வந்த பிறகு, அது பிறகு இந்த கதை கேட்கும் பழக்கம் குறைந்து விட்டது. ஆக முதியவர்களும் கொஞ்சம் ஒதுக்கப்பட்டு விட்டார்களோ என்னவோ. ஆனால் அந்த கதை கேட்பது பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை, கேள்வி ஞானம், இயக்கும் திறமை, நாடக வடிவு என்பது பல திறமைகளை கொண்டு வருகின்ற ஒரு விஷயம்தான் இந்த கதை கேட்பது என்பது. ஆக கதை சொல்லுவது, கதை கேட்பது என்பது இரண்டுமே மிக அழகான திறமை. இப்போது இருக்கின்ற திரைப்படங்களும் சரி, முன்னதாக வந்த திரைப்படங்களும் சரி, ஒரு நடிகரிடமோ அல்லது தயாரிப்பாளரிடமோ இந்த படத்தை சொல்லும் திறமை, கதை சொல்லும் திறமை என்று சொல்வார்கள். இந்த கதையை சொல்லும் போது அவர் அழகாக சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் ஒரு கதாநாயகன் நான் நடிக்கிறேன் இந்த படத்தில் என்று ஏற்றுக்கொள்வார். அதே போல ஒரு தயாரிப்பாளர் இந்த கதை நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லுவார். ஒரு பகுதி, இது ஒரு பெரிய ஒரு தொழில். இந்த கதை சொல்லும் பழக்கம், கதை கேட்கும் பழக்கம் குறைந்து விட்டது. கதை சொன்னால் தானே கேட்பதற்கு இல்லையா? அப்போ குறைந்து இருக்கிற தருணத்தில் இந்த கதை சொல்வது போல ஒரு பாடல் கேட்டால் எப்படி இருக்கும்? வந்திருக்கிறது, நாங்கள் ரசித்திருக்கிறோம். கேட்டு மகிழுங்கள் இந்த பாடலை.

ராணி மகாராணி ராஜ்யத்தின் ராணி, வேக வேகமாக வந்த நாகரீக ராணி, ராணி மகாராணி.

கவியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா. கவியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான்.

அவரிடம் கேட்டார். சிலர் அல்லும் பகலும் தெருக்கல்ல இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். அல்லும் பகலும்

0: பல பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. அழகான பாடல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இப்போது எங்களோட அழைப்பில். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரது?
1: அப்துல்
0: அப்துல் காயர். எப்படி இருக்கிறீங்க அப்துல் காயர்?
1: நல்லா இருக்கும். நல்லா சுகமா இருக்கீங்களா சார்?
0: நல்ல சந்தோஷமா இருக்கு. நுழைக்கின்ற பாடல்கள் பிடித்திருக்குதா உங்களுக்கு?
1: ஒரு நல்ல பாடல் போட்டிருக்கீங்க, அந்த மாதிரி பாடல் கேட்கறதுக்கு ஆசையாவே இருக்கு.
0: சரி, நீங்க ஒரு பாடல் பாடி காட்டுங்க எங்களுக்காக.
1: பாடல் நமக்கு பாடல பழைய பாடல் அவரும்
0: கேட்கல ரசிப்பீங்க.
1: போயிட்டு இருக்கு. நான் நந்தா சேர் வந்தாலும் போக எடுக்கிறான் உங்களுக்கு எடுக்கிறான் உங்களோட லைன் சேர்ந்தா
0: பாடல் கேட்பதற்கு.
1: மனைவி பிள்ளைகள் எங்கட பேரக்கூடிய ஒரு ஆள் கிடைக்காரு சின்னவரு அக்கம் சொல்லி அவருக்காகவும் கேட்போம். மனைவி பிள்ளைகள் அதான் உங்களுக்காகவும் நந்தா சேருக்காகவும்
0: சந்தோஷம்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் காற்றலைகள் வசந்த நிலா. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இப்போது எங்களோட அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம். வணக்கம். யாருது? கிருஷ்ணவேணி. நல்லா இருக்கீங்களா?
1: என்ன
0: பாடல்? என்ன பாடல்?
1: அன்பு வந்தது.
0: அன்பு வந்தது.
1: சுடரும் சுடாவளியில டிஎம்எஸ் பாடிய பாடல்.
0: சரி சரி சரி. யாரெல்லாம் எடுத்துக்கொள்ள போறீங்க பாடலுக்காக?

0: நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த் அணிலா. அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0112 7 75 0 1 அல்லது 0112 7 75 1 இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். யாருது? அனுராதபுரம் ஃபாரூக். எப்படி இருக்கீங்க ஃபாரூக்?
1: நல்லா சுகமா இருக்கேன். நீங்க நல்லா சுகமா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டாச்சு. இப்ப என்ன செய்து கொண்டிருக்கீங்க? வேலையா?
1: வேலைக்கு விட்டு வந்து உங்களை இத கேட்டுக்கிறதுக்கு தான் டக்குனு கிடைச்ச சுத்தி சந்தோஷமா இருக்கு.
0: சந்தோஷம். இப்பதான் வேலை முடிஞ்சதா?
1: ஓ
0: சரி, சொல்லுங்க ஃபாரூக், யாரெல்லாம் இழித்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: எனக்கு உயர்ந்த மனிதர்கள் அந்த நாள் ஞாபகம் வந்தது. நண்பனே அந்த பாட்டை எனது மனைவி சித்தி அனிஷா, மகன் ருசான் ரிசான், மகன் நஜிபா நசிகா, பேரன் சாய், பேத்தி சத்துல் யானா, அம்பாந்தோட்டை ஜெமிலா, சுலைமான், மருசு, கொழும்பு, மஜித், முத்தாஜ் பேகம், மாத்தலை இம்தியாஸ் இருக்கும், அரபானகர் பரிதாவுக்கும், கல்கும ஜின்னாவுக்கும், உங்களுக்கும் அனைவர்களுக்கும் அந்த பாட்டை தாங்களேன்.
0: சரி, பாடல் தருகிறேன், கேளுங்க. சரியா?
1: நன்றி நன்றி தந்தா. நன்றி
0: நன்றி நன்றி.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே நண்பனே நண்பனே, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் ஏன் நண்பனே.

0: படிப்பு, ஆட்டம் பாட்டம், இதைத் தவிர வேறு எதைக் கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். நித்தமும் நாடகம், நினைவே

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.

வந்த நாள் ஞாபகம் நெஞ்சினே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள், பழைய பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோடு அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. சொல்லிடத்திலிருந்து சாந்தா.
0: சொல்லிபுரம் சாந்தா, நல்லா இருக்கீங்களா சாந்தா?
1: பழைய
0: பாடல்கள் கேட்கும் போது பழைய ஞாபகங்கள் வருதுகிறதா? பாடசாலை காலங்கள், அவங்களுடைய நண்பர்கள்.
1: தாயின்
0: மடியில் தலை வைத்திருந்தார், என்ன காரணம்?
1: அம்மா நினைவு இருக்கா?
0: சரி, முயற்சிக்கிறேன். யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்டதுக்கு?
1: வசந்த நேர் அனைவருக்கும் உங்களுக்கு அங்க நன்றி. என்ன
0: சரி, ஒரு காரணம் கேட்கலாம். நன்றி. அன்பு கலந்த வணக்கம் புவனேஷன் என்று சொல்லிக்கொண்டே ஃபேஸ்புக் வழியாக ரவி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக வந்திருக்கிறார். ரவி சாந்தா என்று சொல்லிக்கொண்டே அன்பான வணக்கம். புஷ்பகுமார், சுது ஆகியோருக்காகவும் பாடல் தாருங்கள். அன்பு மனைவி ராதா எல்லோரையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாருங்க சொல்லுவோம். நிமல்குமார் கமெண்ட்ஸ் மூலமாக வந்திருக்கிறார் ஃபேஸ்புக் வழியாக. அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே எங்களோட சுஜா சரண் வெள்ளம்பட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அன்பு கலந்த வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கிறந்து போயிருக்கார். இனி இரவு பொழுது வணக்கம் சப்மால் கந்த பெரிய குரியானி வசந்தகுமார் இப்பொழுது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டார். பைலட் பிரேம்நாத் படத்தில் இலங்கையின் குயில் என்னோடு அந்த பாடல் முயற்சிக்கிறேன். அதேபோன்று அன்பான வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, வாழ்த்துக்கள். நான் கிண்ணியா புது குடியிருப்பிலிருந்து நஃபீர், இக்ஷானா வேகம், பாத்திமா, நீனா, நஹதி அகமட், ஷஹரி அகமட், நதீர், ஜெசிக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வரும், கேட்டு மகிழுங்கள். மும்தாஸ் பேகம் கொழும்பு 14 நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அன்பு வணக்கம் புவனேஷன், அப்படி இருக்கிறீங்க. நிரோ நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். வட்டுக்கோட்டிலிருந்து வட்டுக்கோட்டை அராளியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிரோஜன் ஓவி அப்படின்னு பயந்துருக்கார். ஓகே, அன்பான வணக்கம் அண்ணா, பாடல்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கிறது. நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு எங்களோடு நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறார். அவனாசி வைஜந்தி மாலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பகிர்ந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆரையும் இதய ரத்தினம் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். அதே போல நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களுக்காகவும் பாடல் தாங்கள் சொல்லிக்கொண்டு எங்களோடு ஹட்டன்லிருந்து ராஜு நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கார். பதுளையிலிருந்து கிந்தகலை ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அண்ணா சந்திரகுமார், அண்ணி அந்தோணி அம்மா, செல்லக்குட்டி லுக்ஷி, அக்கா சந்திரா, மச்சான் நாகராஜன், அன்பான ஜெயா அம்மா, சகோதரன் ஹாரூன், சப்மால்கந்த வசந்தகுமார், மாவடி சசிகுமார், தலைவாக்கலை கிருஷ்ணபிள்ளை ஆகியோரையும் இணைத்துக்கொண்டு பாடல் தாங்க. பட்டிக்காடா பட்டினம் படத்திலிருந்து இன்னடி ராக்கமா பல்லாக்கு நினைப்பு பார்க்கலாம். ஸ்டீவன் ரெய்லஸ் வந்து ரொம்ப சத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸ்டீவன் வந்திருக்கிறார். அதே போல அப்துல் காதர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். பள்ளிக்கூடியிருப்பது ஜெயக்கொடி அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். பொத்துவில் ஜமால்தீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். அரும்புகம் ரமேஷ் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். பலாங்கூட வேணியும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் ஃபேஸ்புக் வழியாக வந்தவர்கள். நீங்களும் உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள்.

கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன்

மனசாட்சி அது நீதி தேவனில் அரசாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி அரங்கத்தில் வராது அவன் சாட்சி.

0: நான் யார் ஒளித்தோகிறது பாடல் வசந்த நிலாவில். இனிமையான பழைய பாடல்கள் இப்போது எங்களுடைய அழைப்பில். வணக்கம்.
1: அன்பான இரவு நேர வணக்கம்.
0: வணக்கம் மும்தாஸ் பேகம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்க, நீங்க?
0: நான் சந்தோஷமா இருக்கேன் உங்களை போலவே. சொல்லுங்க மும்தாஸ் பேகம், பாடல்கள் பிடித்திருக்கிறதா?
1: பாடல்கள் சூப்பரா இருக்கிறது. உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்களும்.
0: நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் இணைத்துக் கொண்டு பாடல் கேட்க போறீங்க?
1: ஏதோ பாடம் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும்.
0: நல்ல பாடல். என்ன காரணம்?
1: எம்ஜிஆர் பாடல ரொம்ப பிடிக்கும், அதுல வேற வரிகள் ரொம்ப பிடிக்கும்.
0: அதனால பிடிக்குமா?
1: ஆமா.
0: சரி சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: பாரு, எனக்காகவும் அன்பு கணவருக்காகவும் செல்ல மகளுக்காக முக்கியமா உங்களுக்காகவும் நந்தகுமார் சேர்க்காக சித்தியஸ்மய திருஷ்ணா ஜெமிலா அருமை பரத பத்ம ரவி ரகுமா மருது பாருக்கு வேதி சின்னையா மகாதேவன் ஆட்ட விஷ்ணு உமா சின்ன வசந்தகுமார் இதே சரோஜின் அப்துல் நாசிர் அப்துல் நஜி குடும்பத்தினர் அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி, வணக்கம்.

0: தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அருமையான பாடல் ஒழித்து உயர்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா, இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: ஹலோ சார், வணக்கம். நான்
0: மொஹைதீன். நல்லா இருக்கீங்களா மொஹைதீன்?
1: நல்லா இருக்கேன் சார். 10 மணியிலிருந்து கட் பண்ணிப்பா சார், முடிஞ்சிக்கே சந்தோஷம்.
0: அப்படியா, பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும்?
1: எனக்கு பாடல் முடிஞ்சா தாருங்க சார். இந்த உங்களோட தெருவில் ஒரு பாடல் தாங்க
0: சார். நல்ல பாடல் வருது. யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்டதற்கு?
1: கம்பக மஜித்னா, பரிசுர அருள்மொழி, தோப்பூர் அறிவா சார்,
0: நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த் அனிலா. இப்போது எங்களுடைய அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருது? பழைய காலத்து நினைவுகள் வருதா உங்களுக்கு? சரி பாரு, சொல்லுங்க பாரு, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாருக்கா?
1: மனைவி சித்தி அனுபா, பேகம் கம்சன் மாரிபா, ரம்ஜின், சிபானி புலால், அர்ஷாத், உமர், அனைவருக்காக, உங்களுக்காகவும், அனைவருக்காகவும். அது பெண்ணோட பாட்டை போறியா சார்? ஏமாற்றாதே ஏமாறாது,
0: ஏமாற்றாதே ஏமாறாது,
1: ஏமாறாது.
0: என்ன காரணம்?
1: சுவரான பாட்டு சார்,
0: அதனால பிடிக்குமா?
1: ஆமா சார்.
0: சரி, இறுதி பாடல் தான் இருக்கு, பாக்குறேன். சரியா?
1: நன்றி
0: நன்றி. இன்னொரு சொந்தத்தை நாங்கள் அணித்துக் கொள்ள முடியுது நேராக. வணக்கம். வணக்கம். வணக்கம். யாருது?
2: என்ன
0: பேர்?
2: தங்கராஜா.
0: தர்மராசா, எப்படி இருக்கிறீங்க?
2: தங்கராஜா. தங்கராஜா.
0: தங்கராசா, நல்லா இருக்கீங்களா? நல்ல சந்தோஷமா இருக்கு உங்களை போலவே.
2: என்ன
0: பாடல்? தருவதற்கு கஷ்டம், காரணம் இறுதி பாடல் தான் வேற காத்திருக்கிறது. அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். சரியா? நல்ல பாடல்.
2: ஆனா
0: யாரெல்லாம் பாடல் கேட்கறதுக்கு? பாடல் கேட்பதுக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்க? நன்றி நன்றி எல்லோருக்காகவும். அடுத்த பாடல் வருகிறது. ஒழிக்க வர இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றேன். இந்த நிகழ்ச்சியிலிருந்து கூட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றி கிடைக்கும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்தும் வசனத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன், புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

சிற்றலையில் முதல்வர் முதல்வர் வசந்தம் எஃப்எம் வசந்தம்.

www.vasantamfm.lk. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

குயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 வச

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன். எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

நேகனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 102.7 சந்தோஷமாக இணைந்திருக்கின்ற காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு கூடிய நிகழ்ச்சி இன்றும் உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு புத்தம் புதிய நாள், புதிய தொடக்கம், ரொம்பவுமே சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 1 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. இன்று நாளுக்கான சிந்தனை குறித்து நாங்க இப்போ பார்க்க போறோம். நம்மில் பலர் அடடா இந்த வாரம் முடிய போகிறது என்று யோசிப்போம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நாம் சாதிப்பதற்கும் புதிதாக எதையேனும் தொடங்குவதற்கும் கிழமையோ தேதியோ முக்கியமே கிடையாதுங்க. நமது மன உறுதி தான் எப்பவுமே முக்கியமாக இருக்க வேண்டும். ஒரு சிறிய விதையை பாருங்கள், அது மண்ணுக்குள் இருட்டில் இருக்கும் போது எனக்கே வெளிச்சமே கிடைக்கவில்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்படுவதே இல்லை. சரியா, அமைதியாக காத்திருந்து சரியான நேரத்தில் முளைத்துவிட்டு வெளியே வருகிறது. நாமும் அப்படிதான். நாம் செய்யும் முயற்சிகளுக்கு உடனடி பலன்கள் கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போக கூடாது. தொடர்ந்து முயற்சிகளை நாங்க வழங்கி வாருங்கள். முயற்சி செய்து கொண்டே இருந்தோம்னா கண்டிப்பா அந்த முயற்சி வந்து ஒரு நாள் கைகூடும் அப்படின்ற விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. உங்கள் உழைப்புக்கான வெற்றி வந்து உங்களை தேடி வரும் அப்படின்றதையும் விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை ரொம்பவுமே சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். இந்த வியாழக்கிழமை விடியல வந்து தன்னம்பிக்கையோடும் அதே போன்று முகத்தில் அதீதமான புன்னகையோடும் ரொம்பவுமே உற்சாகமாக தொடங்குங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும் அப்படின்றதையும் விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. தொழிற்சாலையங்கள் மனித கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712 775 0001 அதே போல 0712 775 111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசனம் எஃப்எம்முடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நிகழ்ச்சியில் நடத்து ஒழிக்கவிருக்கும் பாடுவது ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் மாமன்னன் திரைப்படத்துக்காக.

மாமன்னன் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடலை தந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு புதிய நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இருந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலையே 5:16 ஆய்கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள போறீங்க. அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0112-7775-1 அதே போல 0112-7775-111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல நிகழ்ச்சி எங்கே கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம்முடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக பெரிய கல்லாறு உதயபுரம் உதய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நாள் நல்லபட சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் கேஷாயினி மற்றும் ஜிதுக்காக பாடல் என்று கேட்டிருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு பாதுக்கையிலிருந்து சின்னத்தம்பி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். தொலைசுல பூமிக்கா சின்னத்தம்பி, நித்தி பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிசரன், ஈசான பிரபா, லட்சுமி, ராஜலட்சுமி, அழகசுந்தரம், ரமணி டியோக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சுக்லிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சனிய மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் எட்டியாந்தொட்டை சிவாஜுலஸ்ல கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு எட்டியாந்தோட்டையில இருந்து எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கண்ணியம்மா, சூட்டி, அதே போல கோபால், ரவிச்சந்திரன், கந்துசுவாமி, குமாரி, அதே போல எட்டியாந்தோட்டை சிவாஜுவல்ல குடியிருக்கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவே சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு கவிஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான இனிய காலை நேர வணக்கம் சிவானியமா, எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக எட்டன் கீம்பலியிலிருந்து சுந்தர் தங்க சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? இன்னும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் தாங்க. இன்றைய தினம் பிறந்த நாள், அதே போல திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அருந்தாங்க ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பசனையூர்ல இருந்து ஏ எஸ் பாலச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. கோஸ்லாதி கிருஷ்ண காந்தி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் சகோதரி. இன்றைய நாள் அனைவருக்கும் நலமுடன் வலிமுடன் மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சண்முகநாதன் கலகாலந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இந்த கலந்து அரசு வந்திருக்கிறாங்க. இதேவேளை திறன் வந்திருக்கிறாங்க யோகம தோட்டத்திலிருந்து. இதேவேளை கொழும்பு 15 தரிசன குணசேகர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. காலை பொழுது வணக்கங்களோடு கோயம்புத்தூர்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக பானு வந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி லதா மற்றும் மகன் ராஜாக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமையட்டும். நிகழ்ச்சிக்கும் தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கிருஷ்ணவேணி வந்திருக்கிறாங்க. சரண்யா, அஷிவா, மிஸ்மிதா, யோகராணி, ரமேஷ், விஜயா ஆகியோருக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு கிரியல்ல ராஜலட்சுமி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் கண்ணத்தில் முத்தம் விட்டா திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடலை எனக்காக டெடிகேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி என்னையே கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய அன்பான வார்த்தைகளால காலையிலேயே அப்படியே சந்தோஷப்படுத்தியிருந்தாங்க. ரொம்ப நன்றி அம்மா. இதே போன்ற நேர சொந்தங்கள் நமக்கு கொடுக்கின்ற அந்த ஆதரவுக்கு வார்த்தைகளால விளக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு சந்தோஷங்கள் இருக்கும் இல்லையா? இந்த அதிகாலை வேளையில உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களோடும் நீங்கள் கேட்கின்ற இனிமையான பாடல்களோடும் நகர்கிறது இன்றைய காலை புதின் வாழ்த்துக்களோடு கூடிய நிகழ்ச்சி. நான் உங்கள் அர்ஜே சிவானி. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் இது. கிரியல்ல ராஜலட்சுமி அம்மக்கிட்ட பாடல்.

மற்றும் தினு தசன் ஆகியோருக்கும் பாடல் கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு பாராயஸ்டிடம் சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நாள் நல்ல பல சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதற்கு சூரியகுமார் வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று பொதுவான பிரார்த்தனைகளை வழங்கியிருக்கிறாங்க. மாத்திரை இந்த சிவமூர்த்தி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு சிந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்று தன்னுடைய காதல் கனவு திலீப் தன்னுடைய 28வது ஆகவே பூர்த்தி செய்ய இருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக உறவுகள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவே தின வாழ்த்துக்களை வசந்தமிகம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மெனி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கித்தன் குடும்பம், திபா குடும்பம், கொடைக்கலை ட்ரைட்டன் சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு முத்திய காலை முத்த நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். இனிய காலை நேர வணக்கம் சகோதரி விடியல் நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம். ஆரையும் பதிலிருந்து இந்தியரத்னம் வந்திருக்கிறாங்க. அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத் மற்றும் திலக்ஷி ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. உற்சாகமான காலை பொழுது வணக்கங்களோடு மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷான், தருண் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டு தேகல வட்டவழியிலிருந்து முருகேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நிரக்ஷன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாஸ்கரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஷக்கிலா சந்திரசேகரன் வந்திருக்கிறாங்க. செங்கடின் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பெரிய நீலாவணி கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. செல்வத்துறை நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பஸ்மா வந்திருக்கிறாங்க. புதுவெளி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. இனியும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி லுணுக்கலிலிருந்து ஸ்ரீ கே சந்திரன் வந்திருக்கிறாங்க. கணபதி ஜெயக்கா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ரோசலகம குசல்ராஜா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமேல பாடல் ஒழிக்க ஆரம்பிக்கும். இந்த பாடல் தில் திரைப்படத்துக்காக